நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்திரபத மாதம் 30 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 தேதி இன்று திங்கட்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49:38 நொடிகள்.

நாலு குரல். தன்னைத்தான் காதலனாயின் என தோன்றும் துண்ணர்க்கு தீவினைப்பால். தீவினை அச்சம் எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறிதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும். ஆம் நேயர்களே, ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறிதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும். 209வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்க, தன்னைத்தான் காதலன் ஆயின் என தோன்றும் துன்னர்க்க தீவினைப்பால்.

நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. அமைதி என்னும் அருந்தவம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவலுக்கான செய்திகள். இதில் அரைக்கரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்து முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பயத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் வந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருள்ள 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கேசை நிகழ்ச்சியில் என் அனந்த நாராயணன் அவர்கள் வாசித்திருக்கும் வீணை இசை கேட்கலாம். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். ஜி விஜயராகவன் அவர்கள் கஜீரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலேனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:40 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. 12:00 டெக்குரு நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள். வாசிப்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காடுகள் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூதுநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வள்ளூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு வெளிவந்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குறிஷோ. 2:15 என்று மினைவு. 2:40 மொழிபெயர்ச்சியில் இந்தி பாடம். நடத்துபவர் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி சென்னை அஞ்சல். 2:15 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழிப்பாளர்கள். 3:30 சங்கீத சரல் நிகழ்ச்சியில் சதலபதி ஆர் பாலசுப்ரமணியர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 நிலவை முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா அவர்கள் திரைக்கதை வசனம் இயக்கம் மு கலஞ்சியம் அவர்கள். மாலை 5:00 பொன்மாலை பொழுது முகம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை. 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்களின் விதை உற்பத்தி மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் மேலாண் அறிவியல் நிலைத்திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கே நடராஜன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகிய இடம்பெறும். 9:15 பல டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 7:15 ஆகிய நேரம் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானில் மண்டல செய்தி பிரிவு மாநில செய்திகள் இருப்பாகும். காலை 8:00 10:00 11:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கா. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலை நேரர் ஆர்ஜே விமல்ராஜ். 8:55 சைபால் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்ப மறந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட்ஸ் எட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா. பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:35 மேலே மேஜிக். 12:02 வரலாற்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிக்கு குறிஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நேரலையில் அல்சைமர் நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் என் நிவேதினி அவர்கள்.
நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலை நேர ஆர்ஜே சான்றின். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதை தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம், 11:00 முதல் 10:20 வரை 20வது தேசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சிகள், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:30 முதல் 1:30 வரையிலும், பின்னர் 3:30 முதல் 7:30 வரையிலும் மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போது நிலவன் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நிலையில் தமிழ் செய்திகள் சென்னையில் அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

பின்னர் 3:30 முதல் 7:30 வரையிலும் மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போது நிலவும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையில் அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய ஆங்கிலத்தில் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அமைதி என்னும் அருந்தவம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி நாள். தாய் வயிற்றிலிருந்து உயிர்கள் பிறப்பது போல அமைதியிலிருந்தே ஒளிகள் பிறக்கின்றன. அந்த ஒளிகள் இசை போல் இனிமை பயக்க வேண்டும், உயிர்கள் மகிழ வேண்டும். ஆனால் துன்பம் தரக்கூடிய ஆபத்தான ஒளிகளாக மாறிவிடக்கூடாது. வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த தெருவே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஊர், அந்த மாநிலம், அந்த நாடு என விரிந்து கொண்டே செல்லும். இந்த நாளின் அருமையை உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை அமைதியை முதலீடு செய்வீர். அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் அனைத்து நாள்களிலும் இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரிஒன் எவ்ரிவேர் எவ்ரிடே என்னும் கருப்பொருளை உண்டாக்கியிருக்கிறது. வறுமையாலும் சுயநலத்தாலும் தான் இவ்வுலகில் துன்பங்கள் தொடர்கின்றன. எந்த விலங்கோ பறவையோ தனக்கென ஒரு வீட்டிற்கு மேல் கட்டிக்கொள்வதில்லை. மனிதன் மட்டும் எல்லை வகுத்து கொண்டு அளவில்லாத செல்வங்களை வைத்துக் கொள்கிறான். இச்சிந்தனையை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த புறநானூற்று புலவர் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடினார். உலகமயமாக்கல் என்பதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்தித்த பெருமை தமிழருக்கே உண்டு. இன்பம் தரும் பூ விருப்பு, துன்பம் தரும் பூ வெறுப்பு என்பதனை உணர்ந்து வெறுப்பை ஒழித்து விருப்புடன் வாழ வேண்டும். அப்பொழுது நகையில் சிறந்த நகையான புன்னகையோடு வாழ முடியும். வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் காட்டிய வழியில் அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என நினைத்தாலே போதும், உலகம் மகிழ்ச்சியாக வாழும். பிரிவினையே ஆயுதங்களை கொண்டு மற்றவர்களை கொல்லச் செய்கிறது. பொறாமையே மற்றவர்களை கீழிறக்க செய்கிறது. ஒரு குழந்தை பசியால் அழும்போதும் விபத்தில் அடிபட்டு துடிக்கும் போதும் அது என் குழந்தை அல்ல என எண்ணாமல் உதவி செய்யும் மனப்பான்மையே மனிதநேயம். அக்காலத்தில் வழிபோக்கர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக சத்திரங்கள் கட்டினர். உணவை விற்கக்கூடாது என எண்ணியவர்கள் நம் முன்னோர்கள். அதனால் எல்லோரும் அறவுணர்வுடன் வாழ்ந்தனர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என பாடினார் திருவள்ளுவர். அன்புடையவர் எலும்பு கூட பிறருக்கு உதவும் என கூறியுள்ளதன் வழி அன்பின் பெருக்கத்துடன் வாழ்வதே வாழ்வு என உணர்த்தி விடுகிறார். ஒரு துளி இரத்தத்தை உருவாக்க முடியாத மனிதனால் ஒரு உயிரை கொல்ல முடிகிறது. இது தவறு என்பதை உணர்ந்தாலே மனிதநேயம் மலரும். கடவுள் பசியும் வலியும் என உணர்வுகளையும் ஒன்று போலவே படைத்திருக்கிறார். அப்படியிருந்தும் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வது அறியாமை. எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் அனைத்தும் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்குமானால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர்களிடையே சுவர்களை எழுப்ப வேண்டாம், பாலங்களை எழுப்புவோம். இன்று நினைவாற்றல் நாளையும் பின்பற்றுகிறோம். நினைவாற்றல் மட்டும் இல்லாவிட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியாது, எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் போகும். உடற்பயிற்சி, வாசிப்பு, முறையான தூக்கம், உணவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடந்த செயல்களை நினைத்து பார்ப்பதே நினைவாற்றலை வளர்க்கும். வயதானால் நினைவாற்றல் குறையும். எனவே மீண்டும் மீண்டும் ஒரே

0: கேள்வியை கேட்பார்கள். அவர்கள் சிறு வயதில் உங்களுக்கு எப்படி எத்தனை முறை கேட்டாலும் அன்புடன் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நன்றிக்கடன். காலையில் எழுந்து கடவுளை வணங்கி நாளை தொடங்குவது நம் முன்னோர்கள் கற்பித்த நினைவாற்றல் பயிற்சி என்பதனை உணர்ந்து இன்று முதல் ஒரு பாடலை பாடி நாளினை தொடங்கலாமே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில்
2: அமைதி என்னும் அருந்தவம்
1: கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர் செய்த நேரம் 6:15:09. நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 4 திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் அரைக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: மருந்து சீட்டு கொடுத்து 5 மேல ஆகுது, வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குற எனக்கு கொடுக்காது, நிக்க வைக்கிற பாரு, சீக்கிரம் கொடுண்ணா, 100 வேலைக்கு போனோம் ஏறிக்க.
2: மருந்து கடையில் நிற்கிறவர் நம்ம கருத்தமுத்து. காலையிலேயே டவுனுக்கு வந்துருக்காப்ல கருத்தமுத்து. எப்பா கருத்தமுத்து,
1: யாரு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இதே நம்ம கருத்தமுத்து. வாப்பா வாப்பா வாப்பா.
2: ஆமாப்பா, நான் தான்ப்பா. என்னப்பா காலையிலே டவுனுக்கு வந்ததோடு இல்லாமல் மருந்து கடையில் வந்து நிற்கிற?
1: ஒன்றும் இல்லை கருத்தமுத்து, நம்ம பக்கத்து விட்டு மாறி இருப்பாங்க, நல்லா 100 ஏரி விளையாடுதுன்னு வேலைக்கு போயிட்டான். அவன் பையனுக்கு தேமல் சொரி சேருங்க, சரி அதனால டாக்டர் சீட்டு கொடுத்தான், மெடிக்கல் வரைக்கும் வாங்கி போய் வீட்டில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னான். அதனால வந்தம்மா நான் மெடிக்கலுக்கு.
2: ஓஹோ, மாரியப்பன் பிள்ளைக்கு சொரி சரங்குக்கு மருந்து வாங்கறதுக்காக வந்தியா?
1: ஆமாம்.
2: எப்பா நாம கிராமத்தில் இருக்கிறோம், அரைக்கீரையா டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னாவே இந்த தேமல் சொரி சரங்கு இதெல்லாம் சரியாயிடும்ப்பா.
1: என்ன கதை முத்தா, டாக்டர் சொரி சரங்கு தேமலுக்கு மருந்து எழுதி கொடுத்துறாரு, மருந்து வாங்க மெடிக்கலுக்கு வந்துக்கிறான், நீ என்ன அரைக்கிற சாட்டா நோயெல்லாம் குணமாகணும் சொல்ற?
2: அப்பா உண்மைதான்ப்பா. அர்த்தமுத்தே, அரைக்கீரையை சாப்பிட்டா இந்த சொரி சரங்கு தேமல் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும், நல்லாயிடும்ப்பா.
1: அப்படியா சொல்கிறா?
2: ஆமாப்பா, அரைக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது.
1: சரி சரி, கொஞ்சம் மெடிக்கலில் அதை மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறான். அப்படி போய் ஆலமரத்தில் உட்காந்து அரைக்கீரை சம்மந்தமான எல்லா செய்திகளும் எனக்கு சொல்லுப்பா.
2: அர்த்தமுத்தே, அதான் மருந்து கடைக்காரவன்ட்ட மருந்து கொடுக்குறாரு.
1: இப்போ
2: வாங்கப்பா.
1: கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. சரிண்ணா.
2: சரி வாப்பா, நம்ம அங்கே போய் உட்காருவோம்.
1: சரி வா காத்தமுத்து போகலாம். சொல்லு கருத்தமுத்து.
2: ஒன்றும் இல்லைப்பா கருத்தமுத்து, அரைக்கீரையில் இந்த வைட்டமின் சத்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா இருக்குது. தாது உப்பு இதெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும்ப்பா, அதெல்லாம் இந்த கீரையில் இருக்குது. இந்த கீரையை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வாயு கோளாறுலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கும். சில பேருக்கு இந்த வாதத்தினால வலி வரும், அதெல்லாம் சரியாயிடும்ப்பா.
1: ஓஹோ,
2: இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா.
1: கருத்தமுத்து, வெந்தயக்கீரை, சிறுகீரை, முளக்கீரை, பசலக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் நான் சாகுபடி பண்ணுறேன்ப்பா, அரைக்கீரையும் சாகுபடி பண்ணலாம்ங்கிறேன்.
2: கருத்தமுத்து, இவ்வளவு கீரையை சாகுபடி பண்ணுறனே அரைக்கீரையும் சாகுபடி பண்ணலாம்ப்பா.
1: ஆமாம்,
2: எல்லா கீரையிலையும் இல்லாத ஒரு விசேஷம் அரைக்கீரையில் இருக்குது சாகுபடி முறையில்.
1: ஓஹோ, அப்போ அதனுடைய தொழில்நுட்பம்லாம் பற்றி விவரமாக சொல்லு கருத்தமுத்து. ஏன் கருத்தமுத்து, அது என்ன விசேஷமான சாகுபடி முறை?
2: ஏப்பா எல்லா கீரையும் நீ வேரோட பறித்து அதுக்கு பிறகு வயலில் ஒன்றுமே இருக்காது, இதை நீ வந்து விற்பனை பண்ணி காசு பார்க்க போகிற.
1: சரி.
2: ஆனால் அரைக்கீரையை நீ அறுத்து விட்டு அறுத்து விட்டு 1 வரைக்கும் கூட நீ பயிர் பண்ணலாம்ப்பா.
1: கருத்தமுத்து, அறுத்து அறுத்து அப்புறம் திருப்பி திருப்பி அதே முளைக்குமா?
2: ஆமாம்ப்பா, அரைக்கீரை நம்ம அறுத்து விட்டோம்னா கிளைகளையா வெடிச்சு வெடிச்சு வரும்ப்பா.
1: ஓஹோ,
2: ஒரு குத்து செடி மாதிரி படரக்கூடிய தன்மை உடையது.
1: பரவாயில்லையா,
2: அறுத்து விட்டோம்னா திரும்ப துளிர்த்து துளிர்த்து வளரும்,
1: செலவு இல்லாம அதிகம் லாபம் கண்டுபிடிக்கலாம் போலீங்க.
2: ஆமாப்பா, நீ பாட்டில் சாகுபடி பண்ணி பண்ணி வருஷ கணக்காக பண்ணலாம்ப்பா. குறைஞ்சது 1 உனக்கு பலன் தரக்கூடியதுப்பா இந்த அரைக்கீரை.
1: ஓஹோ,
2: இதை அறுப்பு கீரைன்னு கூட சில இடத்துல சொல்லுவாங்க, அறுத்து அறுத்து விடுறதுனால.
1: சரி சரி,
2: இதுவும் தண்டு கீரை இனத்தை சார்ந்த ஒரு

0: நிக்கிறதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குத்து செடியா படரும், நாம அறுத்து விட்டு அறுத்து விட்டு அதை திருப்பி திருப்பி நம்ம பயிர் பண்ணிட்டே இருக்கலாம். ஆண்டு முழுவதும் நமக்கு பலன் தரக்கூடியது.
1: கதமுத அரைக்கீரனுடைய பயிரிடும் பருவம் எந்த மண்ணில் நல்லா வளரும், இதனுடைய சாகுபடி தொழில்நுட்பம், நீர் நிர்வாகம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, இந்த கீரையை ஆண்டு முழுவதும் நம்ம பயிர் செய்யலாம். ஆனாலும் சித்திரை, ஆடி, மார்கழி, மாசிப்பட்டம் இதெல்லாம் ஏத்த பருவம். நல்ல மண்ணு, மணல் கலந்த சற்றே அமிலத்தன்மை இருக்கணும். அந்த மாதிரி இருபாடு மண்ணு ஒன்னும் இருக்க,
1: ஆமா,
0: அந்த மண்ணு, அப்புறம் செம்மண் நிலம், இதெல்லாம் இந்த கீரை சாகுபடிக்கு உகந்ததுப்பா.
1: எவ்வளவு விதை தேவைப்படும் கதமுத்தா?
0: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்பா. நம்ம தேர்வு செஞ்ச நிலத்துல ஏக்கருக்கு 5 டன் தொழுகிறோம், அப்புறம் 4 டன் எரு, இதை கலந்து கொட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை பண்படுத்தணும்.
1: சரி.
0: அப்புறம் தேவையான அளவு பாத்திகள் அமைச்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: ஆமாம், பாத்திகளில் தான் இந்த கீரையை வளர்க்குறது நல்லது. கீரை விதையை மணலோடு கலந்து பாத்திகள் அப்படியே மேலே தூவிட்டு கையால் லேசாக கிளறி அப்படியே விதையெல்லாம் மூடுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் பாசன தண்ணியை விடணும். தண்ணியை பார்த்து செலவு பண்ணணும்பா. நல்லா தட தட தடன்னு தண்ணி விட்டோம்னா இந்த விதையெல்லாம் ஒரு பக்கமாக தண்ணியில் அடிச்சிட்டு
1: போயிடும்.
0: அதனால் பூவாளியால் நீர் பாய்ச்சுற மாதிரி விதை வந்து அங்கங்கே நவுந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
1: சரி.
0: விதைச்ச 3 நாள் உயிர் தண்ணி, அப்புறம் 4 நாளைக்கு ஒரு முறை தேவையான அளவு தண்ணி பாய்ச்சணும்பா.
1: ஓஹோ, எவ்வளோ உரம் போடணும் அதை பற்றி விவரம் சொல்லுங்க. அந்த முத்த,
0: நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம், 5 டன்னு தொழுகிறோம், அப்புறம் 4 டன்னு எரு.
1: ஆமாம்.
0: நம்ம பயிர் செய்ய ஆரம்பித்த பிறகு ஜீவாமிர்த கரைசல்,
1: ஓஹோ,
0: அதை மாதத்துக்கு 2 முறை பாசன நீரில் நம்ம கலந்து விடணும்.
1: அது நான் கேவி கேல போயிட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து நல்லா பண்ணுவாங்க.
0: அப்புறம் என்னப்பா, அதை வந்து மாதத்துக்கு 2 தடவை பாசன தண்ணியில் கலந்து விட்டினா கீரையோட வளர்ச்சி அமோகமாக இருக்கும், நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும்பா. சரியா?
1: சரி சரி. கதமுத்த, இந்த அரைக்கீரை பயிரிட்டு எத்தனை நாளுக்குள்ளே முளைக்கும், எத்தனை நாளுக்குள்ளே அறுவடை பண்ணணும், பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது வருமா, இதை பற்றி விவரமாக சொல்லுப்பா.
0: 1 வார காலத்தில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். 10-15 நாட்கள் கழித்து நாம் ஒரு களை எடுத்துடணும்.
1: சரி.
0: கை களை மாதிரி எடுத்துட்டு பயிர் வந்து சில இடத்துல ரொம்ப நெருக்கமாக கிளம்பியிருந்ததுன்னா அந்த பயிரை வந்து களைச்சி விட்டு பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். ரொம்ப கிட்டக்கிட்ட எல்லா பயிரும் இருந்துடக்கூடாது. அப்புறம் பூச்சி தாக்குதல்னு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நொச்சி, பரண்ட, சோத்துக்கத்தாழ, இந்த 3ஐயும் சமமாக எடுத்து நல்லா அரைச்சி 1 லிட்ரு மாட்டு கோமியம் இருக்குல்ல, அதில் கலந்து அப்படியே 1 நாள் வச்சுருக்கணும்பா. அப்புறம் அதுலேருந்து 300 மில்லி எடுத்துக்கிட்டு 10 லிட்ரு தண்ணீரில் அதை கலந்து செடிகள் மேலே நல்லா படுற மாதிரி நாம தெளிச்சு விட்டோம்னா இந்த வாடைக்கு பூச்சிகள் எதுவும் வராது, எல்லாம் ஓடிவிடும்பா.
1: ஓஹோ,
0: இந்த கீரை வளர்ந்துட்டு வருது இல்ல, 30 சென்டிமீட்டர் உயரம், அது வரைக்கும் கூட இது வளரும். 5 சென்டிமீட்டர் கீழேந்து விட்டுட்டு அப்புறம் மேல இருக்கிறத அப்படியே அறுவடை செஞ்சிடணும்பா. இப்படிதான் வந்து அரைக்கீரைய சாகுபடி செஞ்சு நம்ம அறுவடை பண்ணி லாபம் பார்க்கலாம்பா.
1: காத்துமுத, இந்த அரைக்கீரை சாப்பிட்றதால சொறி, தேமல், சிறங்க இதெல்லாம் குணமாகனு சொன்ன, அப்புறம் வாயு கோளாறு, வாத நோயெல்லாம் நீங்கன்னு சொன்ன, வேற என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதுப்பா இதெல்லாம்?
0: உடம்புல இந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுல இந்த கீரை வந்து முக்கிய பங்காற்றுதுப்பா.
1: ஓஹோ,
0: இந்த கீரையோட பெருங்காயமும் வெங்காயமும் சேர்த்து செஞ்ச அந்த பொரியல் இருக்குல்ல, ஜலதோஷம், அப்புறம் சில பேருக்கு ஜன்னின்னு சொல்லுவாங்க, குளிர்காய்ச்சல், இதெல்லாம் நீங்கும்பா. அரைக்கீரை விதைய நல்லெண்ணெயில விட்டு காய்ச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டு தலைக்கு தடை வந்தோம்னா தலைமுடி கருமையாகவும் செழிப்பாகவும் வளருமா. உயிர்சத்தான வைட்டமின்னும் இருக்குது, தாது உப்புகளும் இருக்குது. அரைக்கீரை விதைய நம்ம நல்லெண்ணெயில விட்டு காய்ச்சி வடிகட்டி அதை தலைக்கு தடவிட்டு வந்தோம்னா முடி கருமையாகவும் செழிப்பாகவுமா இருக்கும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது.
1: ஆமா,
0: அதனால இவ்வளவு விஷயம் இருக்குது. அரைக்கீரையை நம்ம அப்பப்ப சாப்பிடணும்பா. சாகுபடி செய்யறதுக்கு ஏத்த கீரையில முக்கியமான கீரைப்பா இந்த அரைக்கீரை.
1: கதமுத, இந்த அரைக்கீரை பயிரதுல எனக்கு லாபம் வர்றது முக்கியம் இல்லாம அரைக்கீரை மக்களுக்கு ஒரு நோய் தீர்க்கும் அருமருந்தாவும் இருக்குதுப்பா.
0: ஆமாப்பா. சரி சரி, வேலை முடிஞ்சுதான் நம்ம ஊருக்கு கிளம்புவோமா?
1: சரி,
0: நீ எப்படி வண்டியில வந்தியா பஸ்ல வந்தியா?
1: பஸ்ல வந்தாங்க.
0: சரி சரிப்பா, போப்பா என் வண்டியிலேயே நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போயிடுவோம்.
1: ரொம்ப சந்தோஷம்.

0: சரி சரி, பைக்ல உட்காரு.
1: பெட்ரோல் கூட நான் போடுறேன்ப்பா.
0: ஏப்பா அதெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன்ப்பா, நீ பின்னாடி உட்காருப்பா.
1: ஆ சரி சரி சரி.
0: கருத்தமுத்த, போறதான் போறோம்.
1: ஆமா,
0: அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டே அப்படியே வண்டி ஓட்டிட்டே நான் கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரி சரி சரி.
2: உழவுக்கான செய்திகள். இதில் அரைக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: தன்னை நானே நாடு முன்னேற பாடுபடு.
1: இன்னும் சில நடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும், தாவேக்கு அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன்ராஜா தெரிவித்தார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக்கு அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 30 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேச உள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழை நீர் புகுந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காட்சி அம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம், திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:55.
4: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
5: தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்?
4: வழங்குபவர்
5: சி சுரேஷ் அவர்கள்.
6: வணக்கம். இயற்கையின் மிகவும் சிறிய ஆனால் பூமியின் ஒட்டுமொத்த உயிரின அமைப்பையே தாங்கி பிடிக்கும் மாபெரும் தூண்களை பற்றி பேசவிருக்கிறோம். தேனீக்கள் பூமியை விட்டு முற்றிலுமாக அழிந்துவிட்டால் மனிதன் வாழ்வதற்கு வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே மிச்சமிருக்கும் என்றொரு எச்சரிக்கை அறிவியல் உலகில் உண்டு. ஆம் நேயர்களே, நாம் சுவைக்கும் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் என நமது உணவு கிண்ணத்தில் இருக்கும் பெரும்பான்மையான உணவுகள் உருவாவதற்கு சிறகடித்து பறக்கும் சிறு பூச்சிகளே காரணம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? குட்டி உயிரினங்களின் அழிவும் அதனால் நமது உணவு பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள பேரபாயமும் குறித்து விரிவாக காண்போம். மகரந்தச் சேர்க்கை, இயற்கையின் மாயாஜாலம். நேர்களே, ஒரு பூ கனியாக மாறுவதற்கு காரணமான மகரந்தச் சேர்க்கை பற்றி பள்ளியில் படித்திருப்போம். பூவின் ஆண் பகுதியிலுள்ள மகரந்தத்துள் பெண் பகுதியை சென்றடையும் போதுதான் விதைகளும் கனிகளும் உருவாகின்றன. இந்த மகரந்தத்துளை ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு எடுத்துச் செல்லும் வேலையை காற்று சிறிதளவு செய்தாலும் 80% அதிகமான பணிகளை தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், சில வகை வண்டுகள், தேன் சிட்டு போன்ற சிறு பறவைகள் மற்றும் வௌவால்களே செய்கின்றன. பூமியின் உணவு உற்பத்தியாளர்கள். உலகளவில் மனிதர்கள் உண்ணும் உணவில் 3 உணவுகளில் ஒன்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேனீக்கள் போன்ற மகரந்தச் சேர்க்கையாளர்களின் உதவியால்தான் கிடைக்கிறது. பொருளாதார மதிப்பு. ஆப்பிள், மாம்பழம், கொய்யா, தக்காளி, பாதாம், காபி, பருத்தி என 100,000,000 பயிர்களின் உற்பத்திக்கு இவையே ஆதாரம். உலகளவில் 500,000,000,000 ரூபாய் மதிப்பிலான விவசாய உற்பத்தி இந்த சிறிய உயிரினங்களின் இறக்கைகளில்தான் தங்கியிருக்கிறது. அழிவின் விளிம்பில் சிறு உயிரினங்கள், பூச்சிக்கொல்லிகளின் தாண்டவம். நேர்களே, இவ்வளவு முக்கியம் வாய்ந்த தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் இன்று மிக வேகமாக மறைந்து வருகின்றன. இதற்கு முதன்மையான காரணம் மனிதர்களாகிய நாம் பயன்படுத்தும் ஆபத்தான வேதிப்பொருட்களே ஆகும். இரசாயன பூச்சிக்கொல்லிகள். விவசாயத்தில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கொல்ல நாம் தெளிக்கும் நச்சு பூச்சிக்கொல்லிகள் நன்மை செய்யும் தேனீக்களையும் சேர்த்தே கொள்கின்றன. நினைவாற்றல் இழப்பு. குறைந்த அளவு பூச்சிக்கொல்லி நச்சு தேனீக்களின் உடலுக்குள் சென்றாலும் அவற்றின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. இதனால் தேனீக்கள் தங்கள் கூட்டை மறந்து திசை தெரியாமல் காடுகளிலும் வயல்களிலும் மயங்கி விழுந்து இறக்கின்றன. ஒற்றை பயிர் சாகுபடி. முந்தைய காலங்களில் வயல் வரப்புகளில் விதவிதமான பூச்செடிகளும் மூலிகைகளும் இருக்கும். இன்று ஏக்கர் கணக்கில் ஒரே பயிரை மட்டுமே சாகுபடி செய்வதாலும் வரப்புகளில் உள்ள காட்டுப்பூக்களை களைக்கொல்லி தெளித்து அழிப்பதாலும் பூச்சிகளுக்கு தேவையான உணவு இடைவேளையின்றி

0: போகிவிட்டது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? வழங்கியவர் சி. சுரேஷ்.

நேர்களை இன்று 12 மணிக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் வாசிப்பவர் மயிலாடுதுறை தோ செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தோ செந்தில்குமார் அவர்கள்.

நேர்களை இன்று 12 மணிக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டி குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:04. சிந்தனை மலர். லட்சியத்தை அடைவதற்காக கஷ்ட நஷ்டம் என்ற விலையை கொடுத்தே ஆக வேண்டும். ஆம் நேர்களே, லட்சியத்தை அடைவதற்காக கஷ்ட நஷ்டம் என்ற விலையை கொடுத்தே ஆக வேண்டும். தந்தை பெரியார் அவர்களின் சிந்தனை வரிகள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02-8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
6: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதியினை கேட்கலாம்.
6: நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
7: வணக்கம் சார்.
8: வணக்கம் சார்.
7: இந்த ஓசோன் ஓட்டை, இது வந்து ஒரு துளை மாதிரி இருக்கும், இந்த ஓசோன் படலம்னு சொன்னீங்க, அதுல வந்து அந்த துளை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க, இது எப்படி, இதை கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
8: அது உண்மையிலேயே ஓட்டையா அப்படிங்கிறதுக்கு நம்மளால கற்பனை செய்ய முடியாது நமக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஓசோன் மூலக்கூறுகள் புற ஊதாக்கதிர்களால் சிதைவடைந்து அதன் எண்ணிக்கை குறையும் பொழுது அங்கே அதனுடைய அடர்த்தி, அது அடர்வு குறைகிறது, அதன் அடுக்கு மிக மெல்லியதாகிறது. அந்த பகுதியை தான் நம்ம வந்து ஓசோன் துளை அல்லது ஓசோன் ஓட்டை என்று அழைக்கிறோம். இது உண்மையிலே ஓட்டை கிடையாது, அடர்வு குறைந்த ஒரு பகுதின்னு வச்சுங்களேன். 1985 இந்த வகை ஓசோன் துளை அண்டார்டிகா பகுதியில் முதன் முதலில் கண்டறியப்பட்டது. 1992 இது 23 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்து பறந்து இருந்தது. பின்னர் 2000 இது 28.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மேலும் விரிந்து பரவியது, கூடிட்டே போச்சு. அதே சமயத்தில் சிறிய ஓசோன் துளையும் வட துருவத்தில் தோன்றியது. 1997 2001 ஓசோன் படலம் 1980 சராசரி அளவை விட 3 குறைந்திருந்தது என்று அறிவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.
7: இப்போ இந்த ஓசோன்ல ஓட்டை அப்படின்னா நிச்சயமா இந்த யூவி ரேஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, புற ஊதாக்கதிர்கள், அது வந்து பூமிக்குள்ளார வரும்போது தோலில் வந்து நோய்கள் வர்றது, தோல் கேன்சர் வர்றது, தாவரங்கள்லாம் வந்து கருகி போடுறது, இனப்பெருக்க உறுப்புகள்லாம் பாதிக்கிறது, பல்வேறு பாதிப்புகள் உண்டு பண்ணுது.

0: இந்த ஓசோன் குறைவால் நமக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இன்னும்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் சொல்லுங்களேன். ஏன்னா ஓசோனில் ஓட்டை அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வேறு விதமான பிரதிபலம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: 1% வந்து ஓசோன் குறைந்தால் 2% அதிகமான புற ஊதாக்கதிர்கள் வளிமண்டலத்தை தாண்டி புவிக்கு வந்து சேரும்னு கணக்கிட்டு வச்சுருக்காங்க. இப்படி அதிகமான கதிர்வீச்சு பூமி வந்து அடைந்தது. அந்த வந்து அடைந்ததால் 250,000 மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் வந்தது. 500,000 மனிதர்கள் கண் பார்வையை இழந்தார்கள். அவ்வளவு கொடூரமானது இந்த தீய கதிர்வீச்சு. அப்படி இந்த ஓசோன் படலத்தை துளைத்தது யார் என்ற கேள்வி உங்களுக்கு வரணும்.
0: நிச்சயமா ஓசோன் படலத்தை துளைத்தது யார், வேற யாரு, நம்ம தான்.
1: அதாவது வளிமண்டலத்தில் மனிதர்களின் செயல்பாடுகளால் கலக்கின்ற வாயுக்கள் இந்த விளைவிற்கு காரணமாகின்றன. அதில் ஒன்று, நாம் காற்று கரைசலாக நமது உடம்பில் ஆடையில் அடித்துக் கொள்ளும் நறுமணமூட்டுகளில் உள்ளன. அந்த பொருள் காரணமாகிறது. ஜெட் விமானங்கள் பறக்கும் பொழுது ராக்கெட்டுகள் விண்ணோக்கி பாயும் பொழுது வரும் வாயுக்கள் பாதிக்கின்றன. குளிரிட்டும் சாதனங்கள் செயலிழந்து அதிலிருந்து வெளியேறும் வாயுக்களும் பாதிக்கின்றன. தீத்தடுப்பு கருவிகளிலிருந்து வெளியேறும் வாயுக்களும் காரணமாகிறது. இப்படி வரும் வாயுக்களில் குளோரோஃப்ளூரோ கார்பன்கள் 13%, நைட்ரஜன் ஆக்சைடுகள் 3.5%, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு, மெத்தில் குளோரோஃபார்ம், குளோரின் போன்றவைகளும் பாதிப்பை ஏற்படுத்தி ஓசோன் மூலக்கூறுகளை அரித்து தின்று தீர்க்கின்றன. உதாரணமாக, ஒரு குளோரின் அணு இந்த ஓசோன் படலத்தை ஊடுருவி செல்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை தின்று தீர்த்து அவைகளை ஆக்சன் மூலக்கூறுகளாக மாற்றிவிடுமாம். எவ்வளவு பேரழிவு பாருங்கள். அடிவளி மண்டலம் எல்லையை தாண்டி நீள்கிறது இந்த போர். மொலினா, ரவுலாண்ட் இருவரும் குரூட்சென் என்ற விஞ்ஞானியோடு சேர்ந்து ஆராய்ந்து இதற்கான நோபல் பரிசையும் பெற்றார்கள். இந்த பேரழிவு வினை அணுகுண்டு வெடிப்பு போல ஒரு சங்கிலி தொடர் வினையாக நடைபெறுகிறது. அதனால் இந்த பேரழிவு.
0: இப்போ நீங்கள் சொல்லும் போது இந்த குளிரூட்டிகள் சொன்னீங்க, ஏசி சாதனங்கள், குளிர்பதன பெட்டிகள், நம்ம ஃப்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இது சம்மந்தமான பல்வேறு இயந்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஓசோனை போய் பாதிக்குது? ஏன்னா நாம் வச்சுருக்கிறது வீட்டில் வச்சுருக்குறோம், ஆஃபீஸில் வச்சுருக்குறோம், இதுக்கும் 23-25 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஓசோனுக்கும் எப்படி தொடர்பு, அதை போய் இது எப்படி பாதிக்குது?
1: இப்போ குளிரூட்டும் சாதனங்களிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு வாயு தான் வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் எனப்படும். இது ஃப்ரியான் வாயு என்றும் அழைக்கிறாங்க. இது புற ஊதா கதிர்களுடன் இணைந்து ஹைட்ரோ குளோரோஃப்ளூரோ வாயுக்களாக மாறி ஓசோன் வாயுவை வதம் செய்யும். இது வந்து ரொம்ப இலேசானது, அதனால் மேலேறி போகிறது. ராக்கெட் மற்றும் ஜெட் விமானங்களிலிருந்து வரும் நைட்ரிக் ஆக்சைடு வாயு நேரடியாக ஓசோனுடன் வினைபுரிந்து அதனை செயலிழக்க வைக்கும். இவைகள் யாவும் புவி மேற்பரப்பில் உள்ள காற்று மண்டலத்தில் 23-25 கிலோமீட்டர் உயரத்தில் நடைபெறும் வேதிவினைகள். இவைகள் தான் ஓசோன் படலத்தை மிக மிக மெல்லிய படலமாக மாற்றுகிறது.
0: ஆனால் இதுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இப்போ வந்து இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இல்லாத குளிர்சாதன பெட்டிகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அது மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க,
1: படிப்படியாக தடை பண்ணிட்டு வர்றாங்க.
0: இப்போ சூரியன்லேருந்து பல்வேறு கதிர்கள் வருது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள், அதில் வந்து காஸ்மிக் ரேஸ், எக்ஸ்ரேஸு, யூவி ரேஸு, அப்புறம் ஆர்டினரி லைட் ரேஸு, இன்ஃப்ராரெட் ரேஸு, மைக்ரோவேவ்ஸு, ரேடியோவேவ்ஸ், இந்த மாதிரி 7 விதமான மின்காந்த அலைகள். இப்படி பல கதிர்கள் வந்தாலும் இந்த யூவி ரேஸ் அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அபாயகரமானது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த யூவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர் எப்படி அபாயமானது?
1: சூரியனிலிருந்தும் பிற நட்சத்திரங்களிலிருந்தும் இந்த புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம புவியை நோக்கி வருகிறது. இதற்கு அதிக ஊடுருவும் திறன் உண்டு, ஆற்றலும் அதிகம். அந்த ஆற்றல் அதிகத்தினால நன்கு வினைபுரியக்கூடிய செயல்பாடு இதுக்கும். இதை தவிர அண்டவெளி கதிர்கள் வெவ்வேறு அலைநீளங்களில் பூமி வந்து அடைகின்றன. 100-280 நானோமீட்டர் வரை அலைநீளம் கொண்ட யூவி கதிர்களை வந்து யூவி சி வகை என்று அழைக்கிறோம். 281-320 நானோமீட்டர் வரை அலைநீளம் கொண்டவையை யூவி பி வகை என்று அழைக்கிறோம். 321-390 நானோமீட்டர் வரை அலைநீளம் கொண்டவர்களை யூவி ஏ வகை என்றும் 3 வகையாக இந்த யூவி கதிர்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் யூவி பி வகை அதிக ஊடுருவும் திறன் கொண்டது. இதுதான் மனிதர்களுக்கும் விலங்கிற்கும் தாவரங்களுக்கும் அதிக பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. வளர்ந்த நாடுகளின் தொழிற்சாலை பெருக்கம் இத்தகைய பேரழிவிற்கு காரணமாக இருக்கிறது என வளரும் நாடுகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். சூரியன் இல்லை என்றால் நமக்கு பார்வை கிடைக்காது. கட்புலனுக்கு ஏற்ற ஒளி அலைகளும் இங்கிருந்தான் கிடைக்கிறது.

0: நம்ம உலகத்தை பார்ப்பது இந்த ஒளி அலைகளால் தான். அது வந்து தீங்குழைக்காத ஒளின்னு வச்சுக்கலாம் நம்ம.
1: நிச்சயமா அந்த யூவில ஏபிசியில இந்த பி தான் வந்து ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நம்ம அந்த ஓசோன் சொல்லக்கூடிய O3 சிதைவு மேலும் என்னென்ன பாதிப்புகளை நமக்கு கொடுக்கும், அது சம்மந்தமாக நேயர்களுக்கு செய்திகளை சொல்லுங்களேன்.
0: இந்த யூவிபி வகை வந்து கண்ணின் கருவிழியை பாதித்து அதை வெண்மையாக்கி பனிக்குருடு என்ற பார்வை பருபோகும் தன்மையும் கண்புரை நோயும் உண்டாகும்.
1: அதாவது இப்போ குளிர் பிரதேசங்களில் பனியை வந்து ரொம்ப டைரக்டாக பார்க்கும்போது திடீர்னு கண் பார்வையில் வந்து பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்க
0: பனிக்குருடு
1: அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அதுக்கு ரொம்ப பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நம்ம கண்ணை பாதுகாக்கிற போட்டுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சாதாரணமாக பண்ண போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ அவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து யூவி ரேஸ் வழியாக நமக்கு ஏற்படுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வேறு
0: தோலில் உள்ள செல்களை முதுமடை செய்து தோல் நோயை உண்டாக்கும். குழந்தைகள் மற்றும் இளைய உயிர்கள் இதனால் அதிகம் பாதிப்படைவார்கள், இறப்பு கூட நிகழலாம். செல்களில் வந்து நியூக்ளிக் அமிலங்கள் சிதைவடையும், அதனால் திடீர் மாற்றங்கள் நிகழ்ந்து விசித்திரமான உடல் அமைப்புகளோடு குழந்தைகள் பிறக்கலாம்.
1: அதாவது டிஎன்ஏல மியூட்டேஷன் நடந்து திடீர் மாற்றம் எடுக்கும்போது இப்போ ஒரு விரல் இல்லாமல் பிறக்கிறது, உதடு பிளவோட பிறக்கிறது, பல்வேறு உடல்ல சில சில பிரச்சனைகளோட பிறக்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த டிஎன்ஏல மாற்றம்
0: அணுகுண்டு கதிர்வீச்சில
1: பாதிப்புகள்லாம்
0: குறைபாடு போல இதுவும் குறைபாடெல்லாம் வரும். புவி மீது மட்டுமல்ல கடலுக்கு அடியில் உள்ள தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை 6-22% வரை குறைப்பதனால் உணவு உற்பத்தி பாதிப்படையலாம். ஒளிச்சேர்க்கை குறைவதால் புவியில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும், இதனால் புவி வெப்பமடையலாம். கடல் வாழ் மற்றும் தரைவாழ் உயிர்களின் உணவுச் சங்கிலி பாதிப்படையும். இது போன்ற பலவித பாதிப்புகள் வந்து சேரும்.
1: இப்போ பல்வேறு பாதிப்புகள் வரும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த பேரழிவை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும்?
0: நம்ம சென்ட் பாட்டில் இருந்து தொடங்கணும்.
1: சென்ட்டை போடக்கூடாதுங்கிறீங்களா?
0: சென்ட் போடக்கூடாதுன்னு இல்லை, சென்ட் வந்து இந்த ஸ்ப்ரே சென்ட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரே சென்ட்ல உள்ள அந்த ஏரோசால் அப்படின்ற ஒரு வகை, அதான் வந்து காற்று கரைசல் என்று அழைக்கப்படும். அதில் உள்ள பொருள் தான் அந்த சிஎஃப்சி. அது இல்லாமல் கையில ஊற்றி தடுக்கிறது பற்றி தப்பு கிடையாது. குளிரூட்டும் இயந்திரங்கள், தொழிற்சாலைகள் கரைப்பான்கள், தீத்தடுப்பு சாதனங்கள் மற்றும் செயற்கை பஞ்சமித்தை தயாரிப்புகளில் இந்த சிஎஃப்சி வந்து மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய உற்பத்தியை முடக்கி மாற்று வழிக்கான உலகம் உரத்த குரலை முன்னரே எழுப்பிவிட்டது. மேலும் புவி வெப்பமாதலும் ஓசோன் துளையை கூட்டிவிடும், எனவே அதற்கேற்ற செயல்பாடுகளும் தேவையாக உள்ளது. நுகர்வோரி கலாச்சாரத்தில் மனிதர்கள் பொருட்களை வாங்கி குவித்து கழிவுகள் நிறைந்த உலகமாக இதனை மாற்றிவிட்டார்கள். மனிதர்களும் தேவையை குறைத்து இயற்கையோடு இயந்த வாழ்வினை வாழ வேண்டிய தருணம் இது. எனவேதான் பலவித உச்சி மாநாடுகள் உலகத்தில் நடத்தப்பட்டன. 1987 தொழிற்சாலைகள் நிறைந்த 27 நாடுகள் ஒன்று கூடி சிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய குளோரோஃப்ளூரோ கார்பன் உற்பத்தியை பாதி அளவாக குறைப்பதாக மான்ட்ரியல் ஒப்பந்தத்தை தந்தது. 1992 ரியோடு ஜெனிரோவில் நடந்த பூமி உச்சி மாநாட்டில் புவி வெப்பத்திற்கு காரணமான பசுமையில்லா வாயுக்களை குறைப்பதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டன. இதனை குறைக்க 150 நாடுகள் கூட்டாக ஒத்துக்கொண்டார்கள். 1997 ஜப்பான் கியோட்டோ ஒப்பந்தத்தில் இந்த சிஎஃப்சி 5% கீழ் குறைப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். 1999 சீனாவில் பீஜிங் ஒப்பந்தத்தில் மீண்டும் சிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் மற்றும் பசுமை இல்ல வாயுக்களை பெருக்கத்தை குறைக்க ஒப்பந்தம் செய்து அதனை செயல்படுத்தி வருகிறார்கள். இப்படி பலவிதமான ஒப்பந்தங்கள் வந்து உலகத்தில் கூட்டாக செயல்பட்டு வருவதனால் ஓரளவு கற்றுக்கொண்டுவதற்கு முயற்சி கொண்டோம்.
1: அருமையான கருத்துக்கள் எல்லாம் நேயர்கள்ட்ட பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
3: இன்று மதியம் 3 மணிக்கு 102.8 FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நேரலையில் அல்சைமர் நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் என் நிவேதினி அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழைப்பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர்

0: உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 123,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி அக்டோபர் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் டிரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு டிரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு டிரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு டிரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பூர் நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்தது.

0: உள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர் செய்தி நேரம் 7:25:09.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக். பக்கவாதம் அப்படின்னா என்ன? பக்கவாதம்ன்றது வந்து மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் முழுவதுமாக அடைப்பு ஏற்படுவதாலோ அல்லது திடீரென்று இரத்த கசிவு ஏற்படுவதாலோ வரக்கூடிய ஒரு அவசர மருத்துவ நிலை தான் வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மூளையில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ரத்தம், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து கிடச்சிட்டே இருக்கணும். சில சமயங்கள் கிடைக்காம போகும்போது மூளை வந்து செயலிழந்து போயிடும். அப்படி செயலிழந்ததை வந்து நம்ம ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். காமனாக நம்ம பார்க்குற அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முகம் ஒரு பக்கமாக இழுத்துக்கிறது, கை கால் திடீரென்று பலவீனம் ஆகிடுறது, உணர்ச்சி குறைஞ்சிட்டு போகிறது, சில பேருக்கு பேச்சு குளறல் ஏற்படலாம், சில பேர் சரியாக பேச முடியாமல் போகலாம், சில பேர் மற்றவங்க பேசுறத புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கண்கள் வந்து சரியாக பார்வை சரியாக தெரியாமல் இருக்கிறது, நடக்கும் போது ஒரு தடுமாற்றம், சமநிலை இழப்பு, கடுமையான தலைச்சுற்றல் மற்றும் வேறு சில பேச்சு குடலெல்லாம் வந்து பக்கவாதத்தோட அறிகுறிகளாக இருக்கலாம். சில நேரங்களில் திடீரென்று வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்படாத தலைவலிகள் கூட பக்கவாதத்தோட அறிகுறியாக வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து மூளையில் ரத்தக்கசி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். யூஸ்வலாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்லக்கூடியது பி ஃபாஸ்ட் அப்படின்னா பி ஃபார் பேலன்ஸ், அதாவது உடலில் சமநிலை தவறுதல். இ ஃபார் ஐஸ், அதாவது திடீரென்று பார்வை குறைபாடு ஏற்படுதல். எஃப் ஃபார் ஃபேஸ், முகம் வந்து ஒரு பக்கமாக இழுத்துக்கிறது. ஏ ஃபார் ஆர்ம்ஸ், கைகள் பலவீனமாதல். எஸ் ஃபார் ஸ்பீச், பேச்சு குடல். டி ஃபார் டைம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க உடனடியாக வந்து அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனையோ இல்லை தனியார் மருத்துவமனைக்கோ போயிட்டு உடனடியாக மருத்துவரை அணுகணும். ஏன்னா டைம் இஸ் பிரெயின். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து மருத்துவரை பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட பிற்காலத்தில் அதாவது லாங் டர்மாக வந்து ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதில் ரத்தக்கூட கசிவு இல்லை அப்படின்னு தெரியும் போது எப்படி ஹார்ட் அட்டாக்கு மருந்து கொடுத்து கரைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கும் வந்து த்ராம்போலைட்டிக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும், அதாவது ஐவி த்ராம்போலைசிஸ். அது வந்து வித்தின் 4.5 hours கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து லாங் டர்மாக ப்ராப்ளம் எதுவும் வராமல் தடுக்க முடியும். அது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அது சிடி ஸ்கேனில் இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் ரத்த பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு சில பக்கவாதத்தில் வந்து அறிகுறி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு சில நேரத்தில் தானாக மறைஞ்சிடும். இதை வந்து டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறோம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்க்கணும். ஏன்னா சில சமயங்கள் இது வந்து ரெக்கரண்ட்டாக வந்து முழுமையாக ஒரு ஸ்ட்ரோக்காக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஸ்ட்ரோக்லாம் நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல ரத்த சர்க்கரை அளவு எப்பவுமே இருக்கிறத செக் பண்ணிக்கணும். கொழுப்பு, புகைப்பிடிக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கணும். உடல் பருமன், உடற்பயிற்சி இதெல்லாம் கரெக்டாக செய்யும்போது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக மெயின்டைன் ஆகும்போது பக்கவாதம் வராமல் வாய்ப்புகள் குறையும். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிலையும் முக்கியமாக ரத்த இதயத்தில் வந்து சீராக இல்லாமல் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பக்கவாதத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க வந்து ரத்தம் உறைதலுக்கான ஒரு சில மாத்திரைகளை எடுத்துக்க வேண்டியிருக்கும். பக்கவாதம் வந்த பிறகு ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அண்ட் லாங்குவேஜ் தெரப்பின்னு சொல்லிட்டு ரீஹாபிட்டலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது மூலமாக மற்றவங்களை போலவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வரலாம். ஸோ எப்பவுமே வந்து ஒருத்தவங்க திடீரென்று நல்லா இருக்கிற ஒருத்தவங்க முகம், கை கால் அல் பேச்சு குழல் ஏற்பட்டால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று அவங்களுக்கு

0: பக்கவாதம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30 10:00. நிகழ்ச்சியில் தொடர்வது
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், அது தப்பிச்சுட்டு ஓடி போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாழ் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிக்கிட்ட தோற்று போய்டுறதா அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவன் சிரிச்சா, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா? ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது? உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை. பெரிய இடத்துல வளர்ந்தது, அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான், அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார். இப்போது அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு? நான் ஒரு பூனை, அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்போச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்கள்கிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோடய ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை, அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீ நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிக்கிட்டு இருக்கேன் நானும். இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும்,

0: புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. 2 நொடி. ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலா வர்றது தான் நகருலா.

இயற்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய அதிசயங்களை பரிசளிக்கிறது. சில இடங்கள் நம் கண்களை கவரும், சில இடங்கள் நம் மனதை கொள்ளை கொள்ளும், ஆனால் சில இடங்கள் நம் நினைவுகளில் என்றென்றும் மலர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை ஓவியம்தான் மலரை கல். பசுமை, மலைகள், குளிர்ந்த காற்று, பறவைகளின் இசை, மனிதனின் மன அழுத்தத்தை மறக்க செய்யும் அமைதி, இவை அனைத்தும் ஒன்றாக சங்கமிக்கும் அழகிய இடத்தை பற்றி தான் இன்றைய நகருளா நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மலரைக்கல்லின் இயற்கை உலகிற்கில் ஒன்றாக பயணிப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தக்லை திரைப்படத்தில் இருந்தோம், வைஷாலி சமன், சக்தி ஸ்ரீகோபாலன் மற்றும் ஆதித்யா ஆர்கே குரல்களில்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மலரைக்கல் குறித்து தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மலரைக்கல் எங்கே உள்ளது? மலரைக்கல் என்பது கேரள மாநிலத்தின் இயற்கை எழில் நிறைந்த பகுதிகளில் ஒன்றாக அறியப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் பசுமையான சூழலில் அமைந்துள்ள இந்த பகுதி நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியை தேடுபவர்களுக்கு ஒரு சிறந்த இடமாக விளங்குகிறது. சுற்றிலும் உயர்ந்த மலைகள், அலர்ந்த காடுகள், தெளிந்த நீரோடைகள், குளிர்ந்த காலநிலை ஆகியவை இந்த இடத்திற்கு தனித்துவமான அழகை அளிக்கின்றன. இயற்கையோடு ஒன்றிணைந்து சில மணி நேரங்களை கழிக்க விரும்புபவர்களுக்கு மலரைக்கல் ஒரு சொர்க்க பூமி என்றே கூறலாம். மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டிராகன் திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர், தீப்தி சுரேஷ் மற்றும் தபா பாமி கொள்கலில்.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மலரைக்கல் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கையின் ஓவியம் மலரைக்கல்லின் ஒவ்வொரு மூலையும் இயற்கை வரையப்பட்ட ஓவியத்தை போல தோன்றுகிறது. காலையில் ஏற்படுற சூரிய ஒளி மலைகளை தொட்டு பரவும்போது உருவாகும் காட்சி பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கும். பசுமையான மரங்கள், வண்ணமயமான காட்டுப்பூக்கள், பறவைகளின் இனிய குரல்கள், தென்றல் காற்றின் மென்மையான வருடல், இவை அனைத்தும் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றன. புகைப்பட கலைஞர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் இந்த இடம் மிகவும் பிடித்தமான இடமாக விளங்குகிறது. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ஜெயிலர் திரைப்படத்தில் இருந்த ஷில்பா ராவ் மற்றும் அனிருத் பாடியது.

15 பணியிடங்கள். மத்திய அரசின் கீழ் செயல்படும் கிராம வங்கிகளில் காலி இடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை IBPS வெளியிட்டுள்ளது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8183, ஆஃபீஸ் பிரிவில் ஜென்ரல் 4922, ஐடி 182, சிஏ 90, சட்டம் 46, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 38 உட்பட மொத்தம் 13715 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது வரம்பு 18 முதல் 50 வரை, தேர்ச்சி முறை, பிரிமினரி, மெயின் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. கடைசி நாள் இன்று, அதாவது செப்டம்பர் 21 தேதி. விவரங்களுக்கு IBPS.in என்ற முகவரியை அணுகவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருளா. இன்றைய நகருளா நிகழ்ச்சியில் மலரைக்கல் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உயிரின வளம் மலரைக்கல் உயிரின பன்முகத்தன்மை கொண்ட பகுதியாகவும் அறியப்படுகிறது. பல வகையான மரங்கள், மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள், அரிய வகை பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் சிறிய வனவிலங்குகள் இங்கு வாழ்கின்றன. இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் இங்கு வந்து சுற்றுச்சூழல் பற்றிய பல தகவல்களை அறிந்து கொள்கின்றன. உயிரினங்களின் வாழ்விடத்தை பாதுகாக்கும் முக்கியத்துவத்தையும் இந்த இடம் நமக்கு உணர்த்துகிறது. சுற்றுலா பயணிகளின் விருப்ப இடம். விடுமுறை நாட்களில் மலரைக்கல்லுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குடும்பத்தினருடன் அமைதியாக நேரம் செலவிடவும், நண்பர்களுடன் நடைப்பயணம் மேற்கொள்ளவும், இயற்கையை ரசிக்கவும் இந்த இடம் ஏற்றதாக உள்ளது. மலையேற்றம், இயற்கை நடைப்பயணம், பறவைகளை பார்வையிடுதல், புகைப்படம் எடுப்பது போன்ற அனுபவங்கள் பயணிகளுக்கு மறக்க முடியாத நினைவுகளை வழங்குகின்றன. இங்கு சில மணி நேரம் செலவிட்டாலே மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று பலரும் கூறுகின்றனர். மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருலா. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மலரைக்கல் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.

சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம், மலரைக்கல் போன்ற இயற்கை வளங்கள் மனித குலத்தின் பொக்கிஷமாகும். எனவே இந்த இடத்திற்கு வருபவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது, குப்பைகளை வீசாமல் சுத்தமாக வைத்திருப்பது, மரங்களின் விலங்குகளையும் பாதிக்காமல் இருப்பது மிகவும் அவசியம். இயற்கையை நேசிப்பது என்பது அதை ரசிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் நமது பொறுப்பாகும். அடுத்த தலைமுறையும் இந்த அழகை காண வேண்டுமெனில் இன்று நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மலரைக்கல் தரும் பாடம். மலரைக்கல் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால்தான் மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பதை இந்த இடம் உணர்த்துகிறது. பணம் கொடுத்து வாங்க முடியாத அமைதியையும் மகிழ்ச்சியையும் இயற்கை இலவசமாக வழங்குகிறது. அதனால் இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை மதிப்போம் என்ற எண்ணத்தை மலரைக்கல் நமக்குள் விதைக்கிறது. மலரைக்கல் என்பது வெறும் சுற்றுலா தலம் அல்ல, இயற்கையின் மடியில் மனிதன் மீண்டும் தன்னை தேடி கண்டுபிடிக்கும் ஒரு அமைதியான உலகம். ஒரு முறை சென்றால் மீண்டும் செல்ல வேண்டும் என்ற ஆசையை விதைக்கும் பசுமையின் பேரரசு. இயற்கை நமக்கு அளித்த இந்த அற்புத பரிசை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இதுவரை மலரைக்கல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்தது உங்கள் நகருளா. மீண்டும் ஒரு புதிய பயணத்துடன் சந்திக்கும் வரை இயற்கையை நேசியுங்கள், பசுமையை பாதுகாக்குங்கள். வரும் பாடலுடன் இன்றைய நகருளா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம். இட்லி கடை திரைப்படத்தில் இருந்த தனுஷ் மற்றும் அறிவு பாடியது.

0: காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக குஜராத் மாநிலம் செல்ல உள்ளார். ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள்

0: காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக குஜராத் மாநிலம் செல்ல உள்ளார். ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவிற்கு அவர் தலைமையேற்க உள்ளார். மேலும் வதோதராவில் உள்ள சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்க உள்ளார். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு இந்து முன்னணியினர் சார்பில் மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கிரேன் மூலம் 2 முதல் 21 அடி வரை உள்ள 200க்கும் மேற்பட்ட சிலைகள் நேற்று கடலில் கரைக்கப்பட்டன. இந்நிகழ்வை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதனை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி மன்னாடிப்பட்டு PS பாளையத்தில் 25ஆம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காலாப்பட்டு துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சின்னக்காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி VC குடியிருப்பு MSME தொழில்நுட்ப மையம் புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார வளாகம் மற்றும் ஊழியர்கள் குடியிருப்பு பெரிய காலாப்பட்டு கனகசட்டிக்குளம் பாண்டிச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் கருவடிக்குப்பம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பிம்ஸ் மருத்துவமனை சுனாமி குடியிருப்பு மத்திய சிறைச்சாலை நவோதய வித்யாலயா சட்டக்கல்லூரி டாக்டர்கள் காலனி ஷாஷன் நிறுவனம் ஸ்டடி மற்றும் DAV பள்ளி இக்பால் நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு ஆட்டத்தில் இந்தோனேஷியாவை இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 8:02. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். நீரின் மேல் மிதக்கும் பச்சை இலைகளுக்கு நடுவே காலை நேரத்தில் மெதுவாக மலர்ந்த அந்த தண்ணீருக்கே ஒரு அழகான அலங்காரத்தை தரும் ஒரு மலர். அது என்ன மலர் தெரியுமா? ஆம்பல் பூ. ஆம்பல் என்றாலே நம் கண்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது குளம், நீர், பச்சை இலைகள். அதற்கு நடுவில் மலர்ந்து நிற்கும் அழகான பூ. மண்ணில் வேரூன்றி இருந்தாலும் தண்ணீரின் மேல் மலர்ந்து நிற்கும் இந்த மலர் இயற்கையின் ஒரு அற்புதமான படைப்பு. இன்று நம்முடைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் அந்த அழகான ஆம்பல் பூ வாட்டர் லில்லி பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆம்பல் பூ எப்படி வளர்கிறது, எங்கே வளர்கிறது, அதன் இலைகள் ஏன் தண்ணீரில் மிதக்கின்றன, ஆம்பலுக்கும் தாமரைக்கும் என்ன வித்தியாசம், ஆம்பல் பூவின் நிறங்கள் என்னென்ன, இது இயற்கை சூழலுக்கு எப்படி உதவுகிறது, இப்படி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் இன்றைய தகவல் தளம் உங்களுக்காக ஆரம்பமாகிறது. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்தோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஆம்பல் பூ குறித்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆம்பல் என்றால் என்ன? ஆம்பல் என்பது நீரில் வளரும் ஒரு பூக்கும் தாவரமாகும். ஆங்கிலத்தில் இதை பொதுவாக வாட்டர் லில்லி என்று அழைக்கிறோம். குளங்கள், ஏரிகள், மெதுவாக ஓடும் நீர்நிலைகள் போன்ற இடங்களில் ஆம்பல் செடிகளை பார்க்க முடியும். ஆம்பல் செடியின் வேர் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் மண்ணில் பதிந்திருக்கும். ஆனால் அதன் இலைகளும் பூக்களும் தண்ணீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும். அதனால்தான் தொலைவில் இருந்து பார்க்கும்போது தண்ணீரின் மீது பச்சை நிற இலைகளும் அவற்றுக்கு நடுவே வண்ண வண்ண மலர்களும் மிதப்பது போல தெரியும். இது இயற்கை வரைந்த ஒரு அழகான ஓவியம் போல இருக்கும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தங்கலான் திரைப்படத்திலிருந்து சிந்தூரி விஷால் பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஆம்பல் பூ குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆம்பல் பூவின் தோற்றம், ஆம்பல் பூவின் இதழ்கள் மிகவும் மென்மையானவை. வகையை பொறுத்து வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம், ஊதா போன்ற பல நிறங்களில் பூக்கள் காணப்படுகின்றன. சில ஆம்பல் பூக்கள் காலையில் மலர்ந்து பகலில் அழகாக காட்சியளிக்கும். சில வகைகள் மாலை நேரத்தில் மலரும். இதனால் ஆம்பல் பூக்களுக்கு வெவ்வேறு வகையான மலர்ச்சி நேரங்களும் இருக்கின்றன. ஒரு ஆம்பல் பூவை அருகில் பார்த்தால் அதன் நடுப்பகுதியில் இருக்கும் மஞ்சள் நிற மகரந்த பகுதியும் அதை சுற்றி அடுக்கடுக்காக அமைந்திருக்கும் இதழ்களும் மிகவும் அழகாக தெரியும். இயற்கை ஒரு சிறிய மலருக்குள் எவ்வளவு அழகை சேர்த்திருக்கிறது என்று ஆச்சரியப்பட வைக்கும் மலர்தான் ஆம்பல் பூ. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் எனிமி திரைப்படத்திலிருந்தோம்.

இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தகவல் தளம் நிகழ்ச்சி தொடரும்.

நிகழ்ச்சியில் தொடர்வது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஆம்பல் பூ குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணீரில் மிதக்கும் இலை ஆம்பல் செடியின் மிக சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று. அதன் இலை பெரிய வட்டமான அல்லது கிட்டத்தட்ட வட்ட வடிவிலான இலை தண்ணீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கும். இலையின் ஒரு பகுதியில் சிறிய வெட்டு போன்ற இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி ஆம்பல் இலையை தாமரை இலையிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க உதவும் முக்கியமான அம்சங்களில் ஒன்று. இலையின் மேற்பரப்பில் தண்ணீர் நீண்ட நேரம் தேங்கி நிற்காமல் வழிந்தோடுவதற்கும் அதன் அமைப்பு உதவுகிறது. தண்ணீரில் மேல் மிதந்து கொண்டிருக்கும் இலை, அதன் மீது விழும் சூரிய ஒளி, அதற்கு நடுவே மலரும் பூ, இவை அனைத்துமே சேரும்போது ஒரு குளமே அழகான இயற்கை தோட்டமாக மாறிவிடுகிறது. ஆம்பல் மற்றும் தாமரை ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஆம்பலும் தாமரையும் ஒன்றா? இல்லை, இரண்டுமே நீரில் வளரும் அழகான பூக்கும் தாவரங்கள் என்றாலும் அவை ஒரே தாவரம் அல்ல. தாமரை பூ பொதுவாக தண்ணீரிலிருந்து மேலே உயர்ந்து நிற்கும். ஆம்பல் பூவோ பெரும்பாலும் தண்ணீரின் மேற்பரப்புக்கு அருகில் அல்லது அதன் மேல் மலரும். தாமரை இலையின் நடுவில் பொதுவாக ஆம்பல் இலையைப் போல ஆழமான வெட்டு இருக்காது. ஆம்பல் இலையின் ஒரு பகுதியில் காணப்படும் வெட்டு அதன் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். அதனால் குளத்தில் ஒரு பூவை பார்த்தவுடன் இது தாமரைதான் என்று முடிவு செய்யாமல் அதன் இலை, பூவின் அமைப்பு, மலர் தண்ணீரில் இருக்கும் விதம் ஆகியவற்றை கவனித்தால் அது ஆம்பலா அல்லது தாமரையா என்பதை அறிய முடியும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அந்தோனிதாசன் குரல்களில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஆம்பல் பூ குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆம்பல் எப்படி வளர்கிறது? ஆம்பல் செடியின் வேர்பகுதி நீர்நிலையின் அடிப்பகுதியில் உள்ள சேற்றில் அல்லது மண்ணில் இருக்கும். அங்கிருந்து நீண்ட காம்புகள் மேல் நோக்கி வளர்கின்றன. அந்த காம்புகளின் வழியாக இலைகளும் பூக்களும் தண்ணீரின் மேற்பரப்பை அடைகின்றன. அதாவது நம்முடைய கண்களுக்கு தண்ணீரின் மேல் தெரியும் பூ மட்டும் ஆம்பல் செடியின் முழு உலகம் கிடையாது. அதன் உண்மையான அடிப்பகுதி தண்ணீருக்கு அடியில் மறைந்திருக்கிறது. மேலே அழகு, கீழே வேர்கள் இரண்டையும் இணைத்து நிற்கிறது அதன் தண்டு அமைப்பு. இயற்கையின் சமநிலைக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆம்பல் பூவும் பூச்சிகளும் மலர்கள் அழகுக்காக மட்டும் உருவாகவில்லை. அவை இயற்கையின் பல உயிரினங்களுக்கும் உணவு மற்றும் வாழ்விடத்துடன் தொடர்புடையவை. ஆம்பல் பூக்களும் பல்வேறு பூச்சிகளை ஈர்க்கக்கூடியவை. தேனீக்கள், வண்டுகள் போன்ற பூச்சிகள் மலர்களை அணுகுகின்றன. மலரில் உள்ள மகரந்தம் பூச்சிகளின் மூலம் ஓர் இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு செல்லாமல் இதனால் தாவரங்களின் இனப்பெருக்கத்தில் மகரந்த சேர்க்கை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு சிறிய பூவை சுற்றி நடக்கும் இந்த இயற்கை செயல்முறைதான் அடுத்த தலைமுறை தாவரங்கள் உருவாக உதவுகிறது. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்தோம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி தகவல் தளம். நேரம் 8:40:30. நீர்நிலைகளின் அழகு. ஒரு குளத்தில் ஆம்பல் பூக்கள் மலர்ந்திருந்தால் அந்த குளத்தில் அழகு பல மடங்கு அதிகரித்துவிடும். நீரின் மீது மிதக்கும் இலைகள், அதன் நடுவே மலரும் பூக்கள், அவற்றை சுற்றி பறக்கும் சிறிய பூச்சிகள், கரையில் வளரும் புல்வெளி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய இயற்கை சூழலை உருவாக்குகின்றன. ஆனால் இன்று பல இடங்களில் குளங்களும் நீர்நிலைகளும் மாசுபடுகின்றன. குப்பைகள், கழிவு நீர், பிளாஸ்டிக் போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கின்றன. நீர்நிலைகள் அழிந்தால் அவற்றுடன் தொடர்புடைய தாவரங்களும் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. அதனால் ஆம்பல் பூவை பாதுகாப்பது என்பது ஒரு மலரை மட்டும் பாதுகாப்பதல்ல, நீர்நிலைகளையும் அவற்றை சார்ந்துள்ள இயற்கை சூழலையும் பாதுகாப்பது. ஆம்பலின் இலக்கிய தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியங்களிலும் நீர்நிலைகளிலும் மலர்களிலும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன. குளம், பொய்கை, நீர்நிலைகள், மலர்கள் இவை அனைத்தும் பழந்தமிழர்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இருந்தன. மலர்கள் வெறும் இயற்கை காட்சிகள் அல்ல, அவை மனிதர்களின் உணர்வுகளையும் வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் ஒரு மலரை பற்றி பேசும்போது அது வெறும் தாவரவியல் தகவல் மட்டுமல்லாது அதற்கு பின்னால் இருக்கும் நம்முடைய பண்பாடு, இலக்கியம், இயற்கை தொடர்பு ஆகியவற்றை நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம், மதராசி திரைப்படத்திலிருந்தோ ரவி பாடியது.

நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: அமைதியே ஆக்கத்திற்கான வழி. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன் நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஆம்பல் பூ குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆம்பல் பூவின் நிறங்கள். ஆம்பல் பூ என்றாலே வெள்ளை நிறம்தான் என்று நினைத்துவிட வேண்டாம். வகையை பொறுத்து பல நிறங்களில் ஆம்பல் பூக்கள் காணப்படுகின்றன. வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம், ஊதா. சில மலர்களின் நிறங்களின் அடர்த்தியிலும் வேறுபாடு இருக்கும். ஒரே குலத்தில் பல நிற ஆம்பல் பூக்கள் மலர்ந்திருந்தால் அது ஒரு இயற்கை வண்ணத்தட்டு போல தெரியும். அதிலும் அதிகாலை நேரத்தில் சூரிய ஒளி மெதுவாக நீரின் மேல் விழும்போது அந்த மலர்களை பார்ப்பது ஒரு தனி அனுபவம் கூட சொல்லலாம். ஆம்பல் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் அப்படின்னு பார்த்தா, ஆம்பல் பூவை கவனித்து பார்த்தா தெரியும், ஒரு அழகான வாழ்க்கை பாடம் கிடைக்கும். அது எங்கே வளர்கிறது? சேரும் சகதியும் இருக்கும் நீர்நிலையில், அடிப்பகுதியில். ஆனால் அது எங்கே மலர்கிறது? தண்ணீரின் மேல், அழகாக, தூய்மையாக. அதனால தான் ஆம்பல் பூவை பார்த்து நாம் சொல்லலாம், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்முடைய அழகையும் தனித்தன்மையும் இழக்க வேண்டியதில்லை. சேற்றுக்குள் வேர்கள் இருந்தாலும் மலர் மட்டும் அழகாக மலர முடியும். வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளை கடக்க நம்முடைய சிறந்த பக்கத்தை வெளிப்படுத்த முடியும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அமரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியது.

நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: அமைதியே ஆக்கத்திற்கான வழி. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஆம்பல் பூ குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இயற்கையை ரசிப்போம். இன்றைய வேகமான வாழ்க்கையில் நாம் இயற்கையை ரசிப்பதற்கே நேரம் ஒதுக்குவதில்லை. காலையில் எழுந்தவுடன் கைபேசி, வேலை, பயணம், பொறுப்புகள், இப்படி நாளே ஓடிவிடுகிறது. ஆனால் ஒரு நாள் நேரம் கிடைத்தால் அருகிலுள்ள ஒரு குளத்திற்கு சென்று பாருங்கள். அங்கே மலர்ந்திருக்கும் ஒரு ஆம்பல் பூவை சில நிமிடங்கள் அமைதியாக பாருங்கள். அதன் இதழ்கள், அதன் நிறம், அதன் இலை, தண்ணீரில் தெரியும் அதன் பிரதிபலிப்பு, இவை அனைத்தையும் கவனியுங்கள். இயற்கையை ரசிப்பதற்கு பெரிய சுற்றுலா தான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கும் ஒரு சிறிய குளமே ஒரு பெரிய இயற்கை பாடசாலையாக கூட இருக்கலாம். சுவாரஸ்யமான தகவல்கள். ஆம்பல் பூ பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை சுருக்கமாக பார்த்தோம் இல்லையா? ஆம்பல் ஒரு நீர்வாழ் பூக்கும் தாவரம். இதன் இலைகள் தண்ணீரின் மேற்பரப்பில் பிதுக்கும் ஆம்பல் பூக்கள் பல்வேறு நேரத்தில் காணப்படுது அப்படின்னு சொன்னோம். மலர்கள் பூச்சிகளை ஈரப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கைக்கும் இது மிகவும் பயன்படுகிறது. ஆம்பல் வளரக்கூடிய நீர்நிலைகள் பல்வேறு உயிரினங்களுக்கு வாழிடமாகவும் அமையுது. இயற்கை சூழலை பாதுகாப்பது, ஆம்பல் போன்ற நீர்வாழ் தாவரங்களை பாதுகாக்கவும் இது உதவுகிறது. அழகான ஒரு ஆம்பல் பூவை பற்றிய இந்த பயணம் இப்போது நிறைவுக்கு வருகிறது. தண்ணீரின் மேல் மிதக்கும் ஒரு பூவாக மட்டும் நாம் ஆம்பலை பார்க்க வேண்டாம். அதன் பின்னால் இருக்கும் இயற்கை, நீர்நிலைகள், பூச்சிகள், மகரந்த சேர்க்கை, சுற்றுச்சூழல், தமிழர்களின் இயற்கை நேசம், இவை அனைத்தையும் நினைவூட்டும் ஒரு சிறிய இயற்கை தூதராக ஆம்பலை பார்க்கலாம். நாம் ஒரு மலரை ரசிக்கிறோம் என்றால் அந்த மலர் மலர்ந்து நிற்கும் சூழலையும் பாதுகாக்க வேண்டும். குளங்களை பாதுகாப்போம், நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் இருப்போம், பிளாஸ்டிக் கழிவுகளை நீர்நிலைகளில் வீசாமல் இருப்போம், இயற்கையை நேசிப்போம். ஏனென்றால் ஒரு மலரை பாதுகாப்பது அழகை பாதுகாப்பது மட்டுமல்ல, அந்த அழகை உருவாக்கிய இயற்கையை பாதுகாப்பது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீரின் மேல் மலர்ந்து நம்மை ரசிக்க வைத்த ஆம்பல் பூ, வாட்டர் லில்லி பற்றி தான் பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். வரும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம், சிவாஜி திரைப்படத்திலிருந்தோம்.

9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். திரு நாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சாரதே வீணா விசாரதே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இனி ஆனந்தாமிருதா கர்ஷினி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் அமிர்தவர்ஷினி ஆதிதாளம்.

நேரம் 9:18 10 நொடி. அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி உன்னை அல்லால் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் கல்யாணி, ஆதிதாளம்.

அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். திருநாகேஸ்வரம் டி ஆர் எஸ் மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா.

0: நேர்களை தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக குஜராத் மாநிலம் செல்ல உள்ளார். நாளை ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவிற்கு அவர் தலைமையேற்க உள்ளார். மேலும் வதோதராவில் உள்ள சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்க உள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வருகிற 26ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற உள்ள 81வது ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்திற்கு தலைமையேற்க உள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்.

ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் ஆட்சியாளர்கள் தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளதை அடுத்து திரு டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவல் குறைவாகவே உள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 533 பேர் மட்டுமே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும்

0: உள்ளார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவல் குறைவாகவே உள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 533 பேர் மட்டுமே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் டெங்கு பரவுவதை தடுக்க புகை மருந்து தெளிப்பு நடவடிக்கைகள் டெங்கு காய்ச்சல் பகுதிகளில் சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சென்டாக்கில் நீட் அல்லாத இளங்கலை படிப்புகளுக்கான மாப்அப் கலந்தாய்வுக்கு விண்ணப்பதாரர்கள் புதிதாக பாட விருப்பங்களை நாளை மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு தயானந்த் டெண்டுல்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இது சாதாரண பாடல் இல்லை, உங்கள் நினைவுகள் பேசும் பாடல்கள், உங்கள் சந்தோஷமும் சோகமும் கலந்த நேயர் விருப்ப இசைமழை. முகநூலில் உங்கள் பெயருடன் உங்கள் மனசோட வரிகள் இப்போ ரேடியோவில் ஒலிக்கப் போகுது. அப்படியே காதோடு காதா கேளுங்க. ஏனா இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நம்ம ஃபேஸ்புக் ஐடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுமலர்ச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பறக்கும் பாவை.

நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: அமைதியே ஆக்கத்திற்கான வழி. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்களுக்காக மன்மதன் திரைப்படத்தில் இருந்தார்.

முகநூல் வழியாக வந்த உங்கள் அன்பான விருப்பங்கள் இன்று எங்களோட இன்பாக்ஸை மட்டுமல்ல எங்களோட மனசையும் நிறைய செய்திடுச்சு. ஆனால் நேரமின்மை காரணமாக உங்கள் எல்லோருடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல. அதனால வருண் சிவா, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன், கே சுப்பிரமணியன், மாதவரம் வீரராகவன், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன், நன்னிலம் நாராயணன், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், கொழுமம் கொண்டான் ராமகிருஷ்ணன், கோவூர் சூரியமூர்த்தி, ஜடேரி வேல்முருகன் இவர்களுக்காக இந்த பாடலை ஒலிக்க செய்து கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி நேர்விற்பு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம்.

வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:02. நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். நேர்களை

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:02. நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரத்துடைய இன்னைக்கு தலைப்பு அமைதியே ஆக்கத்திற்கான வழி. மனித வாழ்க்கையில் மிக உன்னதமான தத்துவங்களில் அமைதின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆரவாரமும் பதற்றமும் நிறைந்த ஒரு செயலை விட அமைதியான மனநிலைமையோடு செய்யப்படுற ஒரு செயல் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்றது தான் உண்மை. அமைதி எவ்வாறு ஒரு மனிதனை ஆக்கப்பூர்வமான பாதையை நோக்கி அழைத்து செல்லுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். தெளிவான சிந்தனை, ஆக்கத்திறன் மற்றும் படைப்பாற்றல், ஆற்றலுடைய சேமிப்பு அதாவது எனர்ஜி கன்சர்வேஷன், சொற்களுடைய வலிமை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்பவுமே ஒரு பவர்ஃபுல் இருக்குது, அது ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பவர்ஃபுல்லான வார்த்தைகளை, எனர்ஜெட்டிக்கான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது நம்மளுக்கு நல்ல செயலாகவும் நல்ல விஷயமாகவுமே நம்மளை வந்து சேரும் அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். அது இல்லாமல் மன ஆரோக்கியம்ன்றது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மன ஆரோக்கியம் அப்படின்றது தான் இப்போ நமக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசணும். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நான் வந்து மறுபடியும் டாபிக் சொல்கிறேன். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதியே ஆக்கத்திற்கான வழி.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக முதலாவதாக நேர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: பொற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க நல்லாப்பாளையம் கலையரசு சார்.
1: அமைதியில்லா என் மனமே. இது பழைய தமிழ் திரைப்பட பாடல்ல கந்தசாலா பாடின ஒரு பாடல். இந்த வாழ்க்கையில தானத்தில் சிறந்தது நிதானம்னு சொல்லுவாங்க.
0: ஓகே,
1: எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை மாத்திக்கிட்டு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுட்டு வாழற நேரங்கள்ல நாம மன நிம்மதியாவோ மன நிறைவாவோ வாழ முடியும். பணம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்கிறாள் தமிழ் மூதாட்டி. இந்த மனச அலைப்பாய விடுறதுனால்தான் நாம பொறுமை இழக்கிறோம். நம்ம பொறுமை இழக்கிறதுனால்தான் வாழ்வு தொலைக்கிறோம். இந்த வாழ்வு தொலைக்கிறதுனால்தான் நாம அமைதி அப்படிங்கிற ஒரு இடத்தை விட்டு வெளியே வந்து வெளியே வர முடியாம நான்கு சுவர்களுக்குள்ள முடங்கி கிடக்கிறோம். ஒரு வார்த்தைக்குள்ளும் ஒரு வார்த்தை வெள்ளம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளில கூட பேச வேண்டிய நேரத்துல பேசணும், பேச வேண்டாத நேரத்துல நம்ம வார்த்தைக்கு ஒரு அளவீடு வச்சு திண்டுக்கல் போட்டு போட்டு கூட்டிக்கணும். அது மாதிரி இல்லாம ஒரு சிலர் வார்த்தைகளை தவற வர்ற நேரங்கள்லயும் நம்ம எந்த நேரத்துல எப்படி பேசணும் தெரியும், அமைதி ஆட்சி இல்லாம இருக்கிற நேரங்கள்லயும் பிரச்சனைகள் மயில் கல்லா போயிடுவாங்க. கட்சியில கெட்ட பேரை சம்பாதிச்சுப்பாங்க. நான் தவறுதான் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி அந்த சொல்லுக்கு மன்னிப்பு கேட்கிற இடங்கள்லயும் கிராமங்கள்ல ஒரு சிலர் இருக்கிறது உண்டு. ஒரு சிற்பி, ஒரு ஓவியர், ஒரு எழுத்தாளர், ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு பின்னணி பாடகர், பாடகி, பட தொகுப்பாளர், ஒளிப்பதிவாளர் சொல்லி இல்லத்தரசி, திருமதி உட்பட

0: பேரு பேருக்கிட்டயும் இந்த நிதானம் பொறுமை அமைதிங்கிறது அதிகமா இருக்கணும். ஒரு மருத்துவர், செவிலியர், உதவியாளர் அப்படிங்கிற இடத்துல கூட அந்த அமைதி அந்த பொறுமைங்கிறது இருக்கணும். அது மாதிரி விஷயங்கள் இருக்கிற நேரங்கள்ல எல்லாமே மிக சிறப்பாக அமையும். ஒரு இல்லத்தரசி அவசரப்பட்டு ஒரு விஷயம் சமையல பண்ற நேரங்கள்லயும் குடும்ப நிர்வாகத்துல அவசரப்படுற நேரங்களையும் அது சொதப்பலா போயிடும். அது ஓவியத்திலயும் பொருந்தும், சிற்பத்திலயும் பொருந்தும், எழுதுற எழுத்துல கூட பொருந்தும். ஒரு சிறுகதை எழுதும் போது கூட, ஒரு தொடர்கதை எழுதும் போது கூட, ஒரு நாவலை படிக்கும் போது கூட, ஒரு பாடல திரைப்பட பாடல் எழுதும் போது கூட தனிமைய பெரும்பாலான பேர் இந்த படைப்பாளிகள் எதிர்பார்ப்பாங்க. கற்பனை திறமைய கொட்டி கொடுக்கிற நேரங்கள்ல இந்த தனிமைங்கிறது அமைங்கிறது அவங்களுக்கு அதிகமா தேக்கப்படும். அது மாதிரி இல்லாம இருந்தா, இல்லாம போறதுனாலதான் நம்ம நிம்மதி இருந்து தவிக்கிறோம். அது மாதிரி நிம்மதி இல்லாம தவிக்கிற நேரங்கள தான் நம்ம வாழ்க்கைய ஒரு நிர்மலமா போடும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஒத்தாவரத்துக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பொது இடங்கள்ல சண்டைன்னு சொல்லி இந்த அமைதி அந்த பொறுமைங்கிறது அதுக்கு இலக்கு இல்லாம போறதுனால்தான் நம்ம நிறைய இடையூறுகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலையா, நான் வந்து வீடா இருந்தாலும், பொது இடமா இருந்தாலும், செயல் வாடிக்கையாளர் இடமா இருந்தாலும், பேருந்து பயணமா இருந்தாலும், நான் வந்து அமைதியா இருப்பேன், இருக்கிறமே தெரியாது. நான் வந்து பொறுமைங்கிற ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துட்டு போவேன். அது மாதிரி முன்னுதாரணமா நம்ம இருக்கிறோம் பெற்றவர்கள். குழந்தைகளுக்கு அமைதினா என்ன, பொறுமைனா என்ன, அது என்ன முன்னெடுத்துட்டு போனா வாழ்க்கை நமக்கு என்ன கிடைக்கும், அவசரப்பட்டு நிதானத்தை எழுந்து பண்ற நேரங்கள நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு வாழ்வியல் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற நேரங்கள்ல அவங்களும் நம்மளை போல வாழ்ந்துருவாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லி பிடிச்சிடுறேன்,
1: சொல்லுங்க சார்.
0: மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி நான் பல முறை சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருந்தாலும் இப்படி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. இப்ப தொடக்க உயர் மேல்நிலை கல்லூரி பாடங்கள் வரையும் ஒரு ஒரு இணைப்பு பாடமா ஓய்வு கிடைக்கிற நேரங்கள்ல இந்த வகுப்பு ஆசிரியர்கள் அமைதினா என்ன, பொறுமைனா என்ன, அதை கடைபிடிக்கிறதுக்கான வழி எங்க இருக்கு, இதை இழுக்கிற நேரத்தில் நமக்கு என்ன மாதிரமான இடைவுகள் வரும் அப்படிங்கறத தொடக்க பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரி பாடம் வரையும் இப்ப இருக்கிற வகுப்பு ஆசிரியர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுவாங்கன்னு பாக்குறோம். அப்படி வாழ்வியல் விஷயங்களை, வாழ்வியல் கருத்துக்களை அது மாதிரி கொஞ்சம் நேரம் அப்பப்ப உள்புகுத்துற நேரங்கள்ல அவங்க இன்னைய மாணவி மாணவர், நாளைக்கு இளைஞர், நாளைக்கு திருமதி துணைவர், நாளைக்கு தாத்தா ஆயா, நாளைக்கு மாமனார் மாமியார் மருமகன் சொல்லி அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப முன்னெடுத்துட்டு போனாங்கன்னா நிறைவான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்.
1: கோபங்கிற
0: விஷயத்தை அதிகமா கொண்டு போற நேரங்கள்லயும், நிதானத்தை இழக்கிற நேரங்கள்லயும் எங்க கிராமங்கள் வந்து பாருங்களேன், ஒரே வம்பு தும்புமா தான் இருக்கும். நாளுக்கு இந்த தினசரி எடுத்து பாருங்க, பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த நிதானத்தை இழக்கிறது நேரத்தில் எத்தனை கொலைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை தகராறுகள், இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் பறக்கிற நேரங்கள்ல இவங்க எப்படி நிதானத்தை இழந்துடுறாங்க, இதெல்லாம் எவ்வளவு கெட்ட பேர் சம்பாதிச்சிருந்தது.
1: உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆகாஷவாணி புதுவை நேரம் 11:10:43 நீங்க ரசிச்சு கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் தலைப்பு, அதாவது நேர் நேரம் நிகழ்ச்சியோட இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியே ஆக்கத்திற்கான வழி அப்படின்றத தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அமைதியே ஆக்கத்திற்கான வழி, இந்த தியானம், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் தாண்டி மொபைல் ஃபோன்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக வந்துருச்சு. நைட்டு தூங்கும் போதும் சரி, காலையில் எழுந்து பார்க்கும்போதும் சில பேருக்கு மொபைல்லாம் இல்லைன்னா தூக்கமே, அது என்னடா அது, மொபைல் கையில் இல்லைனாலே அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கால ஒரு நிலைமைக்கெல்லாம் இந்த தலைமுறையோடைய காலகட்டங்கள் போயிட்டுருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி சில விஷயங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத கூட நீங்கள் சொல்லலாம்.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் சாஜா நஜிமுங்க.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கேம்மா.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது அமைதி.

0: வந்து தெய்வ சிறப்புமிக்க இடங்கள். அடுத்ததா நம்ம வழிபாட்டு தலங்கள். இந்த இடங்கள்லாம் ரொம்ப அமைதி காக்கணுமா, ரொம்ப அவசியம். அங்க போய் வந்துட்டு கூச்சல் இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்பதான் நம்ம மன நிம்மதி கிடைக்கும், மனதுக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா நேரத்திலயும் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம கண் முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை நம்ம பாத்துக்கிட்டு அமைதியா போயிட முடியாது. அந்த இடத்துல பேசிட்டு ஆகணும்.
1: ஓகே, இப்ப நம்ம அமைதியா இருக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம எல்லாருமே சொல்றோம், தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சில விஷயங்கள் இன்னுமே நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங்லாம் முன்னைய காலகட்டத்தை விட இன்றைய கால தலைமுறைக்கு வந்து அதிகமாகவே இருக்குது இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து காஃபி குடிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் நம்ம என்னென்னலாம் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி மன அமைதியை வச்சுக்கலாம்? ஏன்னா ஓவர் திங்கிங்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அந்த மன அமைதியே இல்லாமல் இருக்குது, ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாம போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப உடல் ரீதியாவும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது இல்லைங்களா?
0: நல்லா வருது. மருத்துவர்கள் சொல்றது கூட, மனநல மருத்துவர்கள் சொல்றது, அதாவது மனசுல போட்டு எதையும் அப்படியே வந்து பொத்தி பொத்தி வச்சுக்காதீங்க, அது வெளிப்படுத்துங்கிறாங்க. அதனாலதான் வந்து இப்ப பெரும்பாலான மாரடைப்புகளுக்குலாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மனசுல உள்ளத வந்து நம்ம சம்பந்தப்பட்டவங்க, அதாவது நமக்கு வந்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபரா இருக்கேன்னு, திரும்ப பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நபர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம குடும்பங்கள்லயே நம்ம என்ன செய்யலாம்னா, ஷேர் பண்ணிக்கலாம் விஷயங்களை. இல்ல அப்படி உங்களாட்டி சொல்ல முடியாத சூழ்நிலை வருதா, மனநல மருத்துவர்கள் சொல்றது, ஒரு தனிமையான ஒரு அறையில போய் நின்றுட்டு ஒரு 15 நிமிஷம் அழுதுருங்க. அப்படி அழுகுறப்ப மனசு அப்படியே அமைதி அடைஞ்சிடும், அப்படியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க மனநல மருத்துவர்கள்லாம். அதே மாதிரி குடும்பங்கள்ல ரொம்ப அவசியமா, அதாவது ரொம்ப பிரச்சனைகளை வருவாரு, வந்து உட்காந்தோடனே வீட்டுல உள்ள பிரச்சனைகளை சொல்லி அவருக்கு மேலும் வந்து நம்ம குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை சொல்லக்கூடாது, இது வேணாம் அது வேணும்னு கேட்டு சில பேர் டார்ச்சர் பண்ணி கொடுக்குறாங்க குடும்ப தலைவர்கள். அப்படிலாம் இல்லாம அவங்களை அமைதிப்படுத்தி அப்படியே சூழ்நிலை வர்றாரா, அந்த ஆறுதலான வார்த்தைகள் பேசுறப்ப நிச்சயமா அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிடும் நிச்சயமா.
1: நிச்சயமா நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: மிக்க நன்றி, வாய்ப்பு கொடுத்தீங்க சார்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:14. நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியே ஆகத்திற்கான வழி அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம்.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி.
0: சொல்லுங்க சார்.
1: அமைதியே ஆக்கத்திற்கான வழி, அதுதான் உண்மைதான். அது அமைதி இருந்தாதான் ஆக்கம் வரும்.
0: நிச்சயமா.
1: அதாவது அமைதியை நாம் ஏன் இழக்கின்றோம்?
0: ஏன் இழக்கின்றோம்?
1: ஆசை, ஒரு கோபம், ஏமாற்றம், அதிகமான ஒரு, அதாவது தேவைக்கு நம்ம சக்திக்கு மீறிய கற்பனையில அது வேணும் இது வேணும் இப்படி நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம
0: அதிகமான எதிர்பார்ப்பு,
1: அதிகமான எதிர்ப்பு, இது நம்மளுடைய அமைதியை குலைத்து விடும்.
0: குலைத்திடும். என்ன பண்ணலாம் இது நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வச்சு? அதுக்குதான் நம்ம வந்து அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? என்னெல்லாம் பண்ணலாம்
1: அமைதியா இருக்கணும்னா? நாம வந்து நமக்கு இது போதும், இந்த வாழ்க்கை வந்து இப்ப கிடைச்சிருக்க வாழ்க்கை நமக்கு நல்ல இனிமையான வாழ்க்கை, இதை செம்மைப்படுத்துவதற்கு இன்னும் நமக்கு என்ன தேவை? பொருளாதாரம் பரவாயில்ல, நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, அதை செம்மைப்படுத்தி கொண்டு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அதுதான் ஒண்ணு. அது செம்மைப்படுத்துவது, கோபத்தை கட்டுப்படுத்துவது. பொறுமை என்பது ஒரு உள்வாங்கும் சக்தி. அந்த சக்தி எப்படின்னா, நாங்க அமைதியா இருக்கிறோம்னு சொன்னா நம்ம எல்லா ஆற்றலையும் உள்வாங்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இது என்ன நடக்குது, அது நடக்குது, உள்வாங்கி அதை நம் கருத்தில் ஏற்றுக்கொண்டு அதற்கான பிரதிபலன் நம்ம நம்ம உள்ளிருந்தே வெளியில வரும். இது இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும். அப்போ அமைதி வந்து உள்வாங்கும் சக்தி, அது ஒரு பேராற்றல். அந்த அமைதி நம்ம கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா, அந்த அமைதியை நம்ம பெறுவதற்கு நம்ம அதிலே சொல்லிட்டேன்.

0: ஆசை தீர்த்து இது பண்ணணும், மற்றபடி எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். மற்றவரை மனித மற்ற மனிதர்களை நாம் அந்த அவரும் நம்மள மாதிரி தான். ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடுறோன்னா நம்ம அவரை மாதிரி, அதே மாதிரி ஒரு கடைக்கு போறோம்னா அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி. அது மாதிரி எல்லாருமே மனிதன் மனிதனையும் நேசிக்க வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும். இதெல்லாம் வந்து அதுக்கான ஒரு வழிமுறைகள்.
1: நிச்சயமா நிச்சயமா சார், மனிதர்கள் கிட்ட நம்ம நடந்துக்கிற விதமும் வந்து நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும். அதுவுமே ஒரு சில விஷயங்கள் சொல்லி சொல்றீங்க. ரொம்ப
0: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி அப்படின்றதே தேட தேவையில்ல. நிம்மதி ஃபுல்லா உன்னுள்ள இருக்கிறது, உள்ளே வளர்ச்சிருக்கிற அதை தேடு. உன்னுள்ளே நீ தேடி ஒன்னு மனதை அமைதிப்படுத்த எதிர்ப்பட்டு. அமைதின்றது என்னன்னாக்கா, அதான் முதலே சொல்லிட்டேன், அமைதி பெறுவதற்கு கோபத்தை தவிர்க்கணும், பேராசை தவிர்க்கணும், எல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் அப்புறம் அமைதி வந்து, அமைதி வந்தவொடனே என்ன பண்ணும், நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் வரும்போது, நல்லது செய்யும்போது என்ன வரும், நிம்மதி வரும், அமைதி வரும். அதுதான் அமைதி, அது ஒரு பேராற்றல் மேடம்.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:18 நேர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம், உலகத்துல அமைதி நிலவணும் அப்படின்னா பொதுவா வன்முறை சம்பவங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது மேம். பொது வழியில அமைதி அப்படிங்கறத நம்ம கடைபிடிச்சோம்னா எல்லாருக்குமே நல்லது மேம். நிறைய பேரு பொது வழியில அமைதியை கண்டுபிடிக்காததுனாலதான் குற்ற சம்பவங்கள் நடந்து சில இடங்கள் வன்முறை கலைபரமான ஒரு சமுதாயமா நமக்கு திடுக்கிடும் சமுதாயமா இருக்கு மேம். ரெண்டாவது, குடும்பத்துல அமைதி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் மேம். குடும்பத்துல அமைதி கிடைவதற்கு முக்கிய காரணம் ஒப்பீடு மேம். அவங்க இது செஞ்சாங்க, நீங்க இது செய்யல அப்படின்ட்டுன்னு அந்த வாக்குவாதத்துல ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் அவங்கள பத்தி உயர்த்தியும் இவங்களை பத்தி தாழ்த்தி பேசுறதுனால சலசலப்பு ஏற்படும். சலசலப்பு ஏற்படுறதுனால அமைதி அப்படிங்கறது அங்க கொலையும். அதே மாதிரி எல்லாருக்கும் கோபம் வருது அப்படிங்கறது காமன் தான். கணவன் மனைவி கிட்ட கோபப்படும் பொழுது மனைவி பொறுத்துக்கிறதும், மனைவி கணவன் கிட்ட கோபப்படும் பொழுது அங்க கணவன் பொறுத்து கொள்ளறதும், பெற்றோர்கள் கோபப்பட்டாங்கன்னா பிள்ளைகள் பொறுத்து கொள்ளணும்னு இந்த விட்டு கொடுக்கக்கூடிய குணமும், எளிதில பொறுமை கடிக்க பிடிக்கக்கூடிய குணமும், அதை உள்வாங்கிக்கக்கூடிய குணமும் வளர்த்துக்கணும். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட குறைறாங்களா, அதை டிஃபீட் பண்ணி பேசாதீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது மேல ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேம், எல்லா சமயத்துலயுமே ஒருத்தருக்கு வந்து அந்த மூடு அப்படிங்கறது கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது மேம். சில சமயம் அப்படி இப்படி இருக்கும். அந்த சமயத்துல அவங்க கோபப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னா அவங்க அப்படித்தான் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண கூடாது மேம். ரொம்ப முக்கியம். சரி, அவங்களுக்கு மூடு ஏதோ சரியில்லை, பாவம் பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கோபம் வரக்கூடிய சமயத்துல நான்கு நபர்கள் இருப்பாங்க. அந்த நான்கு நபர்களுக்கு முன்னால கோபம் இருந்ததுன்னா ஒரே இங்க இருந்தா வார்த்தைகளை விட்டுருவேன், நான் கோபம் ஆயிடுவேன், அப்ப எல்லாரும் மனசுல அமைதியும் போயிடும். அதனால இந்த சமயத்துல நான் இங்க இல்ல அப்படின்ட்டு நான் கோபமா இருக்கேங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ணிட்டு நம்ம எல்லாருமே அந்த இடத்துல அமைதியை நிலவிக்கலாம. நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, உலகத்துல அமைதியால் சாதித்தவர்கள் எப்படி அந்த சாதனை புரிஞ்சாங்க அப்படின்னு பாக்கணும். உதாரணத்துக்கு நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்திஜி, அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அன்னை தெரேசா, இவர்கள் மாதிரியான நபர்கள் தலைவர்களை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும்.
0: நிச்சயமா சார், இப்ப ஒரு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம். அப்ப எப்படின்னா, 80களில் 90களில் வாழ்ந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஓவர் திங்கிங் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்க கம்மியாக இருந்த காலகட்டம்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைய தலைமுறையின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்செக்டி, ஓவர் திங்கிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது, உடனடியாக எனக்கு இது வேணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு நம்ம இளைய தலைமுறை என்னென்னலாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத நினைக்காம நம்ம அதை கடந்து வந்துடணும். ஆபீஸ் ஒர்க் ஆபீஸோட விட்டுறணும். வீட்டுக்கு வந்தா வீட்டை பத்தி யோசிக்கணும். வேலை வேலைன்னு வேலையிலயே இப்ப பாரு, நம்ம அது தலைக்கு மேல எடுத்து போட்டுட்டு செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆபீஸ் யாராவது உங்களை சட்டுன்னு கோபப்படுத்தி பேசிட்டாங்களா, அதை பத்தி நினைச்சு புலம்ப கூடாது.

0: அதே மாதிரி மேம், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லோடுங்கிறது அதிகமாகுமே தவிர்த்து கம்மியாகாது. இன்ஸ்டெட் எவ்வளவு அதிகமா ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை நான் உள்வாங்கிக்கிறேன்னு அந்த ஓப்பன் மைண்டடா இருக்கணும் மேம். அதே மாதிரி இந்த ஒர்க்லயோ இந்த ஃபேமிலி லைஃப்லயோ ஒரு கொஞ்சமா பிரேக் எடுத்து நம்ம புது புது டூர் மாதிரியான இடங்களுக்கு போகணும் மேம். அப்போ ஒரே மாதிரியான மொனோட்டனஸ் விஷயம் செய்யாம வெவ்வேறு விஷயங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் மனசுல அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலவும். அந்த அமைதி குலையவே குலையாது மேம்.
1: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றிங்க சார்.
0: ஆ தேங்க்யூ மேம், பை பை.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 11:22:57. இன்னைக்கு நேரம் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியே ஆகத்திற்கான வழி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து என்னென்னலாம் வருது, இந்த மாதிரி குடும்ப சம்மந்தமாக மட்டுமே நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா, நிறைய விஷயத்த நம்ம என்ன மாதிரி மாற்றலான்னு கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா, அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு சில நல்ல எண்ணங்கள், தூய்மையான விஷயங்கள், எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் விட நாம் ஒரு சில விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை வந்து கடைபிடிச்சா, இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா தோட்டம் அமைக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு சிலவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா தோட்டம் அமைக்கிறது, இந்த தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றது, இயற்கை சம்மந்தமான சில விஷயங்களை பார்வையிடுறது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா, சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது. இல்லை இப்போ பெண்களாக இருந்தால் கூட சரிங்க, வீட்டில் ஒரு கலாமலன்னு ஒரு இடம் எல்லா இடத்துலையும் சுத்தம் இல்லாமல் அந்த மாதிரி இருந்ததுங்கன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மன அழுத்தத்தை உருவாக்கும். அப்போ நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணி நமக்கே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களில் என்னென்னலாம் நம்ம பண்ணால் இந்த மாதிரி ஒரு நமக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக குறைச்சிக்கலாம், இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம், நம்ம மன ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. வெளியூர் நேர்ந்துக்கெலாம் இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டுக்கு அப்புறம் பேசலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:29. நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்க எந்த நிகழ்ச்சி நேர்நேரம். நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைதியே ஆக்கத்திற்கான வழி அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருந்தோம்.

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்கல்ல. வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். வெங்கடேசன் சார்,
1: அமைதிய பத்தி கேக்குறீங்களா? அமைதிங்கிற நிலை வந்து புரிதல்ங்கிற நிலை வந்து எடுத்து பிரிச்சு பார்க்கணுமா?
0: ஓகே.
1: புரிதல் இல்லாத ஒரு செயல், எந்த செயலுமே அமைதியின் நிலைக்கு கொண்டு போகாது. அதே சமயத்துல அமைதியும் பொறுமையும் சேர்ந்திருந்து தனி மனித வாழ்க்கையில அறிவு மேன்மைப்பட்டால் அந்த இடத்துல நடத்தக்கூடிய நிகழ்வு அத்தனையுமே சிறப்பான நிலைக்கு அமையும்.
0: ஓகே.
1: அந்த பொறுமையும் அமைதியும் மனிதனுக்கு மிக மிக அவசியம்.
0: பேஷன்ஸ் இருக்கணும், கண்டிப்பா பொறுமை வேணும்.
1: ஆமா, இத வந்து புரிதலால தான் அதை உணர முடியும். புரிதல் இல்லாத நிலையில உணர முடியாது. அந்த புரிதலை கத்துக்கணும். அதை வேணும்னாக்கா அதுக்கு வாழ்வியலுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. அந்த பக்குவமும் பட்டறிவும் படிப்பறிவும் சேரும் பொழுது அந்த பொறுமையும் அமைதியும் ஒரு காரியத்தை வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்துது. இந்த சூழ்நிலைய வந்து சராசரி எல்லாரும் உணர்றாங்களான்னு பார்த்தா அது உணர முடியறது இல்ல. காரணம் என்னன்னா, மனிதனோட சிந்தனை வந்து மனிதனோட படைப்பே பாத்தீங்கன்னாக்க உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் ஒருமித்த கோட்டியாவதே எந்த நேரமும் இருக்கும். அப்ப உணர்ச்சி வயப்பட்டு வாழ்க்கையை நடத்தணுங்கிற ஒரு சிந்தனை புரிதல் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த செயல் திட்டம் செயல்படாது. அதை அறிவின் நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அந்த அறிவு நிலையாகப்பட்டது வந்து புரிதலுக்கு உண்டான வழியை காமிக்கும். அப்படி அந்த புரிதலோட சேர்ந்து வாழ்க்கையை நடத்தும் போது இதை இந்த நேரத்துல இருந்து செய்யலாம், செய்யக்கூடாது, இது செய்யக்கூடிய செயல், இது செய்யக்கூடாத செயல் அப்படிங்கிறது நம்மளுக்கு அறிவின் மேன்மையை உணர்த்ததுக்கு வள்ளுவன் சொல்றாரு, சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உயிப்பது அறிவுன்னு சொல்றாரு. அப்போ வாழ்வியல் நிலையில போகும்போது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் போராட்ட பயணத்தில் நடந்துட்டு இருக்கும் போது உணர்ச்சியாகப்பட்டது தீமையான வழிக்கு தான் நம்ம இழுத்து செல்லும். அந்த இடத்துல புரிதலை பயன்படுத்தி இது தவறு, இது தேவையில்லாது, இது தீதுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி

0: வாழ்க்கையில நல்ல நல்ல விடயங்களை எடுத்துட்டு அறமும் ஒழுக்கமும் மேன்மைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிச்சா அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும்.
1: ரொம்ப அழகா
0: இந்த நிலைக்கு தான் காப்பிய நாயகி கண்ணகியை நம்ம எடுத்து காண்பாங்க பல இடத்துல. அந்த அம்மா தனக்கு ஒரு சில சூழல் வந்தாலும், வரக்கூடாத சூழல் வந்தாலும், புரிதலான சிந்தனையோட பொறுமையை கையாண்டாங்க. அந்த பொறுமையைதான் வாழ்க்கை நிலைக்கு அவங்களுக்கு வழிவகுதல் கூட, வாழ்வியல்ல உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு வழிவகுச்சு. ஏன்னா தன்னோட கணவனுக்கு நடந்த தீமையான ஒரு நிகழ்வுக்கு வென்றெடுத்து நீதியை நிலைநாட்டினாங்க. இதுக்கு காரணம் அந்த அம்மாட்ட புரிதலும் பொறுமையும் மேன்மையும் இருந்ததுனால அந்த செயல்பட்டார். அதனால வாழ்க்கையில வந்து பொறுமை, அந்த எல்லா நிகழ்வுக்குமே புரிதல்ங்கிற அடிப்படையை வச்சுட்டு பொறுமையா அறிவால நம்ம சேர்ந்து நடக்கும்போது பெருமை கிடைக்கலாங்க. நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்பு.
1: ரொம்ப அழகான சொன்னீங்க, நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:33 இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்கல்ல. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் மலர்வி அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்கள்.
0: நல்வாழ்த்துக்கள் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சையத் விழுப்புரத்திலிருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சையத் சார்.
1: புயலுக்கு பின்னதான அமைதி. அப்ப புயல் அடிச்சாதான் அமைதி வருது. புயல் அடித்து கொண்டே இருந்தால் அமைதி எங்கிருந்து இருக்கும்? தென்றல் காற்று வரதான் செய்யும். அந்த தென்றல் காற்றை தான் நம்ம ரசிக்கிற உலகம் புறவே. இப்ப உலகம் புறவே ஏதோ ஒரு நிகழ்வு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. உலக அமைதியே வந்து ஆஃப்டர் அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு பின்னிலே ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன்னா அணுகுண்டுகள், அதாவது நம்மளுடைய எப்பவுமே நம்ம பாரத நாடு அமைதியை விரும்புகிற நாடு. முன்னாடி போய் நிக்கிறது, முன்னால் போய் நிற்பது நம்முடைய இந்திய நாடு தான். உலக சமாதானத்துக்கு ஒப்பான ஒரு நாடு எதுன்னா தற்போது உள்ள பிரதமர் கூட அந்த அமைதியை நாடுதான் ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் சென்று வருகிறார். இப்ப அங்கேயே உலக நாடுகளே அமைதி இல்லாம ஒவ்வொரு நாளும் குண்டு பொழுதுகின்னு அமைதி இல்லாம மக்கள் வந்து தழிக்கும் போது ஒரு சில தலைவர்கள் நாட்டு பிரதமர் உள்பட அந்த அமைதிக்காக பாடுபடுறாங்க. குடும்பத்துல கூட கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு பொறுக்காமல் போவதால் தான் இந்த பிரச்சனையே வருது. பிள்ளைங்க கூட தாய் தந்தை ஒழுங்கா வளர்த்தாலும் அந்த வளர்ப்பு முறை சரியில்லாம போது அந்த குழந்தைகளும் வழி தவறி போகுது. அப்ப அந்த குழந்தைகள் வந்து யாரை பார்த்து கற்றுக்கொள்கிறது? தாய் தந்தையை பார்த்துதான். தாய் தந்தை ஒற்றுமையாக 1000 குடும்ப சண்டை இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு எதிர்க்க வந்து அமைதியை தான் கடைபிடிக்கணும். இப்படி எல்லாம் வந்து நீங்க அமைதியை பற்றி நீங்க அழகா சொல்லிருக்கீங்க. அந்த அமைதி என்னும் சூழல் எங்கிருந்து நிலவுது? நம்முடைய மனசு தாமா ரொம்ப 5 விரல் எடுத்துக்கிறோம். அந்த 5 விரல் ஒழுங்கா இல்ல, ஒண்ணு கொண்டு மாறுபட்டு. ஆனா ஒண்ணு கூட்டி இப்படி மடக்கும் போது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இது இதே வந்து நமக்கு அட்டாக்கியமா.
0: நம்மளுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அதே சமயத்துல புரிதல், அதே சமயத்துல மனிதர்களை அனுசரித்து செல்லுதல் வந்து முக்கியம் சொல்றீங்க இல்லைங்களா சார்?
1: அது அது அதேதான். இப்போ ஒரு விஷயத்த என்னன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒண்ணு புரிஞ்சுக்கணும். புரிதும் இல்லாம தெரிஞ்சும் இல்லாம ரெண்டும் கெட்ட நேரம் இருந்தா அது யாரும் என்ன பண்ண முடியும்? வாத்தியார் வந்து சொல்லிதான் கொடுக்க முடியும், வாழப்பட்டு உறுதியாக கொடுக்க முடியாது. அதுக்காக அமைதியை நம்ம வந்து நாடுறது எதுக்காகன்னா நம்முடைய குடும்பத்துக்காக, அதுக்கு அடுத்தது உலக நாடுகளுக்காக, நம்முடைய நாட்டுக்காக தான்.
0: நிஜமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றிமா.

0: அமைதியே பாத்தீங்கன்னா அமைதிதான் வேண்ட வேண்டப்படுகிறது. ஒரு தனியார் மருத்துவமனையில ஒரு மீட்டிங் போட்டு டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இந்த அமைதியை பத்தி தான் பேசினாங்க. அந்த மனநலம் எதுக்காக பாதிக்கப்படுது, மனநோய் ஏன் வரும்னு சொல்லி பேசினாங்க. அப்ப மனித அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருந்தாலும் சரிதான், ஒரு பேஷண்டாக இருந்தாலும் சரிதான், அந்த அமைதியாக இருந்தாதான் அவங்க நல்ல ஒரு பேஷண்ட உருவாக்க முடியும் இல்லைங்களா?
1: நிச்சயமா.
0: ஒன்று அடுத்தது, வானொலியில நம்ம பேசும்போது அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தாலே அமைதியான நேயர்னு பேர் வாங்கலாமா இல்லைங்களா?
1: உங்களுடைய கருத்துக்களை அவங்களும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க சார். நீங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன்.
0: அதாவது பட்டிமன்றத்துல பேசுறதெல்லாம் வானொலியில பேசினாக்க அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால மனிதன் என்பவன் எப்போதும் அமைதியை தேட வேண்டும், ஆனந்தமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பது வாரியர்கள் குழந்த நாட்களுக்கு. ஏன்னா அடுத்த நேயர் பேசணும் எப்பயுமே நான் விளைவிக்கமா. வாய்ப்பு கொடுத்து நன்றிமா.
1: நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:36. இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்களோ, வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கும் நேயர்களுக்கும் மதிய வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: தற்போது பெரம்பலூர்ல இருந்து வாரியங்காவல் NS குழந்தைநாதன்.
0: குழந்தைநாதன் சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது மனிதனுக்கு வந்து வாழ்க்கை

0: நேரம் 11:39. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: இன்னைக்கு உலக அமைதி தின வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க சார், உங்களுக்கும் சார்.
1: அதாவது பொறுமை கடலும் பெருதுங்க. அதாவது ஒரு செயல் செய்யணும்னா பொறுமையா இருக்கணும். அதாவது முன்ன உடனே நம்ம டென்ஷன்ல பேசுங்க, அதை வார்த்தையை கூட்டிட்டா திரும்ப நம்ம அழ முடியாதுங்க. அதாவது டிவியெல்லாம் செட்டப் உள்ளார் மாறாத நாமே சொல்லுவாங்க பழகுது, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து இப்படின்னா சார், நான் அடிபட்டேன். நான்
0: எதிர்பார்ப்பு இருக்க கூடாது.
1: அதாவது நம்ம இப்ப நேசல ரோல் மாடல் பாத்தீங்கன்னா தேசபதி காந்திஜி, காமராஜர், இந்த மாதிரி போற பார்த்து நம்ம அவங்களுக்கு ரோல் மாடல் வாழ்க்கையை பண்ணலாம். அருமையா இருக்கு சார், எடுக்கிறது
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றிங்க சார்.
1: நன்றி.

0: நேரம் 11:40 நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இருக்காங்கல்ல. வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேம்.
1: பாடல் தான் எழுதியிருக்கேன் அமைதியை பத்தி, அத பாடலாம் நினைக்கிறேங்கம்மா. இதே

செய்தானே சினத்தின் தாய் தந்தைய வீணா செய்தானே சினத்தின் தாய் தந்தைய ஆசை விட்டால் ஓ மனம் அமைதியுடன் ஓ தீனம் வாழும் காலம் யாவும் இங்கு வசந்த ஒன்றும்.

உறவை இழக்கின்றோம் கத்தியை தான் ஓ ஓ நாமும் தீட்ட வேண்டாம் ஓ ஓ

0: ரொம்ப அழகா உங்களுடைய பாடல்லே சூப்பரா சொன்னீங்கம்மா.
1: புரிதல் தன்மை இருக்கணுங்கம்மா எல்லாத்துக்குமே. புரிதல் இல்லாமதான் ஒவ்வொரு இடத்துலயும் அமைதி இல்லாம இருக்கு. நம்ம தெருக்கள்ல போகும்போது வாகனங்கள் அதிகமாகும் போது அமைதியை இழக்கிறோம். அப்ப நடந்து போறத கொஞ்சம் கூடுதல் ஆக்கிக்கிட்டா சாலைகள்லாம் அமைதியா இருக்கும். அதே மாதிரி வீட்டுல சகிப்புத்தன்மையோட கொஞ்சம் வாழ கத்துக்கிட்டோம்னா, யாராவது ஒருத்தர் சகிப்புத்தன்மையோட வாழ கத்துக்கிற போது வீட்லயும் அமைதி கிடைக்கும். நாடு அமைதியா இருக்கணும்னா நாட்டுல உள்ள தலைவர்கள் அந்த சாதி இனம் மொழி கடந்து தலைக்கணம் இல்லாம நல்லபடியா சிறப்பா அவங்க போர்களையும் சண்டைகளையும் நிறுத்திட்டு எல்லாமே நிலையற்றது எதுவுமே நம்மளுக்கு கூட வர்றதில்லை அப்படின்னு நினைச்சா வேணா அமைதி அடைவாகம்மா, மனசும் அமைதி அடையும், எல்லாமே நாடும் அமைதியா இருக்கும். இதை புறமே எல்லாரும் பின்பற்றணும் இந்த நிலையை கேட்டுக்கிறேங்கம்மா.
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தீங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:43. நேரம் போனதே தெரியல. நேர்கள் வந்து சம்மழகம் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மன அமைதியே ஆக்கத்திற்கான வழின்னு சொல்லியிருந்தோம். மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் போயிருந்துருச்சு. டீப் ப்ரீத்திங், அதாவது எனது மூச்சு சுவாச பயிற்சி, தியானம், யோகா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்போது, நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்டேஷனில் இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போய் நடந்துட்டு வாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் டெய்லி நடங்க, காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் நடங்க, ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம், அந்த மசில்ஸ்லாம் ரிலீஃப் ஆகும்போது நம்மளோட மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரிலீஃப் ஆகுது அப்படின்றது தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முறையான தூக்கம். இப்போலாம் பார்த்திங்கன்னா நைட்டு 1, 2, 3 மணி வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குற இளைய தலைமுறைகள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நான் டெய்லி 7 மணி நேரம் தூங்குகிறேன், 8 மணி நேரம் தூங்குறோம், அப்படி கிடையாது. நைட்டு 10 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறது தான் முறையான தூக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தூக்கமின்மையினாலேயும் நமக்கு சில விஷய ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வருது. அது மாதிரி காஃபி டீ எல்லாம் குடிக்கும்போது சர்க்கரை இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம நிறுத்தினாலே இந்த படபடப்புலாம் வர்றது வந்து குறையும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி எண்ணங்களை மாற்றுதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வார்த்தைகளை நம்ம மற்றவங்கிட்ட பயன்படுத்தும் போது எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி வார்த்தைகள் தான் நமக்கும் திரும்ப வரும் அப்படின்றத உணர்ந்து நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்மளுடைய நண்பர்களும் சரி, நம்மளுடைய குடும்பத்தாரும் சரி, எந்த விதத்துலேயுமே வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்புறம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க. அதாவது டைரி எழுதுறது வந்து அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போயும் கொஞ்சம் பேர் எழுதுகிறாங்க. ஆனால் நம்ம தினம் நடந்தது சில விஷயங்கள், எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி எதிர்மறையான விஷயங்களை வந்து எழுதி வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனபாரம், எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை நடந்துச்சுன்னா அந்த பாரத்தையே நம்ம அந்த இடத்துல இறக்கி வச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களும் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240, 2275250, வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு என்னை இணைத்து டெயல் பண்ணுங்கள். அடுத்ததான் சூப்பராக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:48, நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைதியே ஆக்கிறதுக்கான வழி அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் சூப்பராக அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: அம்மா வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அமைதிய பத்தி கேட்டிருக்கீங்க அன்னைக்கு. ஆமா ஆமா, நமக்கு ஸ்கூல்ல ஏபிசிடி ஒன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே முதல்ல சைலன்ட் அப்படின்னா சொல்லி கொடுப்போம், சொல்லுவாங்க. அதாவது இப்போ டீச்சரோ அல்லது ஆபீசரோ யாரோ உள்ள வரும்போது குழந்தைகள் கத்தான் இருக்கும்போது சைலன்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அதுலயே அந்த ஸ்கூலே கப் சிப்னு அப்படி அடங்கிடுமா, அவ்வளவு அமைதி ஆயிரும். அப்படிங்கும்போது சைலண்ட்ங்கிற வார்த்தை வந்து எவ்வளவு ஒரு அழகாவும் ஒரு தார்மீகமாகவும் இருக்கு பாருங்க. ஆமா, இந்த சைலண்ட்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பொருள் இருக்கு பாருங்க. அதே மாதிரிமா இப்ப நாங்க தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வண்டியை எடுத்து ஓட்டி பார்ப்போம். வண்டி எடுத்து ஓட்டி பார்க்கும்போது வண்டியில அந்த இன்ஜின் சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமே கேட்காம வண்டி சைலண்டா போறத ரசிச்சுக்கிட்டே இருப்போம். வேற ஏதாவது சத்தம் வந்ததுன்னா அது ரொம்ப இடையூறா இருக்கும் எனக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன், நான் வந்து வண்டியில போகும்போது ஒரு டேப் ரெக்கார்டு போட்டோ ஒரு ரேடியோ போட்டோ பாட்டு கேட்கணும்னு கூட ஆசைப்பட மாட்டேன். அந்த வண்டி எப்படி சத்தம் இல்லாம போகுதுங்கறத ரசிச்சுக்கிட்டே போவோமா. ஆமா, அதனால எனக்கு இந்த அமைதி அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். அமைதி, அதே மாதிரி நான் சரியா இருக்கணும் அப்படின்னால ரொம்ப அமைதியா உள்ள இடத்துல போய் தான் இருப்பேன். அது என்னுடைய இயற்கையான குணமோ என்னமோ தெரியல, ஆனா அதே சமயத்துல யாரும் வந்தாலும் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எல்லா சமயங்களையும் அமைதியாகவும் இருக்க முடியாது பாத்தீங்களா. ஆமா, அதனால இந்த அமைதிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு
0: ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர் இருக்காங்களோ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க.
1: இந்த ஓம் சத்யா சொன்ன மாதிரி நல்ல கருத்து சொன்ன உலகத்தை நான் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: உங்களுக்கு ஆர்ஜி உங்களுக்கு நிறைய அனைவருக்கும்
0: உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க.
1: நீங்கள் சொன்னது போல ஒரு மனிதனுக்கு வந்து அமைதி காக்கணும்னா நல்லா தூக்கம் வேணும் மேடம்.
0: நிச்சயமா.
1: அவனுக்கு மனசுல ஏதாவது கஷ்டமா இருந்தால் குறைய வந்து சொன்னா அது நம்ம அமைதி ஆயிடும் மேடம். அதான் சின்ன உதாரணம் மேடம், அது ஒரு மூணு பொம்மைகள், குரங்கு பொம்மைகள் இருக்கும். ஒன்னு வந்து காதா பொத்திக்கும், ஒன்னு வந்து வாயை பொத்திக்கும், இன்னொன்னு வந்து கண்ணை பொத்திக்கும். அந்த மூணு பொம்மை ஒன்று வந்து கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது, தீரா விசாரித்ததே மெய் அப்படின்ற மாதிரி கதை சொல்லுவாங்க அதுக்கு. அதான்

0: தூக்கமும் அதற்கு ரெண்டாவது வந்து தண்ணி கூட குடிக்கலாம் மேடம், மன அமைதி காக்கிறதுக்கு தண்ணி கூட குடிக்கலாம். அது தண்ணி குடிச்சல மன அமைதி ஆகிடும்.
1: நிச்சயமா நிச்சயமா. அப்புறம்
0: மற்ற வந்து கோபமா நம்ம பேசும்போது அவங்க அவங்க திருப்பி நம்மளுக்கு அமைதி தராது மேடம். நம்ம அவங்க சொல்லட்டேன் இருப்போம் அப்படின்னு
1: சொல்றீங்க.
0: ஆமாங்க மேடம், அது சினிமா படங்கள்லாம் கூட சில விட்டு பாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகலாம் அப்படின்னு. அதனால மனச மனம் கஷ்டமா இருந்தா சிரிப்பு காமெடி எதுனா பாத்துட்டா கூட கூட மனம் வந்து நிம்மதி போடும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுவை. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது மேடம், அமைதி தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சமாதான புறவாக பறக்க விட்டுறோம். நீங்க உலக அமைதி தான் மேடம், அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து வெள்ளைக்குடி பறக்க விட்டு நம்மளுடைய சமாதானத்தை தெரிவிச்சுட்டு. இப்போ உலகத்துல இருந்து எல்லா மொழியிலும் போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போர் நடக்கிறதுக்கு சமாதான குடி பறக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்றாங்க, ஆனாலும் இருந்தாலும் நிறுத்த முடியாம இருக்கு. ஒருத்தரும் வந்து விட்டு கொடுத்து போலாம், அந்த சமாதான குடி பறக்க விட்டுறலாம். ஆனா ஒருத்தருமே விட்டு கொடுக்காம உலக பொருளாதாரம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால குடும்பான வரைக்கும் சமாதானத்தை பறக்கிறவருக்கு வெள்ளைக்குடி தான் பெற்ற வேணும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
1: நன்றி, நன்றி.
0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:54. இப்போ இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியோடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை வந்து சூப்பராகவே ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி. அதாவது அமைதியே ஆக்கத்திற்கான வழி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது அமைதியே ஆக்கத்திற்கான வழி அப்படின்னா நம்மளுடைய மன ஆரோக்கியம் எந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும், அதை எப்படிலாம் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பொறுத்தியும், இன்றைய இளைய தலைமுறைகள் அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி கையாளலாம் அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை தான் நம்மளால சொல்ல முடிஞ்சது. ஒரு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் செட் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க, மனப்போக்கை மாற்றுதல். ஒரு நாளைக்கு சொல்ல முடியாது, ஒரு ஆனால் டெய்லி இந்த ஓவர் திங்க்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஓவர் திங்க் பண்ணுற சில பேர் இருக்காங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் ஒரு டைம்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது, என்ன இந்த விஷயத்துக்காகலாம் இதை கவலைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி கவலைப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து சரி ஓகே இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற நேரங்களில் அந்த கவலை வந்ததுன்னா அதுக்காக டைம் நம்ம ஒதுக்கி அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அந்த கவனச்சிதறல் இல்லாமல் அந்த வேலையை செய்யும்போது அடுத்தடுத்துக்கு நமக்கு வரக்கூடிய கவனச்சிதறலால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களையும் நம்மளால் தவிர்க்கவும் முடியும். அதனால் நம்ம ஏற்படுற மன அழுத்தத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் டாஸ்கிங், அதாவது பல வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு செய்வாங்க. இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடணும், இன்றைக்கே இந்த வேலை எல்லாமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா எதிர்மறை மனிதர்களை நம்ம வந்து தவிர்க்கிறது. இது முற்றிலுமாக நம்மளால் முடியாது அப்படின்ற பட்சத்தினாலும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்குனே வர சில பேர் இருப்பாங்க, இல்லை நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பின்னாடி பேசுகிற நபர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி சில நபர்களை நம்ம தவிர்த்துட்டோம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய

இல்லறமும் அமையும், நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மைதான் அது. ஒரு நாலு பேர் இருந்தாலும் ஒரு நல்ல பர்சன்ஸை நம்ம கூட வச்சுக்கிட்டோம், நம்மளுடைய சரௌண்டிங், நம்மளுடைய சர்க்கிள் நல்ல சர்க்கிளாக இருந்ததுன்னா உண்மையாகவே நம்ம ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இன்றைக்கி நேர்நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மற்றும் பங்கேற்ற லைன் கிடைக்காத நிறைய நேர்களும் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டிக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் வெயில் எவ்வளவு டிகிரி? வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: பலரும் உச்சி வேளையில், அதாவது சூரியன் தலைக்கு மேலே இருக்கின்ற போதுதான் வெயிலின் கடுமை அதிகமாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். அது தவறு. பிற்பகல் சுமார் 2:30 மணி வாக்கில்தான் வெப்பம் அதிகபட்ச நிலையை எட்டுகிறது. அந்த சமயத்தில்தான் வெப்ப அளவு கருவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவாகிறது. வெப்பத்தை அளக்கும் கருவியானது வெயில் படுகிற சூரியனின் கதிர்கள் நேரடியாக விழுகிற வகையில் வைக்கப்பட்டிருக்கும் என்று நினைத்தால் அது தவறு. அது நிழலில்தான் நிறுவப்படுகிறது. சொல்லப்போனால் அந்த கருவியானது வெயிலை அளப்பது கிடையாது. வெயில் காரணமாக சூடேறும் காற்று எந்த அளவுக்கு வெப்பம் கொண்டதாக உள்ளது என்பதைத்தான் அளந்து கூறுகிறது. குறிப்பாக சொல்வதானால், வெயிலானது சூரியனின் கதிர்கள் காற்றை நேரடியாக சூடாக்குவதும் கிடையாது. வெயிலின் விளைவாக பாறைகளும் தரையும் கட்டிடங்களும் சூடாகின்றன. அதன் விளைவாக தரைக்கு சற்று மேலே உள்ள காற்று சூடாகிறது. வெப்ப அளவை பதிவு செய்ய உலகம் முழுவதிலும் ஒரே முறை பின்பற்றப்படுகிறது.

அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பத்தை பதிவு செய்யும் கருவி மேற்புறம் மூடப்பட்ட ஒரு சிறிய பெட்டியில் வைக்கப்படுகிறது. இப்பெட்டிக்குள் காற்று புகும் வகையில் நான்கு புறங்களிலும் சாய்வான திறப்புகள் இருக்கும். இப்பெட்டி தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் பொதுவில் ஒரு கம்பத்தின் மீது திறந்த வெளியில் வைக்கப்படும். கருப்பு போன்ற நிறம் வெப்பத்தை அதிகம் ஈர்க்கும். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இப்பெட்டி வெள்ளை வர்ணம் பூசி

0: நிலையில் வைக்கப்படும். கருப்பு போன்ற நிறம் வெப்பத்தை அதிகம் ஈர்க்கும். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இப்பெட்டி வெள்ளை வர்ணம் பூசப்பட்டதாக இருக்கும். வெப்ப அளவுமானி காட்டுகிற வெப்பத்துக்கும் தரை வெப்பத்துக்கும் எப்போதும் வித்தியாசம் இருக்கும். தரை வெப்பம் இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடியது. தார் உருகும் அளவுக்கு வெயில் அடிக்கும்போது தார் ரோட்டில் உங்களால் வெறும் காலோடு நிற்க முடியாது. அந்த சாலையிலிருந்து சில அடி தூரத்தில் உள்ள புல்வெளியில் உங்களால் வெறும் காலோடு நிற்க முடியும். அதே போல மண் தரை அவ்வளவாக சுடாது. சிமெண்ட் தரையில் நின்றால் சூடு தாங்க முடியாது. இவ்விதமாக கடும் வெயில் நாளன்று தரை வெப்பம் இடத்துக்கு இடம் மாறுபடும். காற்றின் வெப்பமும் இடத்துக்கு இடம் சற்று மாறுபடலாம். சென்னை போன்ற நகரில் இரு புறங்களிலும் கட்டிடங்கள் உள்ள சாலையில் எண்ணற்ற வாகனங்கள் சாலை சந்திப்பில் சிக்னலுக்காக காத்திருக்கிற இடத்தில் காற்றின் வெப்பம் அதிகமாகவே இருக்கலாம். ஆனால் ஏரிக்கரையில் பூங்காவில் நீர் ஊற்று அருகே நின்றால் காற்றின் வெப்பம் சற்றே குறைவாக இருக்கலாம். திறந்த வெளியில் மட்டுமின்றி கட்டிடங்களுக்குள்ளாகவும் இவ்விதம் வெப்பம் வேறுபடும். கல் கட்டடத்துடன் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடத்துடன் ஒப்பிட்டால் உயர்ந்த மரங்களின் நிழலில் அமைந்துள்ள குடிசைக்குள் வெப்பம் சற்று குறைவாக இருக்கும். தவிர சென்னை போன்ற கடற்கரை ஓரமாக உள்ள இடங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஆகவே ஈரத்தை எடுத்துக்கொள்கிற திறன் காற்றுக்கு குறைவாக இருக்கும். ஆகவே புழுக்கம் அதிகமாக இருக்கும். பல சமயங்களிலும் இப்புழுக்கம்தான் பெரிய தொல்லையாக அமையும். கடற்கரையிலிருந்து தூரம் செல்ல செல்ல புழுக்க அளவு குறைவாக இருக்கும். பகல் நேரங்களில் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் வெப்ப அளவு இடத்துக்கு இடம் மாறுபடுவதாக இருக்கும். ஆகவே பத்திரிகையில் போடப்படுகிற அதிகபட்ச வெப்பம் என்பது ஒரு சராசரி அளவே ஆகும்.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை வெயில் எவ்வளவு டிகிரி, வாசித்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லோத்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: காடுகளை காப்போம். காடுகள் பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு நாம சொல்ல வேண்டியிருக்கு. காடுகளை காப்போம் அப்படிங்கறதுல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க சில விஷயங்களை முதல்ல சொல்லுங்க, நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன்.
3: நாம் எதிர்கால சந்ததியினருக்கு தண்ணீர் விட்டு செல்ல விரும்பினால் அணைகளை கட்டுவது மட்டும் போதாது, காடுகளையும் காப்பாற்ற வேண்டும். ஏரிகளையும் குளங்களையும் நீர் பிடிப்பு பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு மழைத்துளியையும் நாளைய குடிநீராக மாறும்.
2: ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்க சார். அதுலேயும் குறிப்பாக காடு என்பது பூமிக்கடியில் இருக்கும் மிகப்பெரிய தண்ணீர் வங்கி. ரொம்ப அருமையாக இருந்தது சார் இந்த விஷயம். ஏன்னா நம்ம தமிழர்களே வந்து இயற்கையோடு இயைந்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா நிலங்களை பிரிக்கும் போது கூட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படி பிரிச்சிருக்காங்க. நீங்கள் கூட சொன்னீங்க மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள் வந்து மேகக்கூட்டங்களெல்லாம் தடுத்து குளிர்வித்து அங்கே மழை ஆரம்பிக்குது. இப்போ தமிழ்நாடு, கேரளா போன்ற பகுதிகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் ஆறுகளே அங்கேருந்து உற்பத்தி ஆகி தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நம்ம தமிழர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. குறிஞ்சி நிலத்தில் மழையை ஆரம்பித்து அடுத்து அதனுடைய வடிகாலாக இருக்கக்கூடிய முல்லை நிலம், அது காடு. அங்கே காடுகள் வந்து நிறைய மரங்களோடு இருக்குது. அதுலேருந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் அந்த பகுதியை வந்து சமதளமாக இருக்குது, சமவெளியாக இருக்குது. அதை சீரிட்டு கரையோரங்களில் வந்து வயல்கள் அமைத்து அதை மருத நிலமாக, அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களாக மாற்றி தமிழர்கள் வச்சுருந்துருக்காங்க. அடுத்து நெய்தலுங்கிறது கடற்கரை ஓர பகுதிகள். இப்போ குறிஞ்சி, முல்லை மழை இல்லாமல் பல்வேறு காரணங்களால் ஏதோ ஒரு வறட்சினால் மாறுதலுக்கு உள்ளாகும் போது அங்கே அது பாலை நிலமாக மாறுது. இப்படி ஐவகை நிலங்களை வச்சுருந்துருக்காங்க. அப்போ காடுகள் இருந்தால் தான் மழை பெய்யும். அந்த மழையை நம்ம சேமிச்சோம்னா தண்ணீர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நிலத்தடி நீர் உருவாகிறதுலையும் காடுகளுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ என்னென்னா, நம்மளில் பல பேர் என்ன சொல்கிறாங்க, நதி அப்படின்னாவே மலைகளில் பிறக்கிறது, இது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நதிகளுக்கும் காடுகளுக்கும் பல்வேறு தொடர்

0: தொடர்புகள் இருக்கு, நேயர்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: நதியின் பிறப்பிடம் மலை, ஆனால் அதன் உயிர் காடு. ஒரு நதி மலையில் பிறக்கலாம், ஆனால் அதை ஆண்டு முழுவதும் உயிரோடு ஓட வைப்பது அந்த மலையில் இருக்கும் காடுகள் தான். அது எப்படி தெரியுமா? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பெய்கிறது. மழை பெய்தவுடன் அந்த தண்ணீர் எல்லாம் ஒரே நேரத்தில் கீழே ஓடிவிட்டால் என்ன ஆகும்? ஒரே நாளில் பெரிய வெள்ளம் பெருகும். சில நாட்களில் ஆறு வறண்டுவிடும். ஆனால் காடு அப்படி நடக்க விடாது. முதலில் மரங்களின் இலைகளில் மழையின் வேகத்தை குறைக்கின்றன. உதிர்ந்த இலைகள் மண்ணின் மேல் ஒரு மென்மையான போர்வையாக இருக்கின்றன, தண்ணீரை உறிஞ்சுகின்றன. மரங்களின் வேர்கள் மண்ணுக்குள் ஆயிரக்கணக்கான சிறிய பாதைகளை உருவாக்குகின்றன. அந்த பாதைகள் வழியாக தண்ணீர் மெதுவாக நிலத்திற்குள் இறங்குகிறது. அந்த நிலத்தடி நீர் சிறு சிறிதாக மலைகளின் பக்கங்களில் ஊற்றுகளாக வெளியே வருகின்றன. பல ஊற்றுகள் சேர்ந்து சிற்றோடைகள் உருவாகுகின்றன. பல சிற்றோடைகள் சேர்ந்து ஆறுகள் ஆகின்றன. ஆறுகள் ஒன்றிணைந்து பெரிய நதிகளாக மாறுகின்றன. இதுதான் இயற்கையின் அற்புதமான நீர்ச்சுழற்சி. அதனால்தான் காடுகளை நதிகளின் தாய் என்று அழைக்கிறார்கள். காடு அழிக்கப்பட்ட ஒரு மலைப்பகுதியில் மழை பெய்தால் முதலில் வெள்ளம் வரும். ஆனால் சில வாரங்களிலேயே அந்த ஆறு வறண்டுவிடும். ஏனென்றால் தண்ணீரை சேமித்து வைக்க மெதுவாக வெளியிடும் இயற்கை அமைப்பு அங்கே இல்லை. நம் வீட்டில் அம்மா குழந்தைகளுக்கு ஒரு வாரத்திற்கு உணவை ஒரே நேரத்தில் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தருவார். அதே போலவே காடுகளும் மழை நீரை ஒரே நேரத்தில் அனுப்புவதில்லை. தேவையான அளவில் மெல்ல மெல்ல நதிகளுக்கு அனுப்புகின்றன. அதனால்தான் காடுகள் இருக்கும் பகுதிகளில் நதிகள் நீண்ட காலம் உயிரோடு இருக்கும். காடுகள் அழிந்தால் நதிகளின் ஆயுளும் குறைய தொடங்கும். அதனால்தான் நான் எப்போதும் சொல்லுவேன், நதியின் பிறப்பிடம் மலை, அதன் உயிர் காடு, அதன் எதிர்காலம் மனிதர்களின் கைகளில். நாம் நதிகளை உண்மையாக நேசிக்கிறோம் என்றால் நதிக்கரையை மட்டும் சுத்தம் செய்தால் போதாது, அந்த நதி பிறக்கும் மலைகளையும் காடுகளையும் நீர்பிடிப்பு பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டும்.
0: அருமையான விளக்கம் சொன்னீங்க சார். நதியின் பிறப்பிடம் மலை, அதன் உயிர் காடு, அதன் எதிர்காலம் மனிதனின் கைகளில் அப்படிங்கிற உங்க வரிகள் நிச்சயமா நிலைச்சி நிற்கும். காடுகள் பத்தி நீங்க பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. காடுகள்ல வந்து மரம் செடி கொடிகள் புல்வெளிகள் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலிருந்து மழை பெஞ்சு இறங்கும் போது அந்த நீர் முழுமையா கீழே இறங்கிடாம மண்ணில் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த மரம் செடி கொடிகள் இருந்தால் தான் வந்து அதனுடைய வேர்பகுதிகளில் அதுவும் குறிப்பாக புல்வெளிகள் இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கசிவாக விடும்போது தேவைக்கு தகுந்த மாதிரி காடுகள் செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக விளக்கமாக நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா மண் வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிப்போட காடுகளில் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து காடுகள் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கடவுளின் தேசம் அப்படின்னு கேரளன்னு சொல்லுவாங்க. ஆனால் மரங்கள்லாம் வெட்டப்பட்டு காடுகள்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு இன்னைக்கு பெரிய மழை பெஞ்சதுன்னா மண் சரிவு ஏற்பட்டு திடீர்னு மக்கள் வாழ்கிற பகுதிகளில் வந்து மக்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க. அது பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிடுது. உயிர் இழப்புகள் பல்வேறு விதத்தில் வந்து நடக்குது. ஏன்னா காடுகளெல்லாம் வெட்டும் போது காடுகள் இல்லாமல் பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுது. அப்போ மண்ணையும் நாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் எடுக்கணும். மண்ணுக்கும் காடுக்கும் என்ன தொடர்பு சார்?
1: மழை துளிகள் மண்ணின் மீது நேராக விழுந்தால் அவை மண்ணை தாங்கி மிக வளமான மேல் அடுக்கை எடுத்து செல்லும். இந்த மேலிருக்கும் மண்ணைத்தான் நாம் மேல் மண் என்று சொல்கிறோம். இதில்தான் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள், நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், விதைகள் எல்லாமே இருக்கின்றன. காட்டில் மரங்களில் இலைகள் மழை துளிகளின் வேகத்தை குறைக்கின்றன. உதிர்ந்த இலைகள் மண்ணின் மேல் ஒரு பாதுகாப்பு போர்வையாக பரவி இருக்கும். மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கின்றன. அதனால்தான் மழை வந்தாலும் மண் எளிதில் நழுவி செல்லாது. அது மட்டுமல்ல, மர வேர்கள் மண்ணில் காற்று புகும் பாதைகளையும் உருவாக்குகின்றன. மண் புழுக்கள், நுண்ணுயிர்கள், பூஞ்சைகள் மண்ணை மேலும் வளமாக மாற்றுகின்றன. அதனால்தான் மண் கருமையாகவும் மென்மையாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கும். நாம் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சென்டிமீட்டர் வளமான மண் மேல் மண் உருவாக இயற்கைக்கு பல நூறு ஆண்டுகள் ஆகும். சில நேரங்களிலே ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் ஒரே ஒரு கனமழை அல்லது ஒரு தவறான நில பயன்பாடு அந்த மண்ணை சில மணி நேரங்களிலேயே எடுத்து சென்றுவிட முடியும். அதனால் தான் மலைப்பகுதிகளில் காடுகள் வெட்டப்படும் போது நிலச்சரிவுகள் அதிகரிக்கின்றன. ஆறுகள் சேராகின்றன. ஏரிகள் வண்டலால் நிரம்புகின்றன. விவசாய நிலங்கள்

0: பலத்தை இழக்கின்றன. இறுதியில் உணவு பாதுகாப்பே பாதிக்கப்படுகிறது. மண்ணை பாதுகாப்பது விவசாயியை பாதுகாப்பதாகும். விவசாயியை பாதுகாப்பது நம் உணவை பாதுகாப்பதாகும். நம் உணவை பாதுகாப்பது நம் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். எனவே நாம் மண்ணை இழந்தால் உணவை இழப்போம், காட்டை இழந்தால் மண்ணையே இழப்போம். ஆகையால் நம் மரங்களை நடும்போது நிழலை மட்டும் உருவாக்கவில்லை, நம் குழந்தைகளின் உணவையும் விவசாயியின் எதிர்காலத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், அருமையான ஒரு விஷயத்தை பகிர்ந்துட்டீங்க. மண்ணை இழந்தால் உணவை இழப்போம், காட்டை இழந்தால் மண்ணையே இழப்போம். உங்க வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச, நான் சின்ன வயசுல எல்லாம் மரம் வெட்டுறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. நம்ம தோட்டத்தில் ஏதோ ஒரு மரம் கொஞ்சம் நமக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா, அந்த மரத்தை வெட்டும் போது அதுக்கு முதல்ல ஒரு பூஜை பண்ணுவாங்க, அதுக்கு சூடம் கொளுத்துவாங்க, அதை வந்து ஒரு மன்னிப்பு கேட்பாங்க, அதுக்கு பிறகு அந்த மரத்தை வெட்டுவாங்க. ஏன்னா இது சமுதாய பழக்கம் அது. ஏன்னா ஒரு மரத்தை வெட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. இப்போ எங்கள் முப்பாட்டனார் சொல்லுவார், ஒரு அருவாள் எடுத்து மரத்தை நம்ம கொத்திட்டோம்னா, ஏன்பா ஒன்று இந்த அருவாள் எடுத்து கொத்துனா உனக்கு வலிக்காது, அது மாதிரி தான்ப்பா மரத்துக்கும் வலிக்கும், மரத்துலலாம் போய் அருவாளை கொத்தக்கூடாதும்பாரு. எனக்கு இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா தென்னை மரத்தில் ஏறும்போது அருவாளை கொத்தி ஏறுவேணா, அப்போ என் முப்பாட்டனார் சொல்லுவார், அது மாதிரி பாவம்ப்பா செய்யக்கூடாது, பச்சை மட்டையை தென்னை மரத்தில் வெட்டக்கூடாது. பல்வேறு விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க மரங்களுடைய அந்த முக்கியத்துவத்தை அறிஞ்சு தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் பேய் மழை பெஞ்சிருது, மேக வெடிப்பு அப்படிங்கிறாங்க, திடீர்னு குளம் மாதிரி ஒரே இடத்துல மழை கொட்டிடுது அப்படிங்கிறாங்க. நிறைய இடத்துல அது மாதிரி நம்ம கேதார்நாத்லேருந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். மழை பெஞ்சவுடனே மக்கள் வந்து ஓடக்கூட முடியல, டூரிஸ்டாக போனவங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பெரும் மழை ஒரே இடத்துல பெஞ்சிருது, நகரங்கள் வெள்ளத்தில் முழுகிடுது, சென்னை நகரம் வந்து வெள்ளத்தில் முழுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். மாடியில் இருந்துக்கிட்டு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு கிடைக்காதா அப்படின்னு பறந்து வர ஹெலிகாப்டரை ஏக்கத்தோடு பார்த்தாங்க பெரும் பெரும் பணக்காரங்கள்லாம். அந்த மாதிரி சூழல்லாம் நமக்கு இருந்தது. ஆனால் காடுகள் வெள்ளத்தை தடுக்க முடியும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் சார்.
0: இது நிச்சயமா முடியும் சார். உண்மையில் இயற்கை உருவாக்கிய மிக சிறந்த வெள்ளத்தடுப்பு அமைப்பு காடுகள் தான். ஒரு சிறிய உதாரணம் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு ஸ்பாஞ்சை எடுத்துக்கொள்ளுங்கள், அதன் மீது ஒரு குவளை தண்ணீரை ஊற்றுங்கள். என்ன நடக்கிறது? அது தண்ணீரை உடனே உறிஞ்சிக் கொள்கிறது, பிறகு மெதுவாக வெளியிடுகிறது. ஒரு காடு அப்படிப்பட்ட மிக பெரிய இயற்கை உறிஞ்சியாக இருக்கிறது. மிகவும் அதிக மழை பெய்யும் போது காடு இல்லாத மலைப்பகுதிகளில் என்ன நடக்கிறது? அதாவது மரங்கள் இல்லாத மலைப்பகுதிகளில் என்ன நடக்கிறது? மழை நீர் வேகமாக கீழே ஓடுகிறது, மண்ணை அடித்து கொண்டு வருகிறது. ஆறுகள் திடீரென்று நிரம்புகின்றன, ஏரிகள் சேற்றால் நிரம்புகின்றன, பாலங்கள் மூழ்குகின்றன, கிராமங்களும் நகரங்களும் வெள்ளத்தில் சிக்குகின்றன. ஆனால் அதே இடத்தில் அடர்ந்த காடு இருந்தால் அதிகமாக மழை பெய்யும் போது முதலில் மரங்களின் இலைகள் மழைத்துளிகளின் வேகத்தை குறைக்கின்றன. உதிர்ந்த இலைகள் பஞ்சு போல தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கின்றன. மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கின்றன. அதனால் மழை நீர் ஒரே நேரத்தில் கீழே ஓடாமல் மெதுவாக மண்ணுக்குள் இறங்குகிறது. ஆறுகளுக்குள் ஒரே நேரத்தில் அதிக தண்ணீர் வருவதில்லை, இதனால் வெள்ள அபாயமும் குறைகிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு நல்ல குடும்பத் தலைவர் அவருடைய மாத சம்பளம் கிடைத்தவுடன் ஒரே நாளில் எல்லா பணத்தையும் செலவு செய்ய மாட்டார். குடும்பத்தின் தேவைக்கேற்ப மெதுவாக பயன்படுத்துவார், செலவு செய்வார். அதே போல காடுகளும் மழை நீரை ஒரே நேரத்தில் அனுப்பாமல் மெல்ல மெல்ல பூமிக்குள் அனுப்புகின்றன. வெள்ளத்தை தடுக்கும் முதல் அணை காடுகள் தான். அதைவிட சிறந்த பொறியாளரை இன்று வரை மனிதன் உருவாக்கவில்லை.
1: ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். வெள்ளத்தை தடுக்கும் முதல் அணை காடு அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா பல்வேறு செய்திகளோட நீங்க சொன்னீங்க. நற்றினையில ஒரு பாடல் இருக்கு, மரம் சா மருந்து அப்படின்னு. ஒரு வயதானவர் உடம்பு சரியில்லாம கிடப்பாரு, ஒரு மரத்துடைய வேர் பகுதியிலேருந்து தான் அவருக்கு அந்த மருந்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருப்பாரு. இதை கேள்விப்பட்ட அந்த பெரியவர் சொல்றாரு, மரத்தை கொன்று அது மூலியமா என்னுடைய சாவை தடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, அந்த மரம் இருக்கட்டும், நான் செத்து போறேன் அப்படிங்கிறது அந்த நற்றிணையோட சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஏன்னா மரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்முடைய பழம் தமிழர்கள் வந்து பல்வேறு விதங்களில் வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் நீங்கள் அருமையாக மரங்களுடைய முக்கியத்துவம், காடுகளுடைய முக்கியத்துவம் பல்வேறு செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி சார், இதுவரை காடுகள் நமக்கு என்னென்ன செஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. காடுகளுக்குள் வாழும் அற்புதமான உயிரினங்களின் உலகிற்குள் இப்ப கொஞ்சம் நம்மளை அழைச்சிட்டு போய் நம்ம நேயர்களுக்கு அதை கொஞ்சம் காட்டுங்களேன்.
0: நிச்சயமா சார், உண்மையில் சொல்ல போனா காடு பெரிய மரங்களால் மட்டும் உருவாகவில்லை, யானைகள், புலிகள், மான்கள் இவை எல்லாம் நமக்கு கண்ணில் தெரியும். ஆனால் அந்த காட்டை உண்மை

0: இயக்கும் பெரிய சக்தி கண்ணுக்கே தெரியாத சிறிய உயிரினங்கள் தான். தேனீக்கள் ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு மகரந்தத்தை எடுத்து செல்கின்றன. இதைத்தான் மகரந்த சேர்க்கை என்று சொல்கிறோம். தேனீக்கள் இல்லை என்றால் பல பயிர்களின் விளைச்சல் குறைந்துவிடும். அதனால் தான் நான் தேனீக்களை இயற்கையின் சிறிய விவசாயிகள் என்று அழைப்பேன். தேனீக்கள் சம்பளம் வாங்குவதில்லை, விடுமுறையும் எடுப்பதில்லை. ஆனால் உலக மக்களின் உணவுக்காக அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பட்டாம்பூச்சியை பாருங்கள். பட்டாம்பூச்சி அழகு மட்டுமல்ல, பட்டாம்பூச்சிகளுக்குள் மகரந்த சேர்க்கையில் பங்கு பெறுகின்றன. மேலும் ஒரு இடத்தில் நிறைய பட்டாம்பூச்சிகள் இருந்தால் அந்த இடம் ஆரோக்கியமான இடத்தை இயற்கையான சூழல் கொண்டது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதனால்தான் அவற்றை இயற்கையின் ஆரோக்கிய தூதுவர்கள் என்று சொல்லலாம். நம் வீட்டில் சில பூச்செடிகளை வளர்த்தாலே பட்டாம்பூச்சிகள் நம்மை தேடி வரும். அடுத்ததாக பலருக்கு பயமாக இருக்கும் சிலந்தி. சிலந்தி தினமும் கொசு, ஈ போன்ற பல சிறிய பூச்சிகளை பிடித்து சாப்பிடுகிறது. அதாவது நமக்கு தொல்லை தரும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது. ஒரு முறை ஒரு மாணவன் என்னிடம் கேட்டான், சார், சிலந்திக்கு சம்பளம் யார் கொடுக்கிறார்கள்? நான் சிரித்து கொண்டே சொன்னேன், இயற்கை. அது 24 மணி நேரமும் நமக்காக வேலை செய்கிறது. அடுத்ததாக பாம்புகள். பாம்பை பார்த்தாலே பலர் பயப்படுவார்கள். பயம் இயல்புதான். ஆனால் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவசாயியின் வயலில் எலிகள் அதிகரித்தால் விதைகள் சேதமாகும், அறுவடை குறையும். அந்த எலிகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான வேட்டையாடி பாம்புதான். ஒரு பாம்பு ஒரு ஆண்டில் நூற்றுக்கணக்கான எலிகளை பிடிக்கிறது. அதனால்தான் பாம்புகள் விவசாயிகளின் நண்பர்கள் என்று கூறுவார்கள். பாம்புகள் மனிதர்களை தேடி வருவதில்லை, நாம் தான் அவற்றின் வாழ்விடத்திற்குள் செல்கிறோம். அதனால் பாம்பை கண்டால் அதை கொல்லாமல் வனத்துறையிடமோ அல்லது பாம்பு மீட்பு குழுவிடமோ அழைக்க வேண்டும். பாம்பை காப்பது ஒரு உயிரை காப்பது மட்டுமல்ல, விவசாயத்தையின் உணவு பாதுகாப்பையும் காப்பதாகும். இப்போது மண்ணுக்குள் இருக்கும் உலகத்திற்கு வருவோம். ஒரு தேக்கரண்டு காட்டு மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. அவை உலர்ந்த உதிர்ந்த இலைகளை மக்கச் செய்கின்றன, மண்ணை வளமாக்குகின்றன, மரங்களுக்கு உணவு தயாரிக்கின்றன. மண்புழுவை பாருங்கள், அது நாள் முழுவதும் மண்ணை உழுது மென்மையாக்குகிறது. விவசாயி டிராக்டரால் செய்யும் வேலையை அது அமைதியாக இலவசமாக செய்து கொண்டிருக்கிறது. பூஞ்சைகளும் மரவேர்களுடன் நட்பு செய்து தண்ணீரையும் சத்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றன. இன்று விவசாயிகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மரங்கள் மண்ணுக்கடியில் இருக்கும் பூஞ்சைகளின் வலைப்பின்னல் மூலம் ஒன்றோடொன்று தகவல்களை பரிமாறி கொள்கின்றன. சில அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், காடு காட்டின் இணையதளம் என்று அழைக்கிறார்கள். இயற்கையில் பெரிய உயிர் சிறிய உயிர் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. தேனி உணவை உருவாக்குகிறது, பட்டாம்பூச்சி இயற்கையின் ஆரோக்கியத்தை சொல்கிறது, சிலந்தி பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது, பாம்பு விவசாயியை பாதுகாக்கிறது, மண்புழு மண்ணை வளமாக்குகிறது, நுண்ணுயிர்கள் உதிர்ந்த இலைகளை உயிருள்ள மண்ணாக மாற்றுகின்றன. இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு காட்டை உயிரோடு வைத்திருக்கிறது. அதனால்தான் ஒரு காடு என்பது மரங்களின் கூட்டம் அல்ல, கோடிக்கணக்கான உயிர்களின் ஒன்றுக்கொன்று உதவி செய்து வாழும் மிகப்பெரிய குடும்பம். நாம் தேனியை காப்போம், பட்டாம்பூச்சியை காப்போம், பாம்பை காப்போம், சிலந்தியை காப்போம், மண்ணை காப்போம். அப்போதுதான் இயற்கை நம்மை காப்பாற்றும்.
1: ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். குறிப்பா வந்து மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பூச்சி இனங்கள், அதிலும் குறிப்பா தேனீக்கள், நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாத்துக்கும் உதவுறதுக்காகவே இந்த உலகத்துல ஒரு பிறவி எடுத்திருக்குன்னா அதை தேனியை நம்ம சொல்லலாம். ஏன்னா தேனீக்கள் வந்து அயல் மகரந்த சேர்க்கை. ஏன்னா வந்து தன் மகரந்த சேர்க்கையில வீரியமிக்க சந்ததி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இயற்கையே வந்து அயல் மகரந்த சேர்க்கையை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது அயல் மகரந்த சேர்க்கைக்கு உள்ள ஒரு மரம் தான். இதில் பார்த்தீங்கன்னா பெண் பூ வந்து மேலே இருக்கும், ஆண் பூ வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ரெண்டுக்கும் வயசு வித்தியாசம் கூட இருக்கும், நாள் கணக்கில் ஒரு 15 நாள் வித்தியாசம் இருக்கும். அப்போ இந்த ஆண் பூ வந்து பூத்த பிறகு அதுலேருந்து இயற்கையாகவே மகரந்த தூள் பெண் பூவுக்கு போக முடியாது. ஏன்னா பெண் பூ வந்து ஆண் பூவோட கொஞ்சம் மேலே இருக்கும். பொதுவாக இயற்கையோட நீதி வந்து பூமியை கீழ் நோக்கி வர்றது தானே, ஏன்னா ஈர்ப்பு விசை காரணமாக. அப்போ அந்த பெண் பூவுக்கு மகரந்தம் வேணும்னா தேனி மாதிரி பூச்சிகள் மகரந்தத்தை கொண்டு வந்து அந்த பெண் பூவில் கொடுக்கணும். அப்போ இயற்கை எவ்வளோ தூரம் யோசித்து செஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த தேனீக்களை படைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பட்டாம்பூச்சி, நம்ம அது கம்பளி பூச்சியாக இருக்கும் போது நம்ம அருவறுப்பாக பார்க்குறோம். அதுவே வந்து பட்டாம்பூச்சி ஆன பிறகு நாம் அதனுடைய வண்ணத்தை பார்த்து நம்ம குதூகலிக்கிறோம். அந்த பட்டாம்பூச்சி இந்த அயல் மகரந்த சேர்க்கையில் ஒரு பெரிய

0: போல் எடுக்குது. அடுத்து குறிப்பாக பாம்பை பற்றி சொன்னீங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த சாரப்பாம்புங்கிறது ராட் கில்லர் அப்படின்னு சொல்கிறதே வந்து எலிகளை வந்து அப்புறப்படுத்தி விவசாயிகளுக்கு உதவி செய்யறதுக்காக தான். ரஷ்யா போன்ற நாடுகளில் சாரை பாம்புகளை வந்து ஒரு பண்ணையாகவே வளர்த்து வயல்களை விடுற ஒரு பழக்கம்லாம் உண்டு. நம்ம பகுதிகளிலையும் விவசாயிகள் சாரப்பாம்புலாம் எந்த காரணத்துக்கு ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, பாம்புகளை அடிக்கிறதே அவங்க தவிர்ப்பாங்க. ஏன்னா வந்து எலிகளை வந்து கட்டுப்படுத்தி தங்களுடைய நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா பாம்புகள் முக்கியம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு தெரியுது. அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். சிலந்தி மட்டுமல்ல, தட்டான் கூட வந்து கொசுக்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். சிலந்தி வந்து கூடு கட்டியிருக்கு, அதுவும் நெல் வயலில் கூடு கட்டியிருக்கா, நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கலாம். நம்ம நெல்லை வந்து சாப்பிட்றதுக்காக வரக்கூடிய அந்த குருத்து பூச்சி, தத்து பூச்சி, இதை எல்லாத்தையும் வந்து சிலந்தி வந்து கட்டுப்படுத்திடும். இப்படி நம்ம மண்ணை காக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் நம்ம காக்கணும், இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும். பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். பெரிய விலங்குகளும் காட்டை உருவாக்குவதில், வளர்ப்பதில், பாதுகாக்கிறதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதோ அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். யானை இருக்குல்ல, காட்டின் பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு முதுமலை காட்டில் ஒரு யானை இறந்துட்டு அது ஒரு பத்திரிகை செய்தியாக இருக்குன்னா, சமவெளி பகுதி ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கவங்க, சரி அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அது எங்கேயோ முதுமலை காட்டில், அப்படி கிடையாது. ஒரு யானை வந்து அதனுடைய வாழ்நாளில் வந்து பல ஆயிரம் கிலோ கணக்கில் பாஸ்பரசத்தை அதனுடைய சாணத்தின் வழியாக வந்து வெளியில் விடுது. அது மழை நீரில் கடந்து ஆறுகள் வழியாக நம்ம சமவெளி பகுதிகளில் நம்ம நிலங்களுக்கு கிடைக்கணும்னா எங்கேயோ இருக்க யானை ரொம்ப முக்கியம். அதனால தான் யானையை வந்து காட்டின் பொறியாளர்னு சொல்கிறோம். பல்வேறு செய்திகள் யானையை பற்றி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நேயர்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: இயற்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு காட்டை உருவாக்கி வளர்த்து பாதுகாத்து வருகிறது. அதற்கு யார் பொறியாளர் தெரியுமா? யானை. ஆச்சரியமாக இருக்கிறதா? யானைகள் தினமும் 10 முதல் 20 கிலோமீட்டர் வரை நடக்கின்றன. அந்த பயணத்தில் நூற்றுக்கணக்கான வகை வகையான பழங்களை சாப்பிடுகின்றன. அந்த பழங்களின் விதைகள் யானையின் உடலுக்குள் சென்று பல கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கை உரத்துடன் வெளியே வருகின்றன. மழை பெய்தவுடன் அந்த விதைகள் முளைத்து புதிய மரங்களாக வளர ஆரம்பிக்கின்றன. அதாவது யானை ஒரு நடமாடும் மர நடுகை இயந்திரம் ஆகும். சில பெரிய மரங்களின் விதைகள் யானை போன்ற பெரிய விலங்குகளில் செரிமான மண்டலத்திற்குள் சென்று பிறகுதான் எளிதாக முளைக்கும். அதனால்தான் யானைகள் குறைந்துவிட்டால் அந்த மரங்களின் எண்ணிக்கையும் மட்டும் மெல்ல மெல்ல குறைய தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நடைபெற்ற ஆய்வுகளில் யானைகள் அடிக்கடி நடக்கும் பாதைகளில் புதிய மரக்கன்றுகள் அதிகமாக இருப்பதை காட்டுகின்றன. ஒருமுறை நான் பழங்குடியின மூத்தவரிடம் கேட்டேன், யானைகளை ஏன் இவ்வளவு மதிக்கிறீர்கள் என்று. அவர் சிரித்து கொண்டே சொன்னார், யானை நடக்கும் பாதையில் நாளையே காடு பிறக்கிறது. அந்த ஒரு வாக்கியம் யானையின் வாழ்க்கை பணியை முழுமையாக சொல்லிவிடுகிறது. யானை விதைகளை பரப்புகிறது, புதிய மரங்களை உருவாக்குகிறது, அடர்ந்த புதர்களை உடைத்து மற்ற உயிரினங்கள் செல்ல வழிவகுக்கிறது. சில இடங்களில் தண்ணீர் தேங்கும் சிறிய பள்ளங்களை உருவாக்குகிறது. அந்த தண்ணீரை மான்கள், காட்டுப்பன்றிகள், பறவைகள், சிறிய உயிரினங்கள் பயன்படுத்துகின்றன. அதனால்தான் யானையை ஒரு விலங்காக மட்டும் பார்க்கக்கூடாது. யானை காட்டின் கட்டிட கலைஞர், யானை காட்டின் தோட்டக்காரர், யானை காட்டின் பொறியாளர். எனவே யானையை காப்பது ஒரு விலங்கை காப்பது அல்ல, நாளைய காட்டையே காப்பதாகும்.
0: ரொம்ப நல்ல விஷயம் பேசுனீங்க சார். யானையை பத்தி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. யானை நடக்கும் பாதையில் நாளைய காடு பிறக்கிறது, இந்த வரி வந்து ஒவ்வொரு நேராளியும் மறக்கவே முடியாத ஒரு வரி. யானைகள் காடுகளில் வந்து அது சாப்பிடக்கூடிய ஒரு 200-250 கிலோ இலை தழைகளில் ஒரு 40% அது உடம்புல சேர்ந்துருது, ஒரு 60% வந்து சாணமாக வெளியில் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பல்வேறு வகை தாவரங்களுடைய விதைகள், குறிப்பாக பழங்கள், இதெல்லாம் யானையுடைய வயிற்றுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் அந்த வெப்பத்தில் இருந்து நல்ல முளைப்பு திறனை பெற்று அது வெளியில் வந்து விழும்போது அந்த சாணத்தில் இருந்த அந்த விதைகள் அருமையாக முளைக்குது. அதனால் புதிய காடுகள் உருவாகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னும் பல்வேறு உயிரினங்களுடைய உணவாகவும் யானையுடைய சாணம் இருக்குது. குறிப்பாக குரங்குகள் வந்து இந்த விதைகளில் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுகின்றன. மயில்கள் யானையுடைய சாணத்தை வந்து உணவாக எடுத்துக்குதுங்க, கீரிப்புள்ள எடுத்துக்குது, பல்வேறு பறவையினங்கள் எடுத்துக்குது. இதெல்லாம் போக கடைசியாக சாணி உருண்டைய சுமந்து போகக்கூடிய ஒரு பூச்சி சொல்லுவோம், அந்த பூச்சி வந்து யானை சாணத்தை உருட்டி உருட்டி கொண்டு போய் பல்வேறு பகுதிகளில் மண்ணுக்குள்ளார புதைக்குது. இது மூலியமா வந்து மண்ணில் நிறைய சத்து வளம் பெருகுது. யானைகள் வந்து காட்டுல தங்களுக்கான வழித்தடங்களை உருவாக்கும் போது அந்த வழித்தடங்களை தான் பிற காட்டு உயிரிகள் பயன்படுத்துது. ஒரு மானா இருக்கட்டும், ஒரு காட்டு மாடா இருக்கட்டும், எல்லாமே வந்து யானை உருவாக்கின பாதையில தான் காட்டுக்குள்ளாரியே போக முடியும். குறிப்பா சிங்கம் புலி கூட அந்த பாதையை தான் பயன்படுத்துது. இப்படி காடுகளுக்குள்ளார வந்து ஒரு பாதைகள் அமைக்கிறது. வறண்ட பகுதியான பிறகு அந்த ஆற்றுல வந்து மணலை தூண்டி எங்க தண்ணி இருக்கு அப்படிங்கறத யானைகள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தினால உருவாக்குகின்றன. யானைகள் தண்ணி குடிச்சிட்டு போன பிறகு அந்த வறண்ட நில பகுதிகளில் வந்து கோடை காலத்துல நரிகளோ ஒரு மானோ அந்த தண்ணியை தான் போய் குடிக்குது. அப்ப மற்ற உயிர்களுக்கெல்லாம் எந்த விதத்துல யானை உதவியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க சார். இனிமையாகவும் மனத்திற்கு மிகவும் நெருக்கமாகவும் அதே நேரத்தில் அறிவியல் பூர்வமான பல உண்மைகளையும் நேயர்களுக்கு எடுத்து சொன்னீங்க. காடு என்பது மரங்களின் கூட்டம் மட்டுமல்ல, அது உயிர்களின் குடும்பம், நீரின் பிறப்பிடம், மண்ணின் காவலன், மனித குலத்தின் இயற்கை மருத்துவமனை, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் நேயர்கள் மனதிலையும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். நேயர்களுக்கு நாம் கேட்கறது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு மரமாவது நம்ம நடணும், நாட்டு மரங்களையாவது நட்டு வளர்க்கணும். ஏன்னா காடுகள் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். இயற்கை தாயின் கரங்கள் அப்படின்னு காடுகளை நம்ம சொல்லலாம். மரங்கள் இல்லையே மனித இனமும் இல்லாமல் போயிடும். அதனால் இயற்கையை பாதுகாக்கணும், காடுகளை வளர்க்கணும், பசுமையான உலகத்தை உண்டு பண்ணணும். அதற்கு நாம் எல்லாரும் பாடுபடணும். அப்போதான் நம்மளுடைய எதிர்காலமும் பசுமையாக இருக்கும். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேயர்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி சார். வணக்கம்.
2: இதுவரை காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்த்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டிக் குரு.

ആകാശവാണി പുതുവൈ, നേരം 12:30. நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்க போகிறீங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100 மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவக்குமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம்

0: ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 படங்களுக்கு மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் குறித்த தொகுப்பு.
2: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சார மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20ஆம் தேதி வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு செய்து அதாவது வரும் 23ஆம் தேதி வரை பக்தர்கள் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணியில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில் ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டேல், பர்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரிய பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: தாய் தனது உணர்ச்சியை உருவாக்கி வெளியிடும் மனங்கனிந்த வார்த்தைகளோடு அந்த ஸ்வர நாதங்களும் ஒன்றி கலந்து மிருதுவாக ஒலித்தன. இப்போது என்னால் என்னை பற்றியும் பொதுவாக மக்களை பற்றியும் சொல்ல முடியும். ஏனெனில் இப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் ஒப்பிட்டு பார்க்கவும் என்னால் முடிகிறது. இதற்கு முன்பெல்லாம் ஒப்பு நோக்கி பார்ப்பதற்கே ஒரு விஷயமும் இருந்ததில்லை. எல்லோருமே ஒரே மாதிரியாக வாழ்கிறார்கள் என்றே எனக்கு தோன்றியது. இப்பொழுதும் மற்ற ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதையும் என்னால் அறிய முடிகிறது. இதுவும் ஒரு கஷ்டம்தான். அவள் தன் குரலை தாழ்த்தி கொண்டு மேலும் பேசினாள். நான் சொல்லுவது தவறாக இருக்கலாம், சொல்லவே தேவையில்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கே அதெல்லாம் நன்கு தெரியும். அவளது குரலில் கண்ணீரின் அடையாளம் தென்பட்டது. எனினும் அவர்களை பார்த்தபோது அவள் கண்களில் ஒரு குதூகலம் பிறந்தது. அவள் சொன்னாள், ஆனால் நான் என் இதயத்தை உங்களிடம் திறந்து காட்ட விரும்புகிறேன். உங்களது நலத்தில் நான் எவ்வளவு தூரம் அக்கறை கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். நாங்கள்தான் கண்ணார பார்க்கிறோமே என்று மெதுவாக சொன்னான் நிக்கலாய். என்றாலும் தனது ஆவலை தான் பூர்த்தி செய்து கொள்ள இயலாதது போல தோன்றியது அவளுக்கு. எனவே அவள் தனக்கு புதியவனாகவும் அளவற்ற முக்கியத்துவம் வாய்ந்தவனாகவும் தோன்றிய எதையெதையோ பற்றி மீண்டும் பேசத் தொடங்கினாள். பொறுமையும் கசப்புணர்ச்சியும் நிறைந்த தனது வாழ்வை பற்றி அவர்களிடம் சொல்லத் தொடங்கினாள். ஆனால் அந்த பேச்சில் உக்கிரம் இல்லை. ஏதோ ஒரு இரக்கமான பேலி பாவம்தான் தொனித்தது. தனது கடந்த கால வாழ்க்கையை உருவாக்கிய இரண்டு நாட்களை பற்றிய சிந்தனைகளை சொன்னாள். தனது கணவனிடம்

தான் பெற்ற அடி உதைகளை பற்றி கூறினாள். அந்த அடி உதைகளுக்குரிய காரண காரியமற்ற நிலைமையையும் அவற்றை தடுக்க முடியாதிருந்த தன் ஏலாத்தனத்தையும் எண்ணி அவளே வியந்து கொண்டாள். அவள் சொல்வதை அவர்கள் அமைதியுடன் கேட்டார்கள். மிருகத்தைப் போல் மதிக்கப்பட்டு நடத்தப்பட்ட அவளது வாழ்க்கையில் தனக்கு நேர்ந்த துயரங்களையும் கொடுமைகளையும் பொறுமையோடு சகித்து தாங்கிய அவளது வாழ்வில் படோடபமாக அலங்காரமோ அற்ற அவளது எளிய வாழ்க்கையின் பின்னணியிலே மறைந்துள்ள யதார்த்தமான அர்த்த பாவத்தை அவர்கள் உணர்ந்து உணர்ச்சி வசப்பட்டார்கள். அவள் மூலம் ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் பேசுவது போலிருந்தது. அவள் வாழ்ந்ததெல்லாம் எளிய வாழ்வு, சர்வசாதாரண வாழ்வு. இந்த உலகில் உள்ள எண்ணிறந்த பெரும்பான்மை மக்களது வாழ்வை போன்ற சாதாரண வாழ்வு. அவளது வாழ்க்கை கதை அந்த வாழ்வுக்கு ஒரு உதாரணம், ஒரு அறிகுறி. நிக்கலாய் தனது முழங்கால்களை மேஜை மீது ஊன்றி மோவாயை கைகளில் தாங்கியவாறு கண்களை சுருக்கி கண்ணாடி வழியாக அவளை கூர்ந்து கவனித்தான். சோஃபியா நாற்காலியில் சாய்ந்து இடையிடையே நடுங்கிக் கொண்டாள். தலையையும் உலுப்பிக் கொண்டாள். அவளது முகம் மெலிந்து வெளுத்து போனது போல் தோன்றியது. அவள் சிகரெட்டும் பிடிக்கவில்லை. ஒரு காலத்தில் நான் என்னையே துர்பாக்கியசாலி என்று கருதினேன் என்று கண்களை தாழ்த்தி கொண்டு அமைதியாக சொன்னாள் சோஃபியா. என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஜன்னி மயக்கம் என்று எனக்கு தோன்றியது. அது என்னை ஒரு சிறு நகரத்திற்கு கடத்தப்பட்டிருந்த காலம். அந்த சமயத்தில் என்னை பற்றி நினைப்பதை தவிர, எனக்கு வேண்டியதை கவனிப்பதை தவிர வேறு சிந்தனையோ செயலோ கிடையாது. ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பால் நான் எனது துன்பங்களை கணக்கிட்டு பார்த்தேன். என்னை மிகவும் நேசித்த தந்தையோடு சண்டை பிடித்து கொண்டிருந்தேன். என்னை பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றினார்கள். என்னை ஒரு அவமான சின்னமாக கருதினார்கள். நான் சிறையிலும் தள்ளப்பட்டேன். எனது நெருங்கிய தோழன் ஒருவன் என்னை காட்டிக் கொடுத்தான். என் கணவர் கைதாகி நான் சிறைக்குள் போய் மீண்டும் நாடு கடத்தப்பட்டேன். பிறகு கணவரின் மரணமும் சம்பவித்தது. இந்த உலகிலேயே நான் தான் மிகவும் துர்பாக்கியமானவள் என்று அப்போது எனக்கு தோன்றியது. ஆனால் என்னுடைய சகல துர்பாக்கியங்களும் அதைவிட 10 மடங்கு அதிகமான துர்பாக்கியங்களும் கூட உங்களுடைய 1 மாத வாழ்க்கைக்கு சமமாகாது. பிலகேயா, உங்கள் துர்பாக்கியமோ அன்றாட சித்திரவதை, ஆண்டாண்டுதோறும் நிரந்தரமாக நிலைத்திருந்த சித்திரவதை. அந்த மாதிரியான சித்திரவதையை தாங்குவதற்கு உங்களை போன்றவர்கள் எங்கிருந்துதான் சக்தி பெறுகிறீர்களோ? எங்களுக்கெல்லாம் பழகி போய்விடுகிறது என்று பெருமூச்சுடன் சொன்னாள் பிலகேயா. நான் வாழ்க்கையை நன்றாகவே அறிந்திருக்கிறேன் என்றே தோன்றுகிறது என்று சிந்தனை வயப்பட்டவனாக கூறினான் நிக்கலாய். என்றாலும் வாழ்க்கையை பற்றி புத்தகத்தின் மூலமாவது, என்னுடைய பக்குவமடையாத அரைக்குறை அபிப்பிராயங்கள் மூலமாவது தெரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரி நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கை பயங்கரமாய் தோற்றமளிக்கிறது. சின்னஞ்சிறு விஷயங்கள்தான் பயங்கரமாய் தோன்றுகின்றன. அதை கவனிப்பற்ற சிறு சிறு பொழுதுகள்தான் ஆண்டுகளை உருவாக்குகின்றன. அந்த பேச்சு இடைவிடாது விரிந்து பெருகியது. இருண்ட வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் அந்த பேச்சு தொட்டு விரித்தது. தாய் தனது நினைவின் ஆழத்திலே முங்கி முழுகிவிட்டாள். தனது இளமை காலத்தில் பயங்கரத்தை உண்டாக்கிய அன்றாட துயரங்களையும் ஆறாத மனப்புண்களையும் அவள் சங்கிலி தொடர்போல் நினைவுக்கு கொண்டு வந்து சிந்தித்து பார்த்தாள். கடைசியாக அவள் பேசினாள். நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், நேரமாகிவிட்டது. நான் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேனே. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்துவிட என்னால் முடியுமா? முடியாது. அக்காவும் தம்பியும் அவளிடமிருந்து மௌனமாகவே விடைபெற்று சென்றனர். வழக்கத்திற்கு மாறாக நிக்கலாய் தன் தலையை அதிகம் தாழ்த்தி வணங்கியது போலவும் தன் கரத்தை அதிக அன்போடு குலுக்கியது போலவும் தாய்க்கு தோன்றியது. சோஃபியா தாயை அவளது அறை வரையிலும் சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்ப முனையும் போது வாசல் நடையில் நின்றவாறே சொன்னாள், நிம்மதியாக தூங்குங்கள், நள்ளிரவு. அவளது குரலில் பரிபூர்ணமான பரிவு துணித்தது. அவளது சாம்பல் நிற கண்கள் ஆர்வம் கலந்த அன்போடு தாயின் முகத்தை கனிந்து நோக்கின. பிலகேயா சோஃபியாவின் கரத்தை தனது இரு கரத்தாலும் பற்றி பிசைந்து கொண்டே சொன்னாள், ரொம்ப நன்றி. சில தினங்கள் கழிந்த பின் ஒரு நாள் தாயும் சோஃபியாவும் ஏழை நாடோடி பெண்களைப் போல் உடை தரித்தவாறு நிக்கலாயின் முன்னால் வந்து நின்றார்கள். அவர்கள் இருவரும் நைந்து போன கவுன்களும் ரவிக்கைகளும் அணிந்திருந்தார்கள். முதுகில் ஆளுக்கு ஒரு சாக்கு பையை தொங்கவிட்டு கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் கையிலும் கம்பு இருந்தது. அந்த உடை அலங்காரம் சோஃபியாவை ஓரளவு குள்ளமாக எடுத்து காட்டியது. அவளது வெளுத்த முகத்தை மேலும் கடுமையாக காட்டியது.

0: நிக்கலாய் தனது சகோதரிக்கு விடை கொடுக்கும்போது அவளது கரத்தை ஆர்வத்தோடு குலுக்கினான். அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய அமைதியான எளிமையான ஒட்டுறவை தாய் மீண்டும் ஒருமுறை உணர்ந்தாள். அவர்கள் ஒருவருக்கொருவர் முத்தமிடவில்லை, அன்பு ததும்ப அழைக்கவில்லை. என்றாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த பரிவோடும் ஆர்வத்தோடும் தம் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொண்டார்கள். அவள் குடிவாழ்ந்த இடத்தில் ஜனங்கள் முத்தமிடவும் செய்தார்கள், அன்போடு அழைக்கவும் செய்தார்கள். ஆனால் ஒருவரையொருவர் பசிவரி கொண்ட பட்டி நாய்களைப் போல் கடித்து குதரவும் செய்தார்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மதிய வணக்கம். எல்லாருமே சூப்பராக நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் குக்கரி ஷோ, அதாவது சமையல் நிகழ்ச்சி பற்றின சில தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சமையல் குறிப்புகள் சொல்லலாம்னு இருக்கேன் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ட்ரெஸ்டடான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெண்களுக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு. சில பேருக்கு வந்து தனியாக பேச்சுலர்ஸாக சமைச்சு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சில சில சூப்பரான டிப்ஸ்லாம் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நிகழ்ச்சியில் தொடக்கமாக சூப்பராக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக சில குறிப்புகள் வந்துகிட்டே இருக்குது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:06:35. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அதாவது குக்கரி ஷோ, சமையல் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சியை தான் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி நான் சூப்பராக உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சில டிப்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், பேச்சுலர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும், ஒரு சில வந்து பெண்களுக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா. அவங்களுக்காக ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லலாம்னு இருக்கேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலை இல்லைன்னா அடிக்கடி இட்லி மாவு வந்து புளிச்சிடுது, இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்புகள் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். மாவு, அதாவது இட்லி தோசை மாவு குறிப்பு சொல்லலாம்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு புளிக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, வெயில் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும், அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணலாம், மாவு அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு சின்னதாக துண்டு வெற்றிலை இல்லைனா தேங்காய் துண்டை வந்து தலைகீழே போட்டு வச்சோம் அப்படின்னா மாவு வந்து புளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ஸை நான் மறுபடியும் சொல்லலாமா, மாவு அரைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெற்றிலை அப்படி இல்லைனா ஒரு சின்ன தேங்காய் துண்டை வந்து தலைகீழாக அதில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு புளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இட்லி இருக்குது சார், நம்மளாம் இப்படி இட்லி செய்ய முடியலையே அப்படின்னு நிறைய பேர் நம்ம வருந்துவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் அரிசி எடுப்பாங்க.

0: இல்லைங்களா, அதே சேர்க்கு வந்து பச்சரிசி எடுத்து போடுவாங்க, இல்லை இட்லி அரிசி அந்த மாதிரி சேர்த்து கலத்தி போடுவாங்க. அதில் ஹாஃப் டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா, ஹாஃப் டம்ளர் இல்லைனா ஒரு 25 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி ஊற வச்சு சேர்த்து அதில் மாவு சேர்த்து ஆட்டும் போது வந்து இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஐஸ் கியூப், இப்போ நம்ம உளுந்து அரைக்கும் போது, அதாவது மாவு அரைக்கும் போது உளுந்து அரைக்கும் போது அதில் வந்து நம்ம அந்த ஐஸ் கியூப், ஐஸ் கட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த ஐஸ் கட்டியை கொஞ்சமாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா மாவு வந்து, அதாவது கிரைண்டரில் அரைக்கும் போது சூடாகாது. ஏன்னா இட்லி மாவு கொஞ்சம் நேரமாக நம்ம அரைப்போம், அப்படி இருக்கும்போது கிரைண்டர் சூடாகும் போது கூட அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஐஸ் கட்டியை போட்டு கொஞ்சமாக, ஐஸ் கட்டி ஒரு 3 கியூப் இல்லை 4 கியூப் அந்த மாதிரி போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி செம சூப்பரான டிப்ஸ்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து அந்த டிப்ஸ்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வாங்க.
1: எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல.
2: எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்ய

0: மகமகம சமையல்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:13:35. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் குக்கரி ஷோ, அதாவது சமையல் சம்மந்தமான நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சமையல் குறிப்புகள் நிறைய உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, அதாவது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு இல்லை பொதுவாகவே சொல்கிறேன், அந்த சமையலில் வந்து காரம் கூடி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் சூப்பராக அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ருசியே தனின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சுவையான சாம்பார் மசாலா எப்படி வீட்லேயே தயார் பண்ணி அரைச்சி வைக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மீன் குழம்பு, அரைச்சி வச்ச சாம்பார், வறுத்தரைச்ச சாம்பார், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அதாவது சுவையான சாம்பார் மசாலா வீட்லேயே எப்படி அரைச்சி நம்ம குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. சாம்பார் பொடி வந்து அரைக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி விதை, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், இதெல்லாம் சிறிதளவு சேர்த்து வெந்தயம் மற்றும் சீரகம்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சோம் அப்படின்னா சாம்பார் வாசனை வந்து அப்படியே தூக்கலாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அதாவது மறுபடியும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சாம்பார் பொடி அரைக்கும் போது என்னென்னலாம் பண்ணணும்னா, கொத்தமல்லி விதை, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது வெந்தயம் மற்றும் சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா சாம்பார் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப மனமாக இருக்கும் அப்படின்றது தான். நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. சில பேருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது, சில பேருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா,

அதிகமாக காரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழம்புல காரம் அல்லது உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கை தோல் உரித்து நறுக்கி நம்ம போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேக்காப்பால் சேர்த்துட்டு அதில் தக்காளி விழுது சேர்த்தோம் அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாகும். மறுபடியும் சொல்கிறேன், உருளைக்கிழங்கு இருக்குதுங்களா, அது கொஞ்சம் வேக வச்சு தோல் உரித்து போடலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து அதனுடைய காரத்தை கொஞ்சம் குறைக்கலாம். அது இல்லைன்னா தக்காளி விழுது இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்சி போடும்போது கூட அதனுடைய காரம் வந்து கம்மியாகும். சூப்பராக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுமை நேரம் 1:21:25. நேர்களை 1812 கிலோ கேட்ஸ் முதன்மையாக அறிவிச்சில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் நீங்கள் சமையல் சம்மந்தமான ஒரு சில குறிப்புகள் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். சமையல் சம்மந்தமாக தான் நீங்கள் வந்து நான் பேசிகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்னா, இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸாகவும் இருக்கும், சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் உனக்கு சொல்ல போகிறது என்னென்னா, மூங்கால் அடை, அல்லது பாசிப்பருப்பு அடை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். பாசிப்பருப்பு அடை செய்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற வச்சுட்டு காரத்திற்கு ஏற்ப உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஒரு 2 வரமிளகா இல்லை 1 வரமிளகா எடுத்துக்கிட்டு சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாகவே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு உடனே வந்து நம்ம அதை ஊற்றணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த டயட் உணவாக கூட சொல்லப்படுது. இதில் நம்ம வந்து எக்ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு வந்து ஆனியன் சேர்த்துக்கணும், இல்லை வந்து வேறு எதுனாவது வெஜிடபிள் சேர்த்துக்கணும், இப்போ கேரட் துருவி போட்டுக்கலாம், பீட்ரூட் துருவி போட்டுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு அடை மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சு வந்து உணவாக சொல்லுது. மறுபடியும் சொல்கிறேன், அதனுடைய டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, பாசிப்பருப்பு அடை என்ன செய்யணும்னா, பாசிப்பருப்பை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதை அரைக்கும்போது ஒரு 1 வரமிளகா இல்லை 2 வரமிளகா சேர்த்துட்டு சோம்பு சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி உடனே ஊற்றலாம். இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா கேரட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிறுதானிய கஞ்சு, மில்லட் கஞ்சு வந்து வைக்கிறதுல பார்த்திங்கன்னா குதிரைவாளி சாமை அரிசியை வந்து உடச்சி வச்சுக்கலாம். அது உடச்சி வச்சுக்கிட்டு பூண்டு வெந்தயம்லாம் சேர்த்து குக்கரில் குழைய குழைய வேக வச்சு அதுக்கப்புறமா அது ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் சின்ன வெங்காயம் கலந்து குடித்தோம் அப்படின்னா உடல் சூடு தனியும், இதுவும் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி டயட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் வந்து குதிரைவாளி சாமை அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா

இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த கஞ்சியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கு. அடுத்ததான் சூப்பராக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: கம் கம் கை நாட்டு
1: என்னங்க யஜமா திட்டுங்க,
0: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
1: அட அதான் நான் பார்த்தேன்,
0: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா எதுல என்ன.

0: என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா, தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா, பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா, யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
1: தெரிஞ்சு போச்சுன்னா
0: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்சதெல்லாம்

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:32:24. நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். அதாவது மகளிர் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் ரிலேட்டடான நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிறைய உங்களுக்கு டிப்ஸு கிச்சன் ஹேக்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இல்லைங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னா கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, சிம்பிளாக ஆனியன் பக்கோடா எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மழை வேற அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பப்போ இந்த மழை பெய்யும்போதெல்லாம் சூடாக கிறிஸ்பியாக ஏதாவது சாப்பிடணும் தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் சிம்பிளாக நிறைய விஷயம் இருக்காது. உடனே நம்ம இதெல்லாம் தேடணும், அதெல்லாம் தேடலாம், அதெல்லாம் எதுவுமே நினைக்க தேவையில்ல. வெங்காயம் இருந்துட்டால் சூப்பராக நம்ம வந்து கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா போட்டுடலாம் இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் 2, கடலை மாவு பார்த்திங்கன்னா 1 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூனு. ஏன் அப்படின்னா அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா பக்கோடா வந்து மொறுமொறுப்பாக

வரதுக்காக அரிசி மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கினது, இஞ்சி ஒரு சிறிய துண்டு வந்து லைட்டாக துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு 1/2 ஸ்பூனு, கறிவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடான எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு மற்றும் பொறிக்க எண்ணெய் வந்து நமக்கு தேவை. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு இதெல்லாமே சேர்த்து கைகளால் கொஞ்சம் நிறைய நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து வெங்காயத்துலேருந்து வந்து தண்ணீர் பிரிஞ்சு வரும், அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து பிசைச்சிக்கோங்க. இதை சேர்த்து வச்சுக்கிட்டு அதனோட கடலை மாவு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சூடான எண்ணெய் சேர்த்து கட்டி இல்லாமல் வந்து கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து எடுத்து தண்ணி வந்து நம்ம தெளித்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தை வந்து தண்ணி சுரக்கும், அப்படி போடும்போது உங்களுக்கு தண்ணி வந்து இலகின மாதிரி ஆகிடும் மாவு. ஸோ அதனால் கிறிஸ்பியாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கணும், ஊற்றக்கூடாது. கடாய் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் அது வந்து நம்ம அது எப்படி போடணும்னா வடை மாதிரி தட்டி போடக்கூடாது. உதிரி உதிரியாக நம்ம பக்கோடா போட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக போட்டு எடுக்கணும். மிதமான தீயில் வச்சு எடுக்கணும். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து கம்மியான இதில் இருக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சு வெங்காயம் வந்து அப்படியே ஒரு பொன்னிறமாக மாறி வரும்போது அந்த சவுண்டு நம்மளுக்கு வரும் சலசலப்பாக, அந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்தோம் அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான வந்து வெங்காய பகோடா உங்களுக்கு வந்து தயாராக இருக்கும். என்னங்க சொல்லும் போதே வந்து ஒரே நம்ம சாப்பிட்ணுன்னு வந்து நம்மளுக்கு ஒன்று தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வெங்காய பகோடா செஞ்சிடலாமா? அதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று வருது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:40 நேர்களை 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் சமையல் நிகழ்ச்சி, அதாவது குக்கரி ஷோ தான் எல்லோரும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததாக சூப்பரான உங்களுக்கு ஒரு பயங்கரமான ரெசிபி ஒன்று சொல்ல போகிறேன். அது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று. அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான். ஏன்னா குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும்ல. அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதை சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்கார்ன் சுண்டல், இனிப்பு சோள சுண்டல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்கார்ன், அதாவது கார்ன் வந்து உதிர்த்து வச்ச சோளம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. துருவிய தேங்காய் 1-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கடுகு உளுத்தம்பருப்பு தலா 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சிறிது, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, எலுமிச்சை சாறு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனு, எண்ணெய் உப்பு இதெல்லாம் தேவையான அளவு. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதிர்த்த ஸ்வீட்கான குக்கரில் இல்லைனா பாத்திரத்தில் போட்டு சிறிதளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சு தண்ணீரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். 1 கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு நறுக்கிய பச்சை மிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து வேக வச்சு ஸ்வீட்கானை சேர்த்து 1 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கணும். 1 நிமிஷம் தான் மிதமான தீயில் வதக்கணும். இறுதியாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துருவின தேங்காய் மற்றும் எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த எலுமிச்சை சாறும் பிழிந்து கலந்து இறக்கணும். அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்வீட்கார்ன் சுண்டல் வந்து உங்களுக்கு தயாராக இருக்கும். ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சுண்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று வருது, அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: ரசி கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் குறிப்புகள், அதாவது சமையல் சார்ந்த நிகழ்ச்சி, குக்கரி ஷோ தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிறைய சமையல் டிப்ஸு, குறிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இல்லைங்களா. ஒரு இந்த காய்கறி மற்றும் மசாலா ஹேக்ஸ் கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா. ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி காய்கறி மற்றும் மசாலா இது பண்ணுறதுக்கு ஒரு சில ஹேக்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வெட்டுறது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் சொல்லலாம். அதுவும் ஒரு சில வெங்காயம்லாம் நமக்கு நார்மலாகவே எப்படி கண்ணிலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வெங்காயம் வந்து நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வடியாமல் வெங்காயம் வெட்டுறதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நறுக்குவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ குளிர்ந்த நீரில் ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நறுக்கும் போது கண்ணில் தண்ணி வராது. அது இல்லாமல் நீங்கள் குளிர்ந்த நீரில் தான் போகணும், அதாவது ஐஸ் வாட்டரில் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. தண்ணி தின்னு இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெங்காயத்தை இதில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் உங்களுக்கு அந்த கண்ணிலேருந்து தண்ணி வராது, கொஞ்சம் எரிச்சல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு. பூண்டு வந்து தோல் உரிச்சி வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது காலையில் எழுந்து அவசர அவசரமாக சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பூண்டு உரிக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி பூண்டு உரித்து வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பூண்டு பல்லெலாம் தனியாக எடுத்து ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூண்டை உரித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த பூண்டுடைய தோல் வந்து வந்துடும். இன்னொரு ஹேக் கூட பண்ணலாம், சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பூண்டை வந்து உரித்தோம் அப்படின்னா அந்த தோல் வந்து சீக்கிரமாக நம்ம எடுத்துடலாம் அப்படின்றது தான் இன்னொரு டிப்ஸு. பச்சை மிளகாய் வந்து சீக்கிரமாக கிணாமல் இருக்கணும். சீக்கிரமாக ஒரு இப்போ மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த பச்சை மிளகாலாம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அழுகிடும். அந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வரும்போதே அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம டப்பா ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ காற்றுலாம் காற்று போகாமல் அது ஏர்டைட் கண்டெய்னர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம காற்று போகாத இருக்கிற மாதிரி ஒரு டப்பாவாக எடுத்து அந்த டப்பாவை நல்லா காஞ்ச டப்பாவாக இருக்கணும். அதில் அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எதாவது போட்டு அந்த காம்பை எடுத்துகிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் அந்த காஞ்ச மிளகாய் வந்து நம்மளுக்கு கெடாமல் இருக்கும், சாரி பச்சை மிளகாய் வந்து கெடாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு சூப்பரான டிப்ஸு. அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பராக பாட்டு ஒன்று வருது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
1: ரெடி ரெடி ரெடி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பப்பி படத்தோட கம்ப்ளீட் டீம் இங்கே இருக்கிறாங்க. இந்த படத்தை எப்படி அவங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்க, எல்லா ப்ரொடியூசர் காசு தான். நிறைய சாப்பாடு கடை, நிறைய சாப்பாடு பற்றின ஒரு பாட்டு இது. ஸோ தயவு செஞ்சு டயட் இருக்கிறவங்களாம் இதுக்கு எதிராக ஒரு சர்ச்சை பண்ணுங்கள், கேஸ் போடுங்க, இந்த பாட்டை வைரலாக்குங்க.

0: எங்கள் பாட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன
1: ஷேர் பண்ணுங்கள்,
0: அப்புறம்
2: கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிட ஆர்டர் பண்ணுங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:56 நொடி. மகளிர் நேரம் நிகழ்ச்சி எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. மகளிர் நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சமையல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. சமையல் சம்மந்தமான ஒரு சில குறிப்புகள், சூப்பரான டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில ரெசிபீஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன், உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு கிச்சன் ஆக் சொல்லலாம்னு இருக்கேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பருப்பு அரிசிலாம் பார்த்திங்கன்னா வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பிரிஞ்சு இலை, ஒரு பிரிஞ்சு லீஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்ம வைக்கிற டப்பாவில் ஒரு பிரிஞ்சு லீஃப் போட்டு வச்சோம் அப்படின்னா வண்டு இந்த மாதிரி பூச்சிலாம் வராது. அடுத்ததாக சாஃப்டாக சப்பாத்தி செய்கிறதுக்கு என்னென்னா, சப்பாத்தி மாவு வந்து பிசையும் போது சுடுதண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் வந்து சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசையலாம். அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு காய்ச்சின பால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து செஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் அப்படின்ற தான் ஒரு சூப்பரான டிப்ஸ். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக சூப்பராக உங்களுக்காக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:20. இன்று மினி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:27. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:36 32 என்ற மணி நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 2:40 20 நொடி. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து சோன் மச்சலி அவர் ஹரிசி என்ற பாடத்தை படிப்போம். விஸ்வாஸ் சோனி படி.
1: ஏக் தி சோன் மச்சலி.
2: ஒரு தங்க மீன் இருந்தது.
1: உஸ்கே தே சோனே ஜெசே பர்.
2: அதற்கு தங்க நிறமொத்த இறக்கைகள் இருந்தன.
1: சோனே ஜெசே பர். ஜி ஹாம், சோனே ஜெசே பர்.
2: தங்க நிறமொத்த இறக்கைகளா? ஆமாம், தங்கம் போன்ற இறகு.
1: உஸ்கா சமந்தர் தா கர்.
2: அதற்கு சமுத்திரம் தான் வீடு.
1: கூப் படா, இத்தா படா, கூப் படா ஜி, கூப் படா, ஜிஸ்கா ஓர் நா சோர்.
2: மிகவும் பெரியது. எவ்வளவு பெரியது? மிகவும் பெரியது, நன்றாக பெரியது. எதை நோக்கி? கரை இல்லை.
1: தூர் ஜஹான் தக் நிகாயே ஜாயே வஹான் தக் பானி பேஷுமார் பானி.
2: தூரத்தில் எதுவரை பார்வை செல்கிறதோ அதுவரை தண்ணீர், எண்ணிலடங்கா தண்ணீர்.
1: மச்சலி கூப் டுப்கியா லகாதி தி உஸ்மே.
2: மீன் அதில் நன்றாக முழுக்கு போட்டுகுது.
1: சர் ஆகே சர் பீச்சே.
2: வேகமாக முன்னால், வேகமாக பின்னால்.
1: சமந்தர் கே நீலே ஸ்வச் பானி மே சோன் மச்சலி கே பங்கோ கி சட்டா தேக்தே ஹி பந்தி தி.
2: சமுத்திரத்தின் நீல தூய்மையான தண்ணீரில் தங்க மீனின் இறகின் நிழல் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது.
1: மித்ரோ ஆக்கோ தேகி நஹி கானோ சுனி பாத் ஹை.
2: நண்பர்களே, கண்களால் பார்க்கவில்லை, காதால் கேட்ட விஷயம்.
1: ஜினோனே சோன் மச்சலி கோ அப்னி ஆக்கோ சே தேகா ஹை வே பதாதே ஹை கி சோன் மச்சலி சன்சார் கி சபி மச்சலியோ மே சே சப்சே அதிக் சுந்தர் தி.
2: எவர் தங்க மீனை தனது கண்களால் பார்த்திருக்கிறாரோ அவர்கள் சொல்வார்கள், தங்க மீன் உலகத்தில் உள்ள எல்லா மீன்களையும் விட அதிக அழகானது என்று.
1: உஸ்கே பங்க் சூரஜ் கி கிரணோ சே பி ஜியாதா சம்கீலே இந்திரதனுஷ் சே அதிக் ருபலே தே.
2: அதனுடைய இறகு சூரியனின் கிரணங்களை விட அதிகமான பொலிவும், வானவெல்லை விட அதிகமாக அழகாகவும் இருந்தது.
1: சோன் மச்சலி படி சீதி சரல் தி.
2: தங்க மீன் அது மிகவும் கபடமற்றது.
1: சகியா சாத் ஹோத்தி தோ உன்கே சாத் தேர்த்தி ஹுய் தூர் தக் நிகழ் ஜாத்தி தி.
2: தோழிகள் கூட இருந்தால் அவர்களுடன் நீச்சல் அடித்துக் கொண்டு வெகு தூரம் வரை போகும்.
1: அகேலி ஹோத்தி தோ லஹரோ சங் கேல்தி.
2: தனியாக இருந்தால் அலைகளுடன் விளையாடும்.
1: கிரணோ சங் பத்தியாத்தி.
2: சூரிய கிரணங்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கும்.
1: பவன் சகோரோ கே சாத் லுகா சுப்பி கல்தி.
2: காற்றுடன் கண்ணாமூச்சி விளையாடும்.
1: அப்னே பாரே மே தோ கபி சோச்தி ஹி நா தி.
2: தன்னை பற்றி அவள் ஒருபோதும் எண்ணியதில்லை.
1: சகியா ஜப் உஸ்கே பங்கோ கி தாரீஃப் கர்த்தி தோ வே ஏக் ஹி பாத் கேத்தி தி.
2: தோழிகள் எப்போது இறக்கைகளை புகழ்கிறார்களோ அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லும்.
1: கியா கேத்தி தி.
2: என்ன சொன்னது?
1: ஜிஸ் பிரகிருதி நே இனே கடா ஹே உஸ்னே துனியா மே இன்சே பி கஹீ அதிக் சுந்தர் ஔர் சஜீலி சீசே பனாயி ஹே.
2: எந்த இயற்கை இதை படைத்ததோ அது உலகில் இதைவிட நிறைய அழகானவை படைத்திருக்கிறது.
1: சாகர் தல் மே சிப்பி சிப்பியோ கோஹி தேக்லோ.
2: சமுத்திரத்தில் மறைந்திருக்கும் சிப்பிகளை பார்.
1: சோ சோ இந்திரதனுஷ் கி ஆப்சா சௌந்தர்ய ஹே உஸ்மே.
2: நூற்றுக்கணக்கான வானவெல்லின் அழகை பார்க்கலாம்.
1: உஸ் பர் அப்னே உதர் மே வே சிப்பாய் ரக்தி ஹே மோதி சச்சே ஔர் கரே.
2: அதில் தனது வயிற்றில் முத்துக்களை மறைத்து வைத்திருக்கிறது, உண்மையான மேலும் தூய்மையான முத்துக்கள்.
1: உன் மோதியோ கே ஆகே மேரே பங்கோ கா பலா க்யா மோல்.
2: அந்த முத்துக்களுக்கு முன்னால் எனது இறகுகள் எம்மாத்திரம்.
1: ஒருவர் நன்னி ஹரி சீப் வர்தோ இத்னி அனோகி ஐசி சுந்தர் ஹேகி.

0: एक बार देखो तो नजर ठहरी सी रह जाती है।
1: மேலும் அந்த சிறிய பச்சை நீர் ரெசிபி அது இவ்வளவு அதிசயமானது அவ்வளவு அழகானது ஒரு முறை பார்த்தால் பார்வை அங்கேயே தங்கிவிடும்
0: சமுந்தர் மே ஜப் பி சோன் மச்லி கி சர்ச்சா ஹோதி சப் யஹி கஹதே
1: சமுத்திரத்தில் எப்போது தங்க மீனை பற்றி விவாதம் நடக்குமோ அப்போது எல்லோரும் இதே சொன்னார்கள்
0: उसके पंख सोने से सुंदर है तो मन कुंदन सा खरा है
1: அதன் இறகு தங்கத்தை விட அழகானது என்றால் அதன் மனது சொக்க தங்கத்தை விட தூய்மையானது
0: சோன் மச்லி கே மூ சே பார் பார் அப்னி தாரீஃப் சுன் ஹரி சீப் கா குமான் தீர் கமான் சா பன் ஜாதா தா
1: தங்க மீனின் வாயிலிருந்து அடிக்கடி தனது பெருமை பற்றி கேட்ட பச்சை சிப்பியின் கர்வம் அதிகமாகி கொண்டே இருந்தது
0: வோ खुद को समंदर की राजकुमारी घोषित कर चुकी थी
1: அது தன்னை சமுத்திரத்தின் ராஜகுமாரியாகவே அறிவித்து விட்டிருந்தது
0: यह अलग बात है कि कोई उसकी बात मानने को तैयार नहीं था सिवाय एक नकचड़े और घमंडी कछुए के
1: எவரும் அதனுடைய வார்த்தையை ஒத்துக்கொள்ள தயாராகவில்லை என்பது தனி விஷயம் ஒரு திமிர் மிகுந்த மேலும் கர்வம் மிகுந்த ஆமையை தவிர
0: हरी सीप की देखा देखी कछुए ने खुद को समंदर का राजकुमार बताना शुरू कर दिया था
1: पच्चे सीपी पार्थ विट्टु आमै तन्ने समुद्र तिन राजकुमार नागे इन सोल्ल तोड़ंगेदु
0: दोनों की मित्रता निरंतर बढ़ती जा रही थी
1: इरुवरिन नट्पुम वडरंदु कोंडी इरुंददु
0: इसलिए यह स्वाभाविक था कि कछुआ हरी सीप के आगे विवाह का प्रस्ताव रखता
1: आमै पच्चे सीपीडन திருமண முன்மொழிவை வைத்தது இயற்கைதான்
0: கச்சுவே ने जिस समय यह प्रस्ताव रखा उस समय हरी सीप अच्छे मूड में थी
1: ஆமை எப்போது இந்த முன்மொழிவு வைத்ததோ அப்போது பச்சை சிப்பி நல்ல மனநிலையில் இருந்தது
0: उसने चतुराई से काम लिया
1: அது கெட்டிக்காரத்தனத்தோடு வேலை செய்தது
0: शर्माने का नाटक करते हुए हरी सीप ने कहा मुझे यह प्रस्ताव स्वीकार है
1: வெட்கப்படுவது போல் நடித்துக்கொண்டே எனக்கு இந்த முன்மொழிவு சம்மதம் என்றது
0: परंतु मुझसे विवाह करने के पश्चात क्या तुम यह सुनना पसंद करोगे कि समंदर में तुम्हारी पत्नी से भी सुंदर प्राणी रहते हैं
1: ஆனால் என்னுடன் திருமணமான பின் நீ உன் மனைவியை விட அழகான விலங்கு இருப்பதை விரும்புவாயா
0: बिल्कुल नहीं कछुए ने दृढ़ता पूर्वक कहा
1: முற்றிலும் இல்லை ஆமை திண்மையாக சொன்னது
0: हमारे भावी जीवन के लिए यह अच्छा ही है कि तुम भी मेरी तरह ही सोचते हो
1: நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நீயும் என்னை போலே சிந்திப்பது நன்றாக உள்ளது
0: மகர் தும் யஹ பி ஜான்தே ஹோகே கி சமுந்தர் கே பிராணி யஹ ஜான்கர் பி கி மை யஹான் கி ராஜ்குமாரி ஹூ சோன் மச்லி கி சுந்தர்தா கி தாரீஃப் கர்தே ஹை
1: ஆனால் சமுத்திரத்தின் பிராணிகளுக்காக நான் தான் ராஜகுமாரி என்று தெரிந்தும் கூட தங்க மீனின் அழகை புழகிகின்றனர்
0: இஸ்லிய ஜப் தக் சோன் மச்லி யஹான் ஹை மை தும்சே விவா நஹி கர் சக்தி நனி ஹரி சீப் நே அப்னா தாவ் சலா
1: ஆதலால் எதுவரை தங்கமீ நீங்கி இருக்கிறதோ அதுவரை நான் உன்னை மணக்க இயலாது என்ற தன் கோரிக்கையை சிறிய பச்சை சிப்பி வைத்தது
0: सिर्फ इतनी सी बात है सोन मछली को तो मैं चुटकी बजाते हुए गायब कर दूंगा कछुए ने डिंग मारते हुए कहा
1: இந்த விஷயம் மட்டும்தான் தங்க மீனை நான் ஒரு சொடக்கில் இல்லாமலாக்கி விடுவேன் ஆமை தற்பரமே எடுத்துக்கொண்டே சொன்னது
0: उस दिन के बाद कछुआ सोन मछली को समंदर से दूर हटाने की युक्ति सोचता रहा
1: அந்த நாளுக்கு பிறகு ஆமை தங்க மீனை சமுத்திரத்திலிருந்து தூரமாக ஒதுக்குவதற்கான யுக்தியை சிந்திக்க தொடங்கியது
0: उसे जल्दी ही इसका रास्ता भी मिल गया
1: அதற்கு சீக்கிரமே இதற்கு ஒரு வழியும் கிடைத்து விட்டது
0: समंदर के किनारे सैलानी अक्सर आते रहते थे
1: समुद्रத்தின் கரைக்கு சுற்றுலா வருபவர்கள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தனர்
0: वे अपने साथ लाए खाने की चीजें बच जाने पर समंदर में फेंक जाते थे
1: அவர்கள் தங்களுடன் கொண்டு வந்த மீதமிருந்த சாப்பிடும் பொருட்களை சமுத்திரத்தில் தூக்கி எறிந்தனர்
0: कछुआ उन्हीं को खाने के लालच में अक्सर किनारे तक जाता रहता था
1: ஆமை அவைகளை சாப்பிடும் ஆசையில் அடிக்கடி கரை வரை போய் கொண்டிருந்தது
0: उस दिन उसकी निगाह एक टोकरी पर पड़ी जिसे नारियल के सूखे पत्तों से बुनकर चटक रंगों से रंगा गया था
1: அன்று அதன் பார்வை ஒரு கூடையில் பட்டது அந்த கூடை தேங்காயின் காய்ந்த இலைகளால் தைக்கப்பட்டு கண்ணை கவரும் வகையில் வண்ணமயமாக்கப்பட்டிருந்தது
0: देखने में वह बड़ी आकर्षक लग रही थी
1: பார்ப்பதற்கு அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது
0: टोकरी को देख एक शैतानी कछुए के दिमाग में बात कौंध गई
1: கூடையை பார்த்த பின் ஒரு சைத்தானையொத்த ஆமையின் மூளையில் ஒரு விஷயம் தோன்றியது
0: वह टोकरी को पानी में ढकेलने लगा
1: அது கூடையை தண்ணீரில் தள்ளிவிட தொடங்கியது
0: सोन मछली उस समय अकेली थी लहरों से खेल रही थी
1: தங்க மீன் அப்போது தனியாக அலைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது
0: कछुए को आता देख उसका मन प्रसन्नता से भर गया
1: ஆமை வருவதை பார்த்து அதன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது
0: रंगीन टोकरी को देख उसने मुस्कुराते हुए कहा, नमस्ते दादा, यह टोकरी क्या आपने अपनी दुल्हन के गहने रखने को बनवाई है?
1: வண்ணமயமான கூடையை பார்த்ததும் அது சிரித்து கொண்டே கேட்டது, வணக்கம் சகோதரரே, இந்த கூடை தாங்கள் தங்களது மணமகளின் ஆபரணங்களை வைப்பதற்காக செய்தீர்களா?
0: சோன் மச்சலி கோ குஷ் தேக் கச்சுவா பி பனாவட்டி ஹசி ஹசா போலா.
1: தங்க மீனின் சந்தோஷத்தை பார்த்து ஆமையும் வஞ்சக

0: रुपए सिर से चढ़ना दे।
1: मेरी भोली और प्यारी बहन, ये तो नाव है जो मैंने सिर्फ तुम्हारे लिए बनवाई है।
0: எனது ஒன்றுமறியாத அன்பான சகோதரியே, இது ஒரு படகு, உனக்காக மட்டும் உனக்காக செய்தேன்.
1: சச், தாதா தும் கித்னே அச்சே ஹோ. खुशी की तेज लहर सोन मछली के अंग अंग में दौड़ गई।
0: சகோதரரே, அவன் நீ எவ்வளவு நல்லவன். சந்தோஷத்தில் வேகமான அலைகள் தங்க மீனின் அங்கங்களில் ஓடியது.
1: இசி உமங் சே வஹ கை பார் அப்னி ஜகஹ பர் உச்லி, ஃபிர் பூச்சா, தாதா क्या मैं इसमें बैठकर समंदर की सैर कर सकती हूँ?
0: இதே வேகத்துடன் அது நிறைய முறை தனது இடத்திலேயே குதித்தது. பின்னர் கேட்டது, என்ன இதில் உட்கார் சமுத்திரத்தில் போய் வரலாமா?
1: क्यों नहीं, आओ बैठो, मैं स्वयं तुम्हें सैर कराता हूँ, कछुआ बोला।
0: ஆமை சொன்னது, ஏன் இல்லை, வா உட்கார், நானே உன்னை அழைத்து கொண்டு போகிறேன்.
1: सोन मछली खुशी खुशी टोकरी पर सवार हो गई।
0: தங்க மீன் சந்தோஷமாக கூடையில் உட்கார்ந்தது.
1: कछुआ उसे ढकेलने लगा.
0: ஆமை அதை தள்ள தொடங்கியது.
1: तैरते हुए सोन मछली को बड़ा आनंद आया.
0: நீந்தி கொண்டிருந்த தங்க மீனிற்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது.
1: மகர் குச் தேர் பாத் ஹி உஸ்கா மன் பர் கயா.
0: ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அதன் மனதை நிரம்பியது.
1: முஜே கஹா லே ஜா ரஹே ஹோ தாதா, சோன் மச்லி நே பூச்சா.
0: என்னை எங்கே அழைத்து கொண்டு போகிறீர்கள்? தங்க மீன் கேட்டது.
1: கச்சுவா சுப்பி சாதே ரஹா,
0: ஆமை பேசாமல் இருந்தது.
1: உசி சமய சமந்தர் மே தேஸ் லஹரே உட்னே லகி,
0: அதே நேரத்தில் சமுத்திரத்தில் வேகமான அலைகள் எழும்ப ஆரம்பித்தன.
1: यह समुद्री तूफान के आने का संकेत था.
0: இதே கடல் புயல் வருவதின் அறிகுறி.
1: தபி एक ऊंची लहर टोकरी से टकराई.
0: அப்போது ஒரு உயர்ந்த அலை அந்த கூடையில் மோதியது.
1: கச்சுவே ने टोकरी उसी लहर के हवाले कर दी.
0: ஆமை அந்த பெரிய அலையில் அந்த கூடையை தள்ளியது.
1: खुद पानी में डुबकी लगाकर वह अपने रास्ते पर लौट पड़ा.
0: தானும் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே தனது வழியில் சென்று விட்டது.
1: लहरों के थपेड़े खाती हुई टोकरी अनजान दिशा की ओर बहती चली गई.
0: அலைகளால் அடிக்கப்பட்டு கூடை தெரியாத ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டு சென்றது.
1: इस घटना को तीन दिन बीत गए.
0: இந்த சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் கடந்து விட்டன.
1: கச்சுவா बहुत दुखी था.
0: ஆமை மிகவும் துக்கத்தில் இருந்தது.
1: समंदर के सभी प्राणी बेहद दुखी थे, हालांकि उनके दुख के कारण अलग अलग थे.
0: समुद्र के अनेक प्राणीகளும் எல்லையில்லா துக்கத்தில் இருந்தன. அவைகளின் துக்கத்தின் காரணங்கள் தனித்தனியாக இருந்தன.
1: कछुआ इसलिए दुखी था कि जब वह लौटा तो वह हरी सीप को उसके ठिकाने से गायब पाया.
0: ஆமை இதனால் துக்கமடைந்தது என்னவென்றால், அது எப்போது திரும்பியதோ பச்சை சிப்பி அதன் இருப்பிடத்திலிருந்து காணாமல் போய்விட்டிருந்தது.
1: समंदर के बाकी प्राणी सोन मछली के गायब हो जाने की घटना पर दुखी थे.
0: சமுத்திரத்தின் மற்ற பிராணிகள் தங்க மீன் காணாமல் போன சம்பவத்தை குறித்து துக்கத்தில் இருந்தனர்.
1: उन्होंने समंदर का काफी बड़ा हिस्सा छान मारा था.
0: அவைகள் சமுத்திரத்தில் போதுமான அளவு நன்றாக தேடிவிட்டிருந்தன.
1: जहाँ जहाँ संभावना थी उन सभी स्थानों पर सोन मछली की खोज की गई.
0: எங்கெல்லாம் சாத்தியமோ அந்த எல்லா இடங்களிலும் தங்க மீனை தேடியாகிவிட்டது.
1: तीन दिनों की लगातार तलाश के बाद वे निराश हो चुके थे.
0: மூன்று நாட்கள் தொடர்ந்து தேடிய பின்னர் அவர்கள் நிராசையாகிவிட்டனர்.
1: प्राय सभी प्राणी यह सोचकर दुखी थे कि तीन दिनों पहले आए समुद्री तूफान ने सोन मछली की जिंदगी को ली लिया था.
0: மேலும் எல்லா பிராணிகளும் மூன்று நாட்கள் முன்னர் வந்த கடல் புயல் தங்க மீனின் வாழ்க்கையை பருத்தி விட்டதை குறித்து வருத்தத்தில் இருந்தனர்.
1: सभी शोकाकुल थे.
0: எல்லோரும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தனர்.
1: चौथे दिन सोन मछली के प्रति अपनी भावनाओं को प्रकट करने के लिए सभी प्राणी एक स्थान पर एकत्र हुए.
0: நான்காம் நாள் தங்க மீனிற்காக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதின் பொருட்டு ஒரு இடத்தில் எல்லாம் சேர்ந்தனர்.
1: शोक सभा में अपनी ओर से झिंगा ने कहा, सोन मछली इस समंदर की शोभा थी.
0: சோக கோட்டத்தில் தன் பக்கத்திலிருந்து இறால் சொன்னது, தங்க மீன் இந்த சமுத்திரத்தின் அழகு.
1: उसके चले जाने के बाद यहाँ कुछ भी अच्छा नहीं लगता.
0: அது சென்ற பின் இங்கு எதுவுமே நன்றாக இல்லை.
1: झिंगा के बाद बूढ़े मगरमच्छ से बोलने को कहा गया.
0: இறாலிற்கு பிறகு வயதான முதலையை பேச சொன்னார்கள்.
1: आँखों पर टिके चश्मे को ठीक करते हुए उसने कहा,
0: கண்களில் இருந்த கண்ணாடியை சரி செய்து கொண்டு அது சொன்னது,
1: ஈஸ்வர் के दरबार में भले प्राणियों की कमी नहीं है.
0: கடவுளின் தர்பாரில் நல்ல பிராணிகளுக்கு எந்த குறையும் இல்லை.
1: மகர் சோன் மச்லி தோ உன் சபி சே பலி தி.
0: ஆனால் தங்க மீன் இவை எல்லாவற்றையும் விட சிறந்ததாக இருந்தது.
1: தபி தோ ஈஸ்வர் நே உசே அப்னே பாஸ் புலா லியா.
0: அப்போதுதான் கடவுள் அதனை தன்னிடம் அழைத்துக் கொண்டு விட்டார்.
1: பூடே மகர்மச் கி பாத் பர் வஹா உபஸ்தித் சபி பிராணியோ கி ஆன்கே பர் ஹை.
0: வயதான முதலியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அங்கு இருந்த எல்லா பிராணிகளின் கண்களும் நிரம்பின.
1: மகர்மச் நே ஆகே கஹா, ஹமே சோன் மச்லி சே சஹானுபூதி ஹை.
0: முதலை மேலும் சொன்னது, நாம் எல்லோருக்கும் தங்க மீனின் மேல் இரக்கம் உண்டு.
1: மகர் उसके साथ साथ हमें हरी सीप की अंतिम शांति के लिए भी प्रार्थना करनी चाहिए.
0: அதனால் சேர்ந்து நாம் பச்சை சிப்பியின் ஆத்ம சாந்திக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
1: भले ही वह घमंडी और नकचड़ी थी मगर हमारे परिवार की सदस्य भी थी.
0: அது கர்வமுள்ளதாகவும் திமிர் பிடித்ததாகவும் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகவும் விரோதமும் இருந்தது.
1: ஜானே வாலே சே கேசா வேர்,
0: போனவர்களுடன் எதற்கு விரோதம்?
1: யஹி சோச்கர் சபி பிராணி ஹரி சீப் கே அந்திம் சாந்தி கே லியே பிரார்த்தனா கர்னே கோ தயார் ஹோ கயே.
0: இவ்வாறு யோஜனை செய்து கொண்டு எல்லா பிராணிகளும் பச்சை சிப்பியின் ஆத்ம

0: शांति के प्रार्थने செய்ய தயாராகி விட்டனர்
1: मगर एक शार्क मछली को यह बात अच्छी नहीं लगी
0: ஆனால் ஒரு ஷார்க் மீனிற்கு இந்த விஷயம் நன்றாக படவில்லை
1: उसने खड़े होकर कहा हमें शोक प्रस्ताव से आगे भी कुछ सोचना चाहिए
0: அது எழுந்து நின்று சொன்னது நாம் இந்த சோக முன்மொழிவுக்கு முன்னர் சிறிது சிந்திக்க வேண்டும்
1: क्या मतलब வேல் ने पूछा जो समय सभापति की जिम्मेदारी संभालले हुए थी
0: அப்போது சபையின் அதிபதியாக பொறுப்பு எடுத்துக்கொண்டிருந்த திமிங்கலம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டது சரி விஸ்வாஸ் சோனி இந்த படத்தை இங்கே நிறுத்திக் கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்
1: தன்யவாத் ஜி
2: ஹிந்தி பாடம் கேட்டோம் கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள் மாணவர் விஸ்வாஸ் சோனி

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கலையநல்லூர், ராசிபுரம், சந்தியூர், கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்சுழி, பிளவக்கல் பெரியாறு அணை, நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மேமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்டம், ஆர் எஸ் மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வேடசந்தூர், சூரலக்கோடு, வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சித்தாறு, ஆண்டிப்பட்டி, குந்தாபாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, கடலூர், அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், ஏற்காடு, முதுகளத்தூர், பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, களிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தனணை, உத்திரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகியும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின்

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:10. நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வஞ்சா என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 3:15:42. பன்வழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிஸ்டர் இந்தியா என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுமை நேரம் 3:22. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதானந்தடே சமயம் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:27. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கபி குஷி கபி கும் என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:30 45 நொடி. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் செதலபதி ஆர். பாலசுப்ரமணியன் அவர்களின் பாட்டு கேட்க உள்ளீர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆர்முகா என தொடங்கும் சுத்தாசவெரி ராகத்தில் ஆதிதாளத்தில் பாடல் கேட்கலாம்.

சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தில் ஆண்டவன் என தொடங்கும் கரகப்ரியா ராகத்தில் ரூபக்கு தகல் தாளத்தில் பாடல் கேட்கலாம்.

4:31. சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொல்லா புளியும் என தொடங்கும் பரஸ் ராகத்தில் ஆதி தாளத்தில் பாடல் கேட்கலாம்.

0: என் பிடித்தாய், என் பிடித்தாய், என் பிடித்தாய்.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக சிவகங்கா என தொடங்கும் புன்னக வரலி ராகத்தில் ஆதி தாளத்தில் பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: மகாலட்சுமி இன்டர்நேஷனல்ஸ் வழங்கும் நிலவே முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கார்த்திக், ராம்கி, சரத்பாபு, வடிவேலு, மணிமன்னன், டெல்லி கணேஷ், தேவயானி, ஸ்ரீவித்யா மற்றும் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மு களஞ்சியம்.
1: டாடி கொஞ்சம் குனிங்க.
2: என்னடா இது, கோட்ல போய் கொடியெல்லாம் குத்திட்டு தேசப்பற்று மனசுல இருந்தா போதும்.
1: ஸ்கூலுக்கு வர முடியாது.
3: ஏ
1: வாங்கிக்கிறியா? எங்க அப்பா பெட்டுக்கடியில கட்டுறதே பணம் வச்சிருக்காரு, 10 ரூபா தானே, பரவாயில்ல.
2: நான் இவ்வளவு ரூபா டொனேஷன் கொடுத்தது காரணமே பேப்பர்ல என் பேர் கொட்ட இடத்துல வரணும்னு இருக்காதான். நீ மிஸ் பண்ணிடாத, புரிஞ்சுதா?
1: ஓகே.
2: தாவரத்துக்கு எங்க காரணம் கிடைச்சதா?
4: வணக்கம் சார்.
2: இப்ப என்ன
4: இல்ல சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், இது ஸ்டாக் தான் கேஸ் சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
2: இங்க பாரு, எதுவும் ப்ராப்ளம் வரும், நீதான் பாத்துக்கணும்.
4: சரிங்க சார்.
3: பிரகாஷ் என்னச்சுப்பா?
1: டாடி மூர்த்தி அம்மா மேல கார் விட்டு கொண்டாருல, அதனால அவங்க அம்மா செத்துட்டாங்கம்மா.
3: அது அப்பா மேல தப்பு இல்லம்மா, அவங்க அம்மா தான் நம்ம வண்டி மேல வந்து விழுந்துட்டாங்க. நீ என்ன பண்ற? அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறியா
1: என்ன?
5: அம்மா வேணுமா?
1: சரி வா, என் வீட்டுக்கு போலாம். வாடா வா. டேய் இதான நம்ம வீடு, எப்படி இருக்கு, புடிச்சிருக்கா?
5: நான் வரலடா, எனக்கு பயமா இருக்குடா.
1: நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன், வாடா.
2: மாட்டேன்.
6: குழந்தைக்கு அப்செட் ஆகிற மாதிரி பெரியவங்க நடந்து கூடாது. அவ்வளவு வயிற்று வந்து குதிச்சோம், இவனுக்கு ஒண்ணும் ஆகலைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லக்கி பாய், பி கேர்ஃபுல் இன் தி ஃபியூச்சர்.
2: ஓகே.
3: இவன் தான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறானே, வேணும்னா அந்த பையன் ஒரு வேலைக்காரனா வீட்டோட இருந்துட்டு போட்டோம். நமக்கு நம்ம பையன் தாங்க முக்கியம்.
7: சனியனே, இனிமே நீ இங்கதான் தூங்கணும். அனாதனாய்க்கு பஞ்சு வந்தியா? ராஸ்கல்.
2: ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சன்ஸ் பர்த்டே பார்ட்டி. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க என்ன பண்றீங்க, என் பையனோட பர்த்டே கிஃப்டா யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுறீங்க? உன்னை யாரும் வாசிக்க சொன்னது?
1: என் பர்த்டே யாரும்

0: ஃப்ரெண்ட் மூர்த்தி மட்டும் எனக்கு பண்ணா போதும்.
1: பிரகாஷ்
2: எங்க இன்னைக்கு அவன் பர்த்டே எதுமா பிரச்சனை இருக்கு? அவன் இஷ்டத்துக்கு விட்டுருங்க.
0: இல்லடா பாரா, யாருன்னா சொன்னா நான் பாத்துக்கிறேன்.
3: என்னடா டேடி
1: என்ன பண்ணுறடா? நீ அமெரிக்கா போறல, அதுக்காக நம்ம ஃபேமிலி குரூப் போட்டோ எடுத்துக்கிறோம். மூர்த்தி
3: டேடி
1: ஜஸ்டிஸ் குமார் வீட்டு ஃபோன் பண்ணி நான் வரத்துக்கு ஒரு ஹாஃப் அன் சொல்லு.
3: போட்டோ எடுத்துட்டு போட்டுமே டேடி.
1: சரி நானே போய் தொலைக்கிறேன்.
3: இல்ல இல்ல நானே போறேன்.
1: டேடியா
3: மூர்த்தி வந்துருட்டும் டேடி.
1: இது நம்ம ஃபேமிலி போட்டோடா, ஒன்லி ஃபேமிலி மெம்பர். மூர்த்தி இல்லாம எடுக்க முடியாதா?
3: ஒரு போட்டோ அவனை வச்சு எடுத்த தப்பா?
1: என்ன பேச்சு பேசுறான் பாரு.
3: டேடி பிளீஸ் சார்.
1: ஓகே
3: டேடி மூர்த்தியோட ஒரு சீன்.
1: ஆமா ரொம்ப முக்கியம். நீ வா டைம் ஆகுது.
3: போன பிறார் ஊரா, நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கோ. போட்டோகிராஃபர் எங்க ரெண்டு பேரையும் சும்மா கட் அவுட் வைக்கிற மாதிரி ஜம்முன்னு ஒண்ணு எடுக்கணும். அசத்துக்கு பாப்பா.
4: பிரகாஷ் இப்போ நீ அமெரிக்கா போய் 3 வருஷம் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்?
3: என்ன ஒரு 10 லட்சம் ஆகும்.
4: அந்த 10 லட்சம் வச்சுட்டு இங்கே படிக்க முடியாதா?
3: ஏன்
4: இல்ல, நம்ம நாட்டை விட்டு நம்ம வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாம் விட்டு அவ்வளவு தூரம் போய் படிக்கணுமா?
3: எதை விட்டு போறத பத்தி நான் கவலைப்படல. ஒன்ன விட்டு போறதா இருந்தா தானே நான் கவலைப்படணும். டேடி கிட்ட சொல்லி உனக்கு டிக்கெட் போட சொல்லிட்டேன்.

0: இது நம்ம ஃபேமிலி போட்டோடா, ஒன்லி ஃபேமிலி மெம்பர். மூர்த்தியில எடுக்க முடியாதா?
1: ஒரு போட்டோ அவனை வச்சு எடுத்த தப்பா?
0: என்ன பேச்சு பேசுறான் பாரு.
1: ஸ்டடி ப்ளீஸ் சார்.
0: ஓகே
1: டாடி, மூர்த்தியோட ஒரு சில்லு.
0: ஆமா ரொம்ப முக்கியம். நீ வா, டைம் ஆகுது.
1: போனப்புறம் ஊரா நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கோ. போட்டோகிராஃபர், எங்க ரெண்டு பேரையும் சும்மா கட் அவுட் வைக்கிற மாதிரி ஜம்முன்னு ஒண்ணு எடுக்கணும். அசத்துங்க பாப்பா.
2: இப்ப நீ அமெரிக்கா போய் 3 வருஷம் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்?
1: என்ன, ஒரு 10 லட்சம் ரூபா ஆகும்.
2: அந்த 10 லட்சம் ரூபா வச்சுட்டு இங்கே படிக்க முடியாதா?
1: ஏன்
2: இல்ல, நம்ம நாட்டை விட்டு, நம்ம வீட்டை விட்டு, அப்பா அம்மா எல்லாம் விட்டு அவ்வளவு தூரம் போய் படிக்கணுமா?
1: எதை விட்டு போறத பத்தி நான் கவலைப்படல. ஒன்ன விட்டு போறதா இருந்தா தானே நான் கவலை பண்ணும். டேடி கிட்ட சொல்லி உனக்கு டிக்கெட் போட சொல்லிட்டேன்.
0: நம்ம பையன் பிரகாஷ் கூட அந்த வேலைக்கார பையன் ஃபாரின் போகக்கூடாதுதான் பிளைட்ல டிக்கெட் இல்லைன்னு போய் சொன்னேன். இப்ப நம்ம பையன் திரும்பி வரதுக்குள்ள அந்த பிச்சைக்காரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். நம்ம ஆடிட்டர் சார் 10 லட்சம் பணம் கொடுப்பார். அந்த கேஷை மூர்த்தி கையில கொடுத்து பேங்க்ல படிச்சிடும். பணத்தை எடுத்துட்டான்ற பழிய மட்டும் அவன் மேல போடும். மற்றது நான் பார்த்துக்கிறேன்.
2: டாடி, நான் தன்னாலா உங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மா தெய்வம் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்குமே என்ன உங்க பிள்ளையா நினைச்சதே இல்ல. ஒரு வேலைக்காரனா தான் நினைச்சீங்க. அது பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் முதலாளியோட இஷ்டம். சீப் போட வெளியே நாயே அப்படின்னா நான் போயிடுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். இத்தனை வருஷமா என்னை வச்சு காப்பாத்துனீங்களே, அதுக்கு நான் எனக்குமே நன்றியோடு இருப்பேன். என்னால என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. நானா போயிடுறேங்க.
3: ஒரு வேலை வாங்கி தரேன். கடைகண்ணிக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டு போய் கொண்டு வந்து விடணும். அவ்வளவுதான்.
1: தாத்தா நல்லா இருக்கா?
4: என் பையன் கோவிந்த் மாதிரியே இருக்கிறியாப்பா.
1: உங்க பையன் கோவிந்த் இப்படி தான் இருப்பாரா?
4: ஆமாப்பா.
1: அப்ப என்ன கோவிந்த் கூப்பிடுங்க.
4: அப்படியா?
5: கோவிந்த்,
1: கோவிந்த், கோவிந்த்.
6: ஓ தலைவரே, சாமி நகைய உன் வீட்டுல வைக்க புடி வச்சிருக்க.
1: யாராவன்
6: இந்த அபார்ட்மெண்டோட சிட்டிசன். சாமி நகைய தினம் சாமிக்கு போட்டு சாமி கும்பிடணும்னு ஜனங்க விரும்புறாங்க.
1: ஏ அப்பதான் நீ அமுக்கல. நான் நகையை போடுறேன், திருட்டு போச்சு நீ பொறுப்பு பாத்துக்கறியா?
6: ஐயோ நான் மாட்டேன்.
1: பாட்டீங்கள போய
6: அநியாயம் எங்கெங்க நடக்குதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்.
1: யாராதே ஐயா ஜென்டில்மேன்.
6: நீங்க?
1: ஆமா.
6: என்னடே 3 மாசம் வாடகை தெரியல, அழுது 1000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்களே, அதை திருப்பி கொடுக்க யோகத்தில நீங்களே வாய் வசடா.
1: இந்தியா உடனே கடை வாங்கிருக்கு. யாரா வாங்கிட்டு என்ன கவர்மெண்ட் பத்தி பேசிட்டு ஏறா காசை?
5: என்ன
1: உங்க அப்பா உங்க சொந்த தாய் மாமன் தானே?

0: கண்ணு தெரியல. ஏமா உனக்கு
1: உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா?
2: சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா போட்டு கண்ணு குருடாயிடுச்சா. இத நீங்க தான் வாசிச்சீங்களா?
0: ஆமா, சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது.
2: நீங்க வாசிச்சதுனால தான் நான் வண்டியில மாட்டிக்கிட்டேன்.
0: ஏ
2: இத கேட்ட உடனே சின்ன வயசுல எங்க அம்மா தாளாட்டுற மாதிரி சுகமா இருந்துச்சு. யாரோ என் கைய புடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி தோணுச்சு. அதான் என்ன மறந்து ரோட்டை கிராஸ் பண்ணனா இப்படி ஆயிடுச்சு.
0: சரி நீங்க எங்க போகணும் சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன்.
2: அதெல்லாம் வேணாம், என் கூட கொடுங்க. நான் இந்த பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும். நான் போயிடுவேன்.
0: தனியா வரீங்க, கூட துணைக்கு யாரையாவது கூட்டு வரலாம்ல?
2: யார் இருக்கா என்ன கூட்டிட்டு வரதுக்கு? எங்க அப்பா தான் இருக்காரு. அவர் எங்க குறிச்சிட்டு அலையிறாரோ?
0: வணக்கம் மாமா. காலையில இப்படி ஸ்டெடியா இருக்கீங்க, பாத்து பாத்து பாத்து மாமா. யாரா நின்னீங்கன்னா கோட்டை தரேன். புல்லு வேணா நான் சொல்ற செய்யணும். ஏய் புல்லு வேணா இந்த அப்படி நான் சொல்ல அப்படி செய்யணும். அதோ அங்க ஒருத்த நிக்கா பாத்தியா, அவனுக்கு ஓங்கி வர விட்டுட்டு வரணும். சரியா? அப்புறம்
2: அப்புறம் என்ன? குடிக்கிறதுக்காக
0: யாருக்கிட்டையாவது

0: அது எப்படி கரெக்டா இந்த இடத்துக்கு வர நீ?
1: நான் தினம் இங்க வரேன்ல.
2: என்னமா கஸ்தூரி இவ்வளவு விளையாட்டா வர்ற?
0: கஸ்தூரி உன் பேரு சூப்பரா இருக்க.
1: உன் பேர் என்ன?
0: எல்லாரும் என்ன கோவிந்தன் கூப்பிடுவாங்க.
1: கோவிந்தன் கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்கன்னா
0: கோவிந்தன் கூப்பிடுவாங்க. நானும் சரி நான் போய் சாமி கும்பிட்டு
1: வரேன். நில்ல நில்ல.
0: என்ன
1: சாமி கும்பிட்டு தானே போறேன்? அப்ப பூ எடுத்துட்டு போ.
0: பூவா? சரி பிரமாதமான அர்ச்சனை. ஆனா பூசாரி தான் சரியில்லை. விபூதி வச்சு விட்டா?
1: ஆமா. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட?
0: உனக்காக தான்.
1: எனக்காகவா?
0: உனக்கு சீக்கிரம் கண்ணு தெரியணும்னு வேண்டிக்கிட்டேன். சரி அப்ப நான் கிளம்பட்டா? நீங்க ஏறி சாயந்தரம் வந்து உன்னை நான்
1: கூப்பிட்டு போறேன்.
0: எதுக்கு? ஆமா உன்ன பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். திரும்ப லாரில எங்கேயாவது
1: மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ வேணாம் வேணாம், இப்ப போல நானே போய்க்கிறேன்.
0: நிஜமாவா? சரி அப்ப நான் வரேன்.
3: என்ன
0: மனுஷன் ஏதாவது திருட்டு கும்பல் பாத்துச்சுன்னா?

0: எப்படி வீட்டுக்கு வந்த? அதுக்கெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சு படுத்துருக்க, ஏதாவது வாங்கிட்டியா சார்? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்து ராத்திரி நீங்க தானே உங்க பொண்ணு ஒரு நல்ல ரவுண்டா குண்டு பூசி மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு அவளை கட்டிக்க மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களே சார், நிறைய பணம் வேற தரேன்னு சொன்னீங்களே சார்.
1: நான் ஒண்ணு கட்டி வைக்கிற சொன்னேன், பெரிய கிளீன் டீ ஷூட்டு ஒப்பிய பாரு.
0: என்ன சார் இப்படி பேசுறீங்க?
2: ராத்திரியே உன வெளிய அனுப்பலாம் நினைச்ச, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க பாரியா?
0: ஐயோ
2: பாரு போ வெளிய
0: போயா சொல்லுதுல, என்ன குடும்பம் இது?
3: பாருங்க
0: என்ன, நீ தானே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு திட்டின? ஓஹோ நீங்க தான் அந்த லாரி அவ்வளவு வேகமா ஓட்டு போனதா? ஏ சார் கொஞ்சம் மெதுவா போக கூடாது, பாம அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது இல்ல, இடிச்சிருந்தா
1: அதுக்கு புத்திரியா?
0: நீங்க தானே வேகமா போனீங்க, இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில்? இது பாருங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், கோவம் வந்தா என்ன பண்ணுவேன், அடிச்சிடுவேன். அடா போ,
3: என்ன அடிச்சியா? நான் யாரு தெரியுமாடா? டேய் வாடா,
0: அந்த ஆளு தான் வேகமா போனா நான் என்ன, நான் கேட்டா உனக்கு கோவம் வருமா? என்ன பேசிட்டு போறீங்க? போடு போடு
2: கோவிந்த்,
0: இது பாருங்க ரொம்ப பேச அப்புறம் போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன். ஆமா
2: கோவிந்த் சொல்றேன்,
0: போதும் சண்டை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு உன்னை இடிக்க வந்தால லோரிக்கறேன், அவன் சண்டைக்கு வரா?
4: சண்டைக்கு எல்லாம் போகாத கோவிந்த்.
0: கண்ணு தெரியாதுன்னு பொய் சொன்னியா?
4: ஏ
0: நான் அங்க இருந்தா உனக்கு இப்படி தெரிஞ்சது? ஏன் சிரிக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லு.
4: கோவிந்த் இனிமே நீ இங்க இல்ல, 10,000 பேருக்கு நடுவுல நின்னு பேசினாலும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்.
0: எப்படி?
4: உன் குரல வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்ணு தெரியாததுனால ஆண்டவன் அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கான் கோவிந்த், அத வச்சுதான் என்னால எல்லாமே செய்ய முடியுது.
0: ஓஹோ
4: இப்ப நான் உன்னை ஒரு தடவை தொட்டா போதும், அப்புறம் நீ என்ன எப்ப தொட்டாலும் நீ தானே கரெக்டா சொல்லிடுவேன்.
0: பெரியாளே
4: ஐயோ மழை வர போகுது, சீக்கிரம் போகணும்.
0: அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, எங்கிட்ட தான் கொடை இருக்க.
5: சிங்காரி தேவைக்கு நல்ல இவ்வளவு ஏது?
0: ஆஹா என்ன அருமையான பாட்டு, ஒன்ஸ் மோர்.
4: அப்பா கோவிந்த் நான் சொல்லல அவர்தான்.
5: நான் உன்னை கூப்பிடணும்னு வந்த, மழை வந்துருச்சு கொடை கிடைக்கல, நீங்க எப்படி வந்த?
4: கோவிந்த் கிட்ட கொடை இருந்துச்சு, நான் அதுலயே வந்துட்டேன். கோவிந்த் நீ நினைஞ்சிருப்ப, தோட்டிக்க துண்டு தர இரு.
0: கஸ்தூரி அங்க ஒரே இருட்டா இருக்கு, இது பார் விளக்கு எடுத்து போ.
4: கோவிந்த் கண் இருக்கிறவங்களுக்கு தான் இருட்டு வெளிச்சம் எல்லாம், எங்க வீட்டுல விளக்கு இருக்கிறது எங்க அப்பாவுக்காக தான்.
5: கோவிந்த் நீ ரொம்ப நல்ல பையன்,
0: போய் போய்.
5: என்ன போய்?
0: ஆமா இப்பதானே நீங்க என்ன பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி குப்புற அடிச்சு தான படுத்திருந்தீங்க, அப்புறம் என்ன பாக்கல இப்படி நல்லவன் சொன்னீங்க?
4: கோவிந்த் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனானு கண்ணால பார்த்தாதான் சொல்ல முடியுமா? அப்படின்னா நான் உன்னை பார்க்கவே முடியாதுல்ல. அப்போ நீ நல்லவனா கெட்டவனானு என்னால தெரிஞ்சுக்கவே முடியாதா?
6: தென்றலை கண்டுகொள்ளமானே கண்களின் தேவை என்ன?

0: கோவிந்த், அதுக்குள்ளேயே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்ட? யாரு? கோவிந்த் இல்லையா?
1: உள்ள போய் உட்கார கூடாது.
2: வியாபாரமே ஆயிருக்காது, நீ எதுவுமே சாப்பிட்டு மாட்டேன், எனக்கு தெரியும். அதான் நான் வாங்கிட்டு வந்தேன்.
0: அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்.
2: சரி, இங்க எதுக்கு வச்சிருக்கேன் எனக்கா? நல்லா இருக்கா?
3: அட என்னப்பா, எல்லா சாப்பாட்டையும் கஸ்தூரிக்கே கொடுத்துட்ட, நீ எங்க போய் சாப்பிட போற? நான் காசு தர்றேன், நீ போய் சாப்பிடுவாப்பா.
2: ஒன்னு இல்ல கஸ்தூரி, நான் ஏற்கனவே சாப்பிட்டேனா? அதான் என்னது புது வேஷம்?
4: அது வேற ஒண்ணு இல்ல, நான் குடிக்கிறத விட்டேன், உழைக்கிறது முடிவு பண்ணிட்டேன். ஃபுல் பவர் கட்டு.
2: ஃபுல் பவர் கட்ட
4: கையிலயே வச்சிருக்க, இங்க வை.
2: நல்ல விஷயம் சொன்னீங்க. ரிக்ஷா சூப்பரா இருக்கு.
4: சூப்பரா இருக்குல்ல? நான் ரிக்ஷா ஓடுறது என் பொண்ணுக்கு தெரியாது. என் முதல் சம்பாத்தியத்துல அவளுக்கு ஒரு குடை வாங்கியிருக்கேன், பாத்தியா?
2: குடை சூப்பர்.
4: இந்த மாசம் கூட உழைச்சு சம்பாதிச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.
2: கல்யாணமா?
4: ஆமா.
2: பாப்ல
4: பாத்தாச்சு?
2: யாரு?
4: நான் பாத்தாச்சு.
2: கஸ்தூரி பிடிச்சிருக்கா?
4: தேவையில்லை. நான் ஒருத்தனை காட்டி இவன் தான் உன் மாப்பிள்ளன்னா என் பேச்சை தட்டவே மாட்டான்.
2: அவன் வரதட்சணையில நிறைய கேட்பான்,
4: 10 பைசா கேட்க மாட்டான்.
2: கஸ்தூரி பாவம், அத கண்ணா பாத்துக்க வேண்டாமா?
4: நான் பாத்துருக்கிற பையன் உயிராவே இருப்பான்.
2: யார அவன்?
4: நேத்து சரியான சமயத்துல வந்து என் பொண்ணு மானத்தை காப்பாத்திருக்கான், அவன் தான் மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
4: என்ன?
2: அது நான் தானே.
4: பின்ன யாருக்கு நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்,
2: கட்டிக்கிறியா? என்ன இல்ல, அவளை கட்டிக்கிறியான்னு கேட்டேன்.
5: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்.

0: குருடிங்கிறது என்னோட போட்டு ஆயா, அது ஏன் மத்தவங்களை பாதிக்கணும்? என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது கோவிந்த் கட்டுற தாலியா தான் இருக்கும். ஆனா நான் குருடியா இருக்கும்போது அது நடக்காதாயா? அப்படி ஒண்ணு நடந்தா அது அந்த நல்ல மனுஷனுக்கு நான் செய்யற துரோகம்.
1: ஆயா, எனக்கும் கஸ்தூரிக்கும் கல்யாணம் நடக்கும். சாமிக்கிட்ட வேண்டிக்க.
0: நீ கண்ணு தெரிய வைக்கணும்னு நினைக்கிற கோவிந்த்.
1: ஒண்ணு இல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறேன்ல, அதே மாதிரி நீயும் பார்த்து சந்தோஷப்படணும்னு நான்
0: நினைக்கிறேன். அதான் கோவிந்த்,
1: உனக்கு கண்ணு வந்த உடனே நீயே பாரு, உனக்கே தெரியும். சார் சார் சார் சார், போட்டோ காப்பி 10 ரூபாய்க்கு 2 காப்பி சார். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு அடுத்த நாள் காலையில உங்க கையில கிடைக்கும். எங்களுக்கு வேண்டாம்.
0: டாக்டர் கிட்ட போய் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா?
1: ஆசையா இருக்கா?
2: போறீங்களா?
1: ஐயோ, அது மட்டும் முடியாதுங்க. சரி, இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். எனக்கு கை மாத்த ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா 2 மாசத்துல வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன்.
2: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க மாமா, நீங்க பணம் ஊற உங்களுக்கு தரேன். இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க.
1: கிளம்புங்க
2: போங்க மாப்பிள்ளை.
1: 2 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் சார். சாவி உங்க பாக்கெட்ல வச்சிருவேன்.

0: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: அலப்பா சாமிநாக கண்ணு கட்டு போ, தண்ணியை போட்டா ஊர்ல போற ஊரா உனக்கு மாப்பிள. அப்ப நான் யாரு நாளைக்கு தெரிய முடியும்.
0: பாவீங்களா, என் பணம் பூரா போச்சே, நகையில விட்டாருங்க. சாமி நகை ஒண்ணு பயந்துறானோ, சரி விடு, நமக்கு என்ன கிடக்குது, இதே சாக்கா வச்சு நகையை பூரா அமைக்கிடுவோம். நம்ம பணத்தை விட பத்து மடங்கு சேருமே. இது
2: ஏது உனக்கு இவ்வளவு பணம்?
0: கடன் வாங்கினேன்.
2: கடன் வாங்கினியா? சரி, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மருந்து செலவுக்கு நான் பணம் எடுத்துக்கிறேன். எனக்கு பணம் வேண்டாம்.
0: ஐயோ நீங்களே வச்சுக்கோங்க.
2: பரவாயில்ல, பணி எடுத்துக்க.
0: ஐயோ நீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க சரியா ஆபரேஷன் பண்ணலனா?
2: இல்ல பணியே எடுத்துக்க.
0: இல்ல டாக்டர் நீங்க. ஐயோ யாரு நீ? இவரு போலீஸ்காரர்.
2: போலீஸ்காரர்ல என் வீட்டுக்காரர். இந்தா முதல்ல பணத்தை புடி.
3: கோவிந்த், எனக்கு ஆபரேஷன் பண்ணி கண்ணு வந்ததும் நான் முதல்ல ஒன்னதான் பாக்கணும். நீதான் என் கண்ணு முன்னாடி நிக்கணும்.
0: அது சரி, நாம கோவிந்தன் எப்படி கண்டுபிடிப்பேன்?
3: என் கண்ணு வேணா உன்னை கண்டுபிடிக்காம போலாம் கோவிந்த், ஆனா என் மனசு உன்னை கண்டுபிடிச்சிரும்.
0: எப்படி?
3: பேசினா போதும்.
0: பேசலனா
3: தொட்டா கூட கண்டுபிடிச்சிருவேன். ஆபரேஷன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்.
0: தைரியமா இரு
3: கோவிந்த். ஆபரேஷன் டைமுக்கு கரெக்டா வந்துரு.
0: சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? பரவாயில்லையே, ஏமாத்தமா அமிச்சிட்டானுங்க. கஸ்தூரிக்கு கண்ணு தெரிஞ்ச உடனே முதல்ல இந்த போட்டோ பார்த்தா காட்டணும். இந்த பிரசிடண்ட்டுக்கு புத்தியே இல்லையா? எவனாவது சாமி நகை கொண்டு போய் வீட்டுல வைப்பானா?
4: அட அதை விடியா, சாமி நகைன்னு தெரிஞ்சே அதை திருடிட்டு போயிருக்கானே. சாமி அவனை சும்மா விடுன்னு நினைக்கிறேன்.
5: இன்ஸ்பெக்டர் சார், படம் எல்லாம் போயிருந்தாலும் பரவாயில்ல, சாமி நகையை நம்பி என்கிட்ட கொடுத்தாங்க, அது போயிருச்சே சார்.
1: நகைய காணாம நகை அங்கதான் இருந்துச்சு.
6: உங்களுக்கு யாரும் இல்லையா சந்தேகம் இருக்கா?
5: நான் யாரையும் சந்தேகப்படுவேன் இன்ஸ்பெக்டர்.
0: பிரசிடென்ட் சார், என்னது சாமி நகையெல்லாம் திருட்டு போச்சாமே? பாவம், நேத்துதான் எனக்கு 25,000 கொடுத்தீங்க, அதுக்குள்ள திருட்டு போச்சா? என்ன பண்றது? என்னங்க, எனக்கு 20,000 தான் தேவைப்பட்டது, மீதி 5,000.
6: அட பாவி, உனக்கு 20,000 கொடுக்கறதுக்கு எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு.
0: என்ன சார் மறந்துட்டீங்களா? நேத்து நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க.
6: பணத்தை திருடுறது இல்லாம போய் வரப்பா. சரியா ஜவார், பணத்தை பூரா நீயே வச்சுக்க, நகை எங்க வச்சிருக்க மரியாதையை சொல்.
0: என்ன சொல்றீங்க? நகையை தொடர்ந்து வெளியே
6: சொன்னாங்க.
5: சும்மா இருக்கு சார்,
6: நான் பாத்துக்கிறேன். உன்னதண்டா, உன் பேர் என்ன?
0: மூர்த்தி.
6: உள்ள
0: வச்சு நான்
6: தான்
0: சொல்றேன்.
7: விடமாட்டேன், அதை கண்டுபிடிச்சு உங்க அப்பா உள்ள உள்ள இருக்க அப்பாவிய வெளியே கொண்டு வராம மாட்டேன். சத்தியம்.
0: மூர்த்தி எங்க?
8: என் ஃப்ரெண்ட் இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாதுப்பா. திடீர்னு நைட்டு அவன் ட்ரெஸ்ல எடுத்து வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டான். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு உங்க அம்மாவுக்கு ஆறுதலா இருந்தவனே உன் ஃப்ரெண்டு தான்.
0: சாக்லேட். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அவனே வீட்டை விட்டு போனதாவே இருக்கட்டும். பூர்த்தி இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாது. டிக்கெட் புக் பண்ண சொல், நான் மறுபடியும் அமெரிக்கா வைக்கப்பேன்.
2: பாப்பா, நீ வந்தாதான் கண்கட்ட அவுக்கிறதுக்கு ஒத்துக்குவேன்னு கஸ்தூரி அடம் பிடிக்கிறாப்பா.
0: கஸ்தூரி?

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் நிலவி முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது நிலவி முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: என்னடா தூங்கிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு நீ மட்டும் என்னடா உட்காந்துட்டு போட.
2: இல்லங்க,
1: சாரி சார், தூங்கிட்டு இருக்கேன் சார்.
3: சொந்த பந்தத்தை எல்லாம் பிரிஞ்சு இங்க இருக்காங்க பாரு, அதான் உங்களுக்கு தண்டனை. அடிக்கிறது இல்ல, புரியுதா?
1: ஓகே சார்.
2: என்ன சார், நீங்க டாக்டரோட புடிச்சிருந்தா?

0: டாக்டர் உங்களுக்கு தெரியும்.
1: அது வந்து அவங்க எவ்வளவு பெரிய டாக்டர் இல்ல சார், அவங்களை எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் எனக்கு தெரியும். அவங்க ஆபரேஷன் பண்ணா கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட கண்ணு தெரியுமாமே சார்.
0: உலகத்துல உள்ளவங்க கண்ணெல்லாம் திறந்து வைப்பான், ஆனா அவ கண்ணு மட்டும் நிரந்தரமா கூடா இருக்கும்.
2: என்ன கஸ்தூரி, எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டே இன்னைக்கு உனக்கு கட்ட வைக்க போறேன்.
3: டாக்டர் அம்மா.
2: என்னம்மா?
3: எனக்கு பார்வை வந்ததும் நான் என் கோவிந்ததான் முதல் முதல்ல பாக்கணும்.
2: அந்த ஆளோட அட்ரஸ் இருந்தா சொல்ல, கூட்டிட்டு வர சொல்றேன்.
3: எனக்கு தெரியாது மேடம்.
2: அப்ப நான் எங்கம்மா போய் தேடுறது?
3: உலகத்துல எல்லாருக்கும் கண்ணு கொடுத்தது கடவுள் தான், ஆனா உனக்கு கண்ணு கொடுக்க போறது டாக்டர் மேடம் தான் கோவிந்த் சொல்லிருக்காரு. அதனால நான் உங்க முகத்தை பாத்துடுறேன் டாக்டர்.

0: சரசு என்னங்கம்மா இது கஸ்தூரி, இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்க போகுது. ஏய் என்ன அங்கே நின்னுட்டவா?
1: மேடம், என்னால கோவிந்த பிரிஞ்சு இருக்க முடியாது மேடம். நான் எப்படியாவது என் கோவிந்த கண்டுபிடிக்கணும். நான் இங்க தங்கிட்டா அது கோவிந்துக்கு எப்படி தெரியும்?
0: இத பாரு, கோவிந்த் என்ன நம்பிதான உன ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். அவன் வந்தானா எப்படி என் ஹாஸ்பிட்டலுக்கு தான் உன தேடி வருவான். அப்படியே உன் கூட போயிடு.
2: குட் மார்னிங் சார்.
3: இங்க எதுக்கு வந்து தொந்தரவு பண்ற?
2: உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கும் பயம் எல்லாம் இல்ல. அதான் உங்க உங்ககிட்ட நேர்ல பேசலாம் வந்தேன்.
3: உனக்கு இப்ப என்ன வேணும்?
2: மறக்காதீங்க சார். சார், டாக்டர் அம்மா எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம் சார்.
3: எனக்கு மட்டும் இஷ்டம் இல்லையா அண்ணா? நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம்.
2: பிரிஞ்சிருக்கிறதோட வேதனை எனக்கு நல்லா தெரியும் சார். அதனாலதான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் நிச்சயம் ஒண்ணு சேரணும்.
0: நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு?
3: அப்போ எம்எல்ஏ தப்பு. அதால வாண்டட் கிரிமினல். அவனையே நம்ம வீட்டு கூட்டி வந்த
0: இந்த ஆளு யாரும் துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. இமிடியேட்டா ட்ரீட்மென்ட் கொடுக்கலனா ரெண்டு கணம் போயிடுங்க.
3: வைத்திய கிட்டமா பேசாத. அவனுக்கு என்ன ட்ரீட்மென்ட்? காலையில நாலு தீவிரவாதிகள் தப்பிச்சு போகும்போது நான் தான் அவனை ஷூட் பண்ணேன்.
0: இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு ஆபரேஷன் பண்ணலனா ரெண்டு கணம் போயிடும்.
3: அவன் ஒரு கிரிமினல்.
0: இப்ப அவன் என் பேஷண்ட்.
3: நீ பெரிய கண்டாக்குறங்கிற கர்வத்துல ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவிங்கிற விஷயத்தை மறந்துட்டு பேசுற.
0: அவருக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவன் எப்படி வேணும் சேர்த்துக்கிறது?
3: இன்ட்ராகேட் பண்றது நீ என்ன பர்மிஷன் கொடுக்கறது?
0: ஐயோ, நீங்க வேண்டாம் சார், நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்கிறல, அதனாலதான் என்ன அவமானப்படுத்தும் வெடனே இன்டர் பண்றீங்க.
3: What nonsense are you talking? Don't drag our personal matter to this. This is something to do with law and order. Something to do with security and defense. நான் அவனை கொண்டு போறேன்.
0: இல்ல, நான் விட மாட்டேன்.
3: Stop it! Better get lost.
0: என்ன
3: 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணே, ப்ரமோஷன் இல்லாம பண்ணிட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா டிபார்ட்மெண்ட்ல டிசிப்ளினுக்கு மறுப்பேர். அப்படி இருந்த என்ன கான்ஸ்டபிள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டான்.
2: வாழ்க்கையில எந்த பிரிவுமே நிரந்தரம் இல்லையே சார். இல்ல சார், நீங்க டாக்டர் ஒரு தடவையாவது சந்திக்கணும்.
3: பிரிஞ்சதுக்கு ஒரு காரணம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுக்கோவேன். ஆனா சேர்றதுக்கு இன்னும் காரணம் கிடைக்கல.
4: சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எடுத்தாப்புல பள்ளம் இருக்குது. அதான் வரும்போது யாராவது கூட கூட்டம் இருக்கலாமே. ஜாக்கிரதையா போங்க.
1: கஸ்தூரி
0: வச்சிருக்கான். தெரியும், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். வந்துருவா.
4: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு நீ காலையில குருடி மாதிரி நடிச்ச?
1: நடிக்கல, எனக்கு கண் பார்வை வந்து 2 நாள் தான் ஆச்சு. இந்த இடம் எனக்கு கண்ணு தெரியாம பழக்கப்பட்ட இடம். அதான் கண்ணை மூடிட்டு நடந்து வந்து பார்த்தேன்.
4: ஹலோ, ஒரு நிமிஷம். ஐம் சாரி, நான் உங்க தப்பா நினைச்சிட்டேன். நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா என் காலையில நான் டிராப் பண்ணிடுறேன். வீடு எங்க?
1: இல்ல பரவாயில்லைங்க, இங்க பக்கத்துலதான் டாக்டர் பிரபாவதி வீடு. வரேங்க.
4: டாக்டர் பிரபாவதி வீடா? ஆ ஆண்டி,

0: உனக்கு பொண்ணு தரத்துக்கு எத்தனை கோடீஸ்வரங்க நீ நானு காத்துட்டு இருக்காங்க.
1: அம்மா, நீ சொல்ற கோடீஸ்வரங்க யாரும் எனக்கு தேவையில்லை. நான் நம்ம டாக்டர் ஆண்டி வீட்டுல இருக்க அனாத பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி போறேன்.
2: அதை நான் நடக்க விட மாட்டேன்.
1: அம்மா, என் முடிவை மாத்த யாருக்கும் உரிமை இல்லை.
2: பிரகாஷ்
1: டாடி, எனக்கு பிடிச்சிருக்கு, வாழ போறது நான். நீங்க ஒத்துக்கிட்ட கல்யாணம் இங்க இல்லன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல.
2: பிரகாஷ்,
1: பட் நாட்டம் தேத்தி
0: நமக்கு பிரகாஷோட சந்தோஷம் தாங்க முக்கியம். வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
3: பிரகாஷ் ரொம்ப நல்ல பையன், படிச்ச பையன், அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன், உமேல உயிரியே வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு அவங்க அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்.
4: எனக்கும் கோவிந்துக்கும் இருந்த அன்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், நீங்களே இப்படி கேக்குறீங்களே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல.
0: விருப்பம் இல்லாத பொண்ண கட்டாயப்படுத்துறது தப்பு.
1: நிஜமாவே நம்ம கல்யாணம் நடக்க முடியாதா?
0: முடியாது, முடியாது, முடியாது.
1: நான் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்காதப்ப நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்ல.
5: வேலை செஞ்ச அபார்ட்மெண்ட் பிரசிடன்ட் நகையை திருடிட்டு படி உன் மேல போட்டிருக்காரு. இப்போ அவர் சரண்டர் ஆயிட்டாரு, உன்னை ரிலீஸ் பண்றோம், நீ போலாம். நீ ஜெயில வேலை செஞ்சது உனக்கு சம்பளம்.
6: ஐயா, இது நான் அந்த பிரசிடன்ட் சார் கிட்ட கடனா வாங்கினேன் இல்லையா, அதுக்கு இதை திருப்பி கொடுத்துருங்க.
1: என்னது கல்யாணம் ஆக போகுது?
6: ஏன் க்ளோஸ் இருக்கா? பொண்ணு யாரு?
1: பொண்ணு நேராவே கூட்டு போய் காட்டிடுறேன்.
6: உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப அதிசயம்.
1: என் பணத்துக்காகவோ குணத்துக்காகவோ ஒத்துக்கிட்டான்னு நினைக்கிறியா? என் ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ ஒத்துக்கிட்டான். அது என்னமோ தெரியலடா, அவளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியும். அதான், ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அவளோட வாழணும், இல்ல நான் சாகணும்னு முடிவு பண்ணி கட்டெடுத்து வயிற்றுல குத்திட்டேன்.
6: பிரகாஷ், என்ன
1: எனக்கு ஒண்ணும் ஆகலடா, அவளுக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டா.
6: உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, சொத்து இல்லையா, அப்புறம் ஏன்?
1: உனக்கு தெரியுதுடா.
6: யாருக்கு தெரியாது? இப்பதான் நான் நேர்ல பாக்க போறல, கேக்குறேன்,
1: விடாத கேளு. என்னடா பாக்குற? அதான் நான் கட்டிக்க போற பொண்ணு கஸ்தூரி.
0: எனக்கு
1: கஸ்தூரி பாவம் அனாத பொண்ணு, கண்ணு வேற தெரியாம இருந்துச்சு. ஆண்டி தான் அவளுக்கு ஃப்ரீயா ஆபரேட் பண்ணி பார்வை வர வச்சாங்க.
0: என்னமோ
1: கார்ல வரும்போது அப்படி பேச போறேன், இப்படி கேட்க போறேன்னு சொன்ன, இப்ப என்ன சைலண்டா நிக்கிறேன்?

0: சன்மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு.
1: என்ன சிங்க
0: என்ன என்ன நடக்கணும்? அன்னைக்கு நடனா உன் பையன் அஞ்சு வயசா இருக்கும்போது ஒரு அனாத நாய் கொண்டு வீட்டுல சேர்த்தான். இன்னைக்கு ரோட்ல போற ஒரு ஒரு பிச்சைக்காரி கூட்டு வந்து கட்டிக்கிறேங்கடா. இந்த இந்த கல்யாணத்துக்கு அந்த டாக்டர் அம்மா சப்போர்ட், அவளே தான் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியல. அவன் நம்ம கல்யாணம் பார்க்கறதா? சார் வணக்கம் சார்.
2: ஏய் கோவிந்த், எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்
0: உங்களை பாக்கலாம்டா.
2: வெளி உலகம் எப்படி இருக்கு?
0: உங்களையும் டாக்டர் அம்மாவையும் ஒன்னா சேர்த்து வைக்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளாக்கி இருக்கு சார்.
2: என்னடா சொல்ற
0: சார்? டாக்டர் அம்மா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க.
2: சரி,
0: அந்த பொண்ணு யாரு இல்லாத அநாத பொண்ணு சார். அதுக்கு அம்மாவா டாக்டர் அம்மா வராங்க. அதுக்கு அப்பாவா நீங்க வந்தா தான் சார் இந்த கல்யாணம் நடக்கும்.
2: டாக்டர் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்களா?
0: டாக்டர் அம்மா என்ன சார் கூப்பிடுறது? நீங்க தானே சொன்னீங்க பிரியறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, சேரத்துக்கு ஒரு காரணம் வேணும்னு. இப்ப அதுக்கு காரணம் வந்துருச்சு சார். சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த பொண்ணு பாவம் சார்.
3: என்ன பொறுத்த வரைக்கும் என் கல்யாணத்துல எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்ட் தான் செய்யணும், அப்பதான் எனக்கு திருப்தி. மூர்த்தி, மூர்த்தி, நான் சொல்ல டாக்டர் ஆண்டின்னு, அது இவங்க தான், அது உங்க ஹஸ்பண்ட் ஜெயலலிதா இருக்காரு. என் கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க, நீ தான் வாங்கணும். என்ன ஆண்டி பாத்துட்டு இருக்கீங்க, கொடுங்க.
1: நடக்காது, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன்.
0: அதுக்கு நான் தான் காரணம்னா நானே இருக்க மாட்டேன்.
1: ஏன்?
0: பிரகாஷ் கஸ்தூரிய மனசார நேசிக்கிறா.
1: அப்ப நீ நேசிக்கலையா?
0: கஸ்தூரி இல்லைன்னா பிரகாஷ் செத்துருவான். கஸ்தூரி நேசிச்சது கோவிந்த. அவனை நான் நேத்து எரிச்சு சாம்பலாக்கிட்டேன். இப்ப இங்க இருக்கிறது மூர்த்தி. மூர்த்திக்கும் கஸ்தூரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
1: நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சோ அந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்தி அவளை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் அவளுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அவளுக்கு கண்ணை கொடுத்துட்டு கோவிந்த் காணாம போயிட்டான்னு சொன்னது அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு உனக்கு தெரியுமா? பொண்ணை மறக்க முடியாம ராத்திரி பகல அந்த அப்பாவி பொண்ணு தவிச்ச தவிப்பு உனக்கு புரியுமா?
0: நீங்க புரியாம பேசுறீங்க. உங்களுக்கு புரியவும் புரியாத, சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டு நான் ரோட்ல அனாதையா இருந்தப்ப என்ன அவன் அவன் வீட்டுக்கு கூட்டு போய் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் என் ஃப்ரெண்டு. நான் வேண்டான்னு அவனோட அப்பா அம்மா சொன்னப்ப எனக்காக அவன் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தவன் என் ஃப்ரெண்ட். எனக்கு அவனை விட அவன் சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை டாக்டர். அது மட்டும் இல்ல, கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு தடையா நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன்
1: டாக்டர். முட்டாள் தரமா பேசாத கோவிந்த்.
0: உங்களுக்கு இன்னும் புரியல, புரியணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணுங்க.
2: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோவிந்த் அந்த வீட்டுல பார்த்தப்போ பேச வேண்டாம்னு சைகை பண்ணிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி யார் அவன்?
1: எனக்கு டீடைல் எதுவும் தெரியாது. பிரகாஷோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான்.
2: நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு புரியா இருந்தான். பாவம் நல்ல பையன். எது எப்படியும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம்னா அதுக்கு அந்த ராஸ்கல் தான் காரணம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகல.
1: இந்தா போன் வந்து அட்டன் பண்ணு, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்.
0: நீயே வெளியே நிற்கிறீங்க, உள்ள வரலாமே? ப்ளீஸ் கம் இன். கம்.
2: ஹலோ சார்.
3: டாக்டர், என் பையன் ஏழை பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டான். ஓகேன்ட்டேன். இதுல என்ன இருக்கு? வாட் இஸ் தேர்?
4: சும்மா போய் சொல்றாரு. இவர் மாட்டேன்னு சொன்னா பையன் ஒத்துக்கோ போறான். வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. அப்படிதானே?
5: என் பையன் குணத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அமையுமோ அமையாதுன்னு பயந்துட்டு இருந்தேன். கரெக்டா அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்தாங்க கஸ்தூரிக்கு இந்த புடவை, உங்க கையால கட்டி விடுங்க.
6: வாங்கிக்கமா.
3: உன்னை நம்பி உள்ள போறேன். எவனாவது அப்பனா மவனை பின்னிட்டு அன்னைக்கு போட்டோ எடுத்து முடியல. ஆமா அதே பொண்ணுங்க போறத பாத்தல. இந்த போட்டோ கூட இந்த இடத்துல எங்கேயோ வச்சிருந்தேன். பொண்ணு விட்டுக்காரங்க. பொண்ணு வீட்டுக்கார போட்டோ நான்டா? அப்ப நாங்க மாமா வீட்டுக்காரங்க.
7: ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து நான் தான்
3: போட்டோகிராஃபர். என்ன ப்ராப்ளம்
7: சார்? ஃபேமிலி போட்டோ நான் போட்டோ எடுக்கும் போது இவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணாங்க சார்.
3: நாங்க ஒண்ணு போய் சொல்லிங்க, இந்த போட்டோ வேலை வேணா பாருங்க. நீங்க சார் இந்த போட்டோ பாருங்க சார்.
8: ஹலோ, அவரு உள்ள ட்ரெஸ் மாத்துறாருங்க. ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போன் பண்றீங்களா?
9: என்னமாச்சு? நான் கோவிந்தோட குரல் கேட்டேன்.

நேர்கள் இதுவரை கேட்டது.

0: செலுத்தி. மகாலட்சுமி இன்டர்நேஷனல்ஸ் வழங்கிய நிலவே முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம் இதில் நடித்தவர்கள் கார்த்திக், ராம்கி, சரத்பாபு, வடிவேலு, மணிவண்ணன், டெல்லி கணேஷ், தேவயானி, ஸ்ரீவித்யா மற்றும் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மு களஞ்சியம்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது. முகம் என்னும் இடம்பெறும் திரைசை பாடல்களை கேட்கலாம். முகம் மகிழ்ச்சியின் கண்ணாடி, மனதின் பதிவேடு, மறைக்க முடியாத உண்மை, மனிதனின் அடையாளம். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலின் திரைப்படம் மீனவன் நண்பன். கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரலில் பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் முகம் என்னும் இடம்பெறும் திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புன்னகை பூக்கும் பூந்தோட்டம், துயரம் சாயும் மேகம், உள்ளம் சொல்வதில் முதல் வார்த்தை முகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடலின் திரைப்படம் சர்வசுந்தரம். பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி.

தாயின் பாசம் அதில் தெரியும், தோழமையின் நேசம் வழிந்தோடும், ஆயிரம் வார்த்தைகள் பேசும் அமைதியான மொழி முகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடலின் திரைப்படம் நில் கவனி காதலி. பாடலை பாடியவர்கள் பி.வி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி.

நேரம் மாலை 5:11 14 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். வெளிச்சத்தில் ஒரு முகம், இருளில் மறுமுகம், வாழ்க்கை மேடையில் மனிதன் மாற்றும் பல முகம். பொன்மலை புழுதியில் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

பொன்மலை பொழுதில் முகம் என்னும் இடம்பெறும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபத்தில் சிவக்கும், ஞானத்தில் சுருங்கும், வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் மௌனமாய் விழி பேசும் முகம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மனசுக்கேத்த மகாராசா. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா இணைந்த குரலில் ஒரு பாடலை கேட்கலாம்.

முகமுடிகள் அணிந்த உலகில் தொலைந்து போகிறது நிஜமுகம். தேடிப்பார் உனக்குள், அதுவே உன்னுடைய தனித்துவமான முகம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மணிக்குயில் பாடல் பாடியவர்கள் மனோ உமாரமணன் இணைந்த குரலில்.

பொன்மாலை பொழுதை நிறைவு செய்ய வரும் பாடல் முகம் என்னும் இடம்பெறும் திரைச பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உன்முகம் ஒரு நிழற்படம் அல்ல, உள்ளத்தின் உணர்வுகள் எழுதும் காவியம். புன்னகையில் வசந்தத்தை காட்டும், கண்ணீரில் இலையுதிர் காலத்தை உணர்த்தும். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ஏபிசிடி திரைப்படத்தில் சைந்தவி குரலில் பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை பொன்மலை பொழுதில் முகம் என்னும் இடம்பெறும் திரை இசை பாடல்களை கேட்டீர்கள். நேரம் மாலை 5:30 4 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, கேட்கலாம்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

0: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேரம் மாலை 6:12. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் வரும் முதலாவது பாடல் வைரமுத்து கற்பனை நடையில் தேவா இசையில் அரிகரன் சாதனா சர்க்கம் இணைந்த குரலில் 2000 வெளிவந்த குஷி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
3: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ

திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் நா காமராசர் பாடல் வழி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்த குரலில் இளையராஜா இசையில் 1985 ஆண்டு வெளிவந்த காக்கி சட்டை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: மருமகளே, என்னம்மா இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐ ல இருந்து?
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 20 முதல் அமலுக்கு வரவுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடில்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் நாட்டில் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் போட்டித் திறனும் வருவாயும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 20 முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதனால் நியூசிலாந்தில் இந்தியாவின் அனைத்து ஏற்றுமதி பொருட்களுக்கும் முழு வரி விலக்கு கிடைக்கும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு

0: பியூஷ் கோயல் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை அடுத்த 4-5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்தவும் இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார். வரியில்லா வர்த்தக உடன்பாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக உடன்பாட்டினால் இந்திய ஜவுளி, ஆடை ரகங்கள், காலணி, தோல் பொருட்கள், வேளாண் பொருட்கள், பதப்படுத்திய உணவுகள், மருந்துகள் மற்றும் பொறியியல் பொருட்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளன. அதே சமயம் நியூசிலாந்தின் கம்பளி பொருட்கள், ஆட்டு இறைச்சி மற்றும் கச்சா தோலுக்கு இந்திய சந்தையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் உடன்பாட்டினால் ஏதுவாகும். இது அல்லாது முதலீடு, தொழில்முறை சேவைகள், மாணவர் பரிமாற்றம் மற்றும் பல்வேறு சேவை துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் 20 பில்லியன் டாலர் அளவிற்கு புதிய முதலீடுகள் வந்து சேர வழிவகை செய்வதாக வரியில்லா வர்த்தக உடன்பாடு அமையும் என்றும், ஆயுஷ் உள்ளிட்ட பாரம்பரிய மருந்துகள் மற்றும் நவீன மருந்துகளின் உற்பத்தியை அதிகரிப்பதும், வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும், தொழில்நுட்ப பரிமாற்றங்களை ஊக்குவிக்கவும் இதனால் ஏதுவாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையே மக்கள் நிலையிலான தொடர்புகள் மற்றும் தொடர் வளர்ச்சியுடன் கூடிய பல்துறை ஒத்துழைப்பு அடிப்படையில் நெருங்கிய உறவுகள் நிலவி வருவதும், இரு நாடுகளும் பயன்பெறும் வகையில் இந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடில்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்களுக்கு இடையிலான 3வது தேசிய மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் எதிர்கால தலைமுறையை போதை பிரச்சினையிலிருந்து பாதுகாக்க பொதுவான பொறுப்புணர்வு அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த மன உறுதியுடன் பாடுபட வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இதுகுறித்த தொலைக்காட்சி விளம்பரங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் மாநாட்டின் போது வெளியிட இருக்கிறார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக் கழகத்தின் லக்னோ மற்றும் டேராடூன் மண்டலங்களுக்கான புதிய கட்டிடங்களுக்கும் நிகழ்ச்சியின் போது அடிக்கல் நாட்டப்படும். மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் தனது 85வது நிறுவன நாளையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்துடன் இணைந்து மை பாரத் இணையதளம் மூலம் வினாடி வினா போட்டி ஒன்றை நடத்துகிறது. அறிவியல் மற்றும் புதுமையாக்கம் குறித்து வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்தியாவின் அறிவியல் சாதனைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகள் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளவும், அறிவியல் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்து நாட்டின் அறிவியல் முயற்சிகளில் மக்கள் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் இப்போட்டி உதவிகரமாக இருக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் மாதங்களில் இத்தகைய வினாடி வினா போட்டிகள் மீண்டும் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கூட்டு தற்காப்பு கலைகள் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை சுசிகா தரியாலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பிரிவில் இந்தியா பங்கேற்பது இதுவே முதன்முறை என்பதால் சுசிகாவின் சாதனை சிறப்பு முக்கியத்துவம் பெறுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் ஹிமான்சு தில்லான், வெண்கலப் பதக்கம் வென்ற ருத்ரங்ஷ் பாட்டீல் ஆகியோருக்கும் குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ernews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் உள்நாட்டு அளவிலான உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை

0: வாய்ப்புகள் அதிகரித்து இருப்பது குறித்து தற்போது காண்போம்.
1: இந்தியாவில் நீண்ட காலமாக இறக்குமதி பொருட்கள் மற்றும் பிரபல வணிக முத்திரை பொருட்கள் மீதே நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டி வந்ததால் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கான தேவையும் இத்தகைய பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருந்தன. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் மக்கள் தற்போது தரமான உள்ளூர் உற்பத்தி பொருட்களை அதிகம் வாங்கி பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இதனால் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சந்தை திறன் பெரிய நிறுவனங்களுடன் போட்டி போடும் அளவிற்கு வலுவடைந்து இவர்களின் வருமானமும் அதிகரித்துள்ளது. வரி விதிப்பு, வர்த்தக தடை போன்ற எந்த கட்டாயங்களும் இன்றி எந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்பதில் மாற்றி யோசிக்கும்படி மக்களுக்கு பிரதமர் விடுத்த வேண்டுகோளை இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் மக்களின் அன்றாட நுகர்வுகளும் நாட்டின் சுயசார்பு லட்சியங்களுக்கு ஏற்ப மாறி வருவதும் அரசுக்கு எந்த செலவும் இல்லாமல் இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல தலைமுறைகளாக நம் முன்னோர் உருவாக்கி தந்த மரபுகளை பேணி காத்து பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களின் கண்ணியத்தை உயர்த்துவதும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குவதும் மக்கள் சேவைதான் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும்.
0: புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தமது அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் மற்றும் சுகாதாரம், பொதுப்பணி, உள்ளாட்சி உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் வீடுகள் மற்றும் வாய்க்கால்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் குறைவாகத்தான் உள்ளது என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். காரைக்காலில் உள்ள புதுச்சேரி NIT உயர்கல்வி நிறுவனத்தில் முன்னேறிய இந்தியாவிற்கான போதையில்லா இளைஞர்கள் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கையெழுத்து இயக்கத்திலும் இவர்கள் பங்கேற்றனர். தேசிய அளவிலான மை பாரத் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்து வரும் 23 காலை வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 20 முதல் அமலுக்கு வரவுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடில்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் நாட்டில் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் போட்டித் திறனும் வருவாயும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அப்பா, 3000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்போ என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க,
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: நேரம் மாலை 6:20:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது, ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கும் நீதான் என் மனோரஞ்சிதம். நேயர்களே, நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமிழ வருகை தரும் மனோரஞ்சிதத்தை வரவேற்று முதல் பாடலாக நாம் கேட்க இருப்பது ரஞ்சினி காயத்ரி குரலில்.

அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் சங்கர நம்பூதிரி.

உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுக்குள். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் சுதா ரகுநாதன். நேரம் மாலை 6:39:05 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.

தானம் ஆன்மாவை சாவினின்று மீட்கும், பாவங்களை போர்க்கும், கடவுளின் இரக்கத்தையும் நித்திய வாழ்வையும் அளிக்கும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் ஓ எஸ் அருண்.

நேயர்கள், இதுவரை ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கி நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமழ செய்த மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேயர்களே, இன்றிரவு 8 மணி அளவில் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் யுபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்த சிறப்பு நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் சுடலைமுத்து அவர்கள், நேர்முகம் காண்பவர் சரவணகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

நேரம் மாலை 6:50:22. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது நமது முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சியினர்கள் தங்கள் கவனத்திற்கு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையில் திரை இசை கேட்கலாம். 8:00 யூபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் சுடலை முத்து அவர்கள். நேர்முகம் காண்பவர் சரவணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்களில் விதை உற்பத்தி மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நடராஜன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வாணியிலே. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியினர் 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுறும். இதனிடையே 9:00 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இருவரை நமது முதன்மை அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்றல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 10:00 வரையிலும், 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சிகள், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 6:30 மற்றும் 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேர்கள் இனி கேட்கலாம். நமது புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நாளைய நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். சென்னை அஞ்சல் படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். நாளை காலை 6:55 சூழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும் தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் மலர் முட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 7:25 நலமாய் வாழ எபிலெப்சி வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். உடன் வாசித்திருப்பவர் டாக்டர் டி பத்ரி நாராயணன் அவர்கள். ஸ்ரீபுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம் சென்னை அஞ்சல். நாளை காலை 10:02 கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 நேர் நேரம் தலைப்பு மழை நீர் சேகரிப்பு. நண்பகல் 12:00 கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம் முதற் பகுதி கேட்கலாம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். நாளை மதியம் 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மதியம் 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 11:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். நாளை மதியம் 2:15 முதல் 2:40 வரை இன்று முடியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதசாரல் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ், கதை குருசாமி, வசனம் ஏ என் நாராயணன், இயக்கம் ஐயன் மூர்த்தி. நாளை மாலை

ஐந்து மணிக்கு பொன் மாலை பொழுது தாய் என்னும் இடம்பெறும் தமிழ் திரைசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, கை கொடுக்கும் காளான் சாகுபடி, திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். நாளை 8:00 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. நாளை 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நாளை 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 மற்றும் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நாளைய நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நாளைய நிகழ்ச்சி தங்களை கவனித்திருக்கு. நாளை மாலை 4:00 மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத்தின் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள விழாவில் வெற்றியாளர்களுக்கு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கும் நேரலை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சோமநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசே ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் எஃப்எம் ரெயின்போ 101.2 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம், வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். நாளை மதியம் 2:15 காலத்திய வென்ற காணுங்கள். நாளை மதியம் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முதியோர் நலம், சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த நிலை உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள். நாளை மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. நாளை மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. நேர்கள், இதுவரை நாளைய எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் இரவு 7:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் முதல் காகிதத்தில் கையெழுத்திடும் அதிகாரிகள் வரை ரசிக்கும் ஆகாய ஊடகமான வானொலி தேனொலியாய் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் ஸ்னேகன் கற்பனை நடையில் சாதனா சர்க்கம் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2004 வெளிவந்த மன்மதன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரைசி நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஸ்னேகன் பாடல் வரிகளில் பரத்வாஜ் இசையில் யுகேந்திரன் ஃபோனி குரலில் 2004 ஆண்டு வெளிவந்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

மொழி. திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து கற்பனை நடையில் சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான், சின்மயி ஆகியோர் இணைந்த குரலில் 2015 ஆண்டு வெளிவந்த அநேகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை நமது மனங்களை குதூகலம் அடை செய்த சினிமா திரைசை பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தம்மை சந்தித்த கேரள நாடாளுமன்ற

0: மன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014 கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கேரளத்தின் ரயில் கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து 4 மற்றும் 6 வழி சாலைகளுக்கு இது பொருந்தும் என்று சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சாலைகளுக்கான ஒருங்கிணைந்த வடிவமைப்பை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுதொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.
1: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேனி தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக ஃபத்தேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ

0: பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்குவங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார். அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதம் அடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட் மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 20 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகளில் நாம் கேட்க இருப்பது தர்பூசணி சாகுபடி குறிப்புகள் குறித்து கேட்கலாம். புதுவை மாநிலத்தில் கீழூர், மணப்பட்டு, பண்ட சோழநல்லூர், கீழ் அக்ரகரம் மற்றும் காலப்பட்டு போன்ற பகுதிகளில் தரமான தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இதன் ரகங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் பேபி, அர்காமானிக், அர்கா ஜோதி. வீரிய ஒட்டு ரகங்கள் பார்த்தீங்கன்னா அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரண் 2, சுமன், பக்கிசா. மண் பார்த்தீங்கன்னா மணல் கலந்த இருமண் பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. கார அமில நிலை 6 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். பருவம் ஜனவரி முதல் பிப்ரவரி மற்றும் ஜூன் முதல் ஜூலை வரை. விதை அளவு ரகங்கள் 3 முதல் 4 கிலோ ஹெக்டர். வீரிய ஒட்டு ரகங்கள் 800 கிராம் முதல் 1000 கிராம் ஹெக்டர். விதை நெற்றி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதை, சுடோமோனஸ் 4 கிராம் 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேரழுகல் மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்தலாம். நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி பார்த்தீங்கன்னா நிலத்தை 3 முதல் 4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் பொழுது ஹெக்டருக்கு 3.0 டன் தொழு உரமிட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45x45x45 சென்டிமீட்டர் அளவில்

குழிகள் அமைக்க வேண்டும். விதைப்பு நீர் பாய்ச்சிய பின் ஒரு குழியில் 2 முதல் 3 விதைகளை விதைக்க வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு 25 மைக்ரான் அளவுள்ள LDPE பாலித்தீன் பாய்களை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள் எத்ரல் 250 PPM 4 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் பெண் பூக்கள் பூக்கும் திறனை அதிகப்படுத்தும். சிறப்பு செடி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, கொடிகள் வளர்ந்த பின்பு 3 முதல் 4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகள் வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். உர நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, 30 கிலோ தழை சத்து, 65 கிலோ மணி சத்து, 85 கிலோ சாம்பல் சத்து ஹெக்டர். காய்கள் காய்க்கின்ற பொழுது காய் வெடிக்காமல் இருக்க போரெக்ஸ் 1% கலவை கலந்து தெளிக்க வேண்டும். நீர் நிர்வாகம் கோடை காலத்திற்கு அறுவடை செய்யப்படும் பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும்.

கலை நிர்வாகம் பாலித்தீன் மூடாக்கு பயன்படுத்தாவிடில் விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் களை கொத்தி கொண்டு களை எடுக்க வேண்டும். பயிர் பாதுகாப்பு, பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம், பூச்சி இழைப்பேன் இமிடா குளோபிரிட் 1 மில்லி லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நோய்கள் வாடல் நோய், சூடோமோனஸ் ஃப்ளோரோசன்ஸ் 4 மில்லி லிட்டரில் கலந்து செடிகளை சுற்றி ஊற்றிவிட வேண்டும். அடிசாம்பல் நோய் ஈக்குவேஷன் ப்ரோ 0.75 மில்லி லிட்டர் நீரில் கலந்து தெளித்தல் வேண்டும். மகசூல் பார்த்தீங்கன்னா ரகங்கள் 10 முதல் 15 டன் ஹெக்டர், வீரிய ஒட்டு ரகங்கள் 25 முதல் 35 டன் ஹெக்டர் கிடைக்கலாம். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளில் தர்பூசணி சாகுபடி குறிப்புகள் குறித்து கேட்டீர்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் விதை உற்பத்தி மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
0: முதலில் எண்ணெய் வித்து பயிர்களில் விதை உற்பத்தி மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கே. நடராஜன் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். எண்ணெய் வித்து பயிர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிலா, எள்ளு, ஆமலுக்கு, சூரியகாந்தி இது போன்ற பயிர்களையும் எண்ணெய் வித்து பயிர்களில் சொல்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம எண்ணெய் வித்துக்களை விதை உற்பத்தியும் மற்றும் பயிர் மேலாமை தொழில்நுட்பம் கடைபிடிக்கணும்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் எண்ணெய் பயிர்கள் எல்லாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மணிலா எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம்.

உற்பத்தி பெருக்கினா நம்ம உள்நாட்டுக்கு தேவையை பூர்த்தி செய்யணுன்ட்டு தான் நம்ம வந்து எண்ணெய் வித்து பயிர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகளை வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் எண்ணெய் வித்து சம்பந்தமாக நிறைய தொழில்நுட்பங்கள் மற்றும் உற்பத்தியை பெருக்குவதற்கு நிறைய திட்டங்களை வந்து ஒன்று சேர்த்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மணிலா பயிர் வந்து மிக முக்கியமானது. அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 33 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு நம்ம சாகுபடி பண்ணுறது. இப்போ ஏரியா வந்து குறைஞ்சிட்டே வருது. எதனால் குறையுதுன்னு பார்த்திங்கன்னா சரியான தொழில்நுட்பங்கள் வந்து சரியான முறையில் கடைபிடிக்காமல் ஒரு காரணம், அடுத்தது காலநிலை மாற்றத்தினால ஒரு காரணம், இன்னொன்று ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு காரணம். ஸோ இந்த மூணு காரணமும் இருக்குது. அதில் மிக முக்கியமானது வந்து நமக்கு வந்து சரியான தொழில்நுட்பங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்தாமே. ஆகவே தொழில்நுட்பங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது தகுந்த உற்பத்தியை பெருக்குன்னா நம்ம வந்து மகசூலை வந்து அதிகரிக்க முடியும்ன்றத நம்பிக்கையோடு நம்ம வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மணிலா என்பது மிக முக்கியமான பயிர். இது வந்து எந்தெந்த பருவத்தில் பயிர் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம வந்து 3-4 பட்டத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம். பருவம்னு பார்த்திங்கன்னா பங்குனி சித்திரையில் பண்ணலாம், சித்திரை வைகாசி ஆணி ஆடி அந்த பருவத்தில் பயிர் செய்யலாம், மற்றும் வந்து கார்த்திகை மார்கழி பட்டத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம். ஸோ இதில் வந்து மிக முக்கியமாக மானாவரி பயிர் செய்கிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கார்த்திகை மார்கழி பட்டத்தில் அதிக மகசூல் எடுக்கலாம். விதை தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து கார்த்திகை பட்டத்துக்கு தேவையான விதையை வந்து சித்திரை வைகாசி போகிறது மூலம் நமக்கு வந்து மகசூலை வந்து அதிகரிக்க முடியும். அந்த வகையில் பருவத்தை நம்ம தேர்வு செய்கிறோம். அடுத்து ரக தேர்வு மிக முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் வெளியிட்ருக்கோம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. இப்போ விருத்தாச்சலத்தில் பார்த்தா மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அங்கே விதை முறையில் வந்து உற்பத்தி செய்து ரகங்களை வெளியிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் 1லேருந்து விருத்தாச்சலம் 12 வரைக்கும் ரகம் வெளியிட்ருக்கோம். குறுகிய காலத்தை பண்ணலாம். கடந்த 4-5 வருடத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து VRI 8, VRI 9, VRI 10, VRI 11, VRI 12 ரகத்தை வெளியிட்ருக்கோம். அதில் வந்து VRI 8 சொல்லக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா 124 வயதுடையது, மதிப்பு கூட்டி வைக்கிறதுக்கு உகந்த ரகமாக இருக்கும். அதேமாரி வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. ஸோ VRI 8 சொல்லக்கூடிய ரகம் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சராசரி மகசூல் வந்து அதிகமாக எடுத்து தரக்கூடிய ரகமாக நம்ம வந்து கொடுக்கும். மேலும் இது வந்து பச்சைக்காயை நம்ம வந்து உண்ணுவதற்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய விவசாயங்கள் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இந்த ரகம் உகந்த ரகமாக இருக்கும். அடுத்து VRI 9 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது 110 நாள் வயதுடையது, 110லேருந்து 115 நாள்கள் வயதுடையது. இதுவும் வந்து நம்ம கார்த்திகை பட்டத்துக்கு மற்றும் சித்திரை வைகாசி பட்டத்துக்கு உகந்த ரகமாக இருக்கும். இப்போது 2010 விவசாயிகள் அதிகமாக ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிற ரகம் பார்த்திங்கன்னா VRI 10 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. VRI 10 வந்து G7 மாற்று பெயராக கொண்டு வந்த ரகம். அதிக மகசூல் தரக்கூடியது. உங்களுக்கு வந்து காய் எண்ணிக்கை வந்து ஒரு செடியில் காய் எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும். 25-35 காய் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. மற்ற நமக்கு இல்லைன்னா அனுகூலம்னு பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக வரும். நம்ம பருப்புடைய எடை வந்து அதிகமாக இருக்கும். மற்ற பயிர்களை விட இந்த பயிருடைய 100 கிராமுடைய பயிருடைய எடை பார்த்திங்கன்னா 55-60 கிராம் வரைக்கும் இருக்கும். மற்ற ரகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பருப்போட 100 கிராமோட பருப்போட எடை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 47-50 கிராம் வரைக்கும் தான் இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே கழுத்தாளர்கள் நோக்கிய எதிர்ப்பு சக்தி உள்ளது. இன்னும் இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுவடை சமயத்தில் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையும். அதுதான் மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு, அதுதான் மிக முக்கியமானது. ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது இந்த VRI 10 சொல்லக்கூடிய அந்த ரகம். அதனால் விவசாயிகள் அதிகம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் விதை உற்பத்தி செய்து மண்டல ஆராய்ச்சி மூலியமாகவும் KVK மூலியமாகவும் நம்ம உற்பத்தி செய்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா VRI 11, VRI 12, இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடியது. 110-115 நாட்கள் வயதுடையது. இது வந்து நம்ம மண்டல ஆராய்ச்சியிலையும் விருத்தாச்சலேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள். இப்போ திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட ரகம் பார்த்திங்கன்னா திண்டிவனம் 13, திண்டிவனம் 14 இருக்குது. ஸோ திண்டிவனம் 13ன்றது சிகப்பு காய். உங்களுக்கு எண்ணெய் சத்து அதிகம் உள்ளது, உங்களுக்கு அதிகமாக மகசூல் தரக்கூடியது. நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டம், திருச்செங்கோடு இந்த பகுதியில் அதிகமாக பயிர் செஞ்சுருக்காங்க. திண்டிவனம் 14 சொல்லக்கூடிய ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்புடைய தோற்றம் பார்த்திங்கன்னா நடுத்தர பருப்பாக தான் இருக்கும். அதிக மகசூல் தரக்கூடியது. 110 நாள் வயதுடையது. இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட ரகம் பார்த்திங்கன்னா Co6, Co7, Co8 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. Co6 வந்து மானாவரி பகுதிக்கு உகந்த ரகமாக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு தீவன பயிருக்கு அதிகமாக பயன்படுத்தும் பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து கரும்பு சேவும் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். மாட்டுக்கு தீவனத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ மற்ற ரகத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த இலை கொட்டிடும், மஞ்சளாக மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அறுவடை வரைக்கும் கரும்பு சேவை இருக்கும். அதனால் தீவனத்துக்கும் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்து விவசாயிகள் அதிகம் பிரபலமாக இருக்கிற ரகம் பார்த்திங்கன்னா Co7 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது. காய் வந்து பெருசாகவும் இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். கடந்த வருடம் வெளியிடப்பட்ட ரகம் பார்த்திங்கன்னா Co8 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது. எண்ணெய் சத்து அதிகம் உள்ளது. 50-51 சதவீதம் எண்ணெய் சத்து அதிகம் உள்ளது. இது நிறைய காய் கொடுக்கக்கூடியது. அதிகமாக அதிக மகசூல் தரக்கூடியது. இது சித்திரை பட்டத்துக்கும் போடலாம், நம்ம வந்து கார்த்திகை பட்டத்துக்கும் உகந்த ரகமாக நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த ரகங்களை எந்தெந்த பருவத்தில் நம்ம வந்து பயிர் செஞ்சால் அதிக மகசூல் எடுக்கிறதுக்காக இந்த ரகத்தை பற்றி நம்ம அதெல்லாம் பயிர்க்கணும். இது மட்டும் இல்லாமல் குஜராத் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அங்கே வெளியிடப்பட்ட G7, G9, G31 சொல்லக்கூடிய ரகங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் உகந்த ரகமாக நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக விவசாயிகள் அதிகம் பார்த்திங்கன்னா மணிலாவில் வந்து முளைப்பு திறன் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயிர் சரியாக முளைக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு

வந்து மிக முக்கியமாக விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ விதை நேர்த்தி வந்து ரசாயன முறையில் விதை நிர்பயத்தை பண்ணலாம், எதிர் நுண்ணுயிர் கொல்லிகள் மூலமும் விதை நிறுத்தி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வரங்களை கொண்டு விதை நிறுத்தி பண்ணணும். இந்த உயிர் வரங்களை கொண்டு விதை நிறுத்தி பண்ணது கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மணிலா மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் மிக முக்கியமாக பயிர் வகை பயிர்களுக்கும் இந்த ட்ரைக்கோடமா விரிடின்னு சொல்லக்கூடிய எதிர் நுண்ணுயிர் கொல்லிகளை வந்து ஒரு கிலோவுக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நிறுத்தி செய்து நம்ம ஒரு நாள் வைத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து விதைக்கு பயன்படுத்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உயிர் வரங்களை எதிர் நுண்ணுயிர்களை விதை நிறுத்தி பண்ணிவிட்டு ஒரு நாள் நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரைசோபியம் பாசோபாக்டீரியா இதை வந்து நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ணி அரிசி கஞ்சியில் நம்ம சாதாரண சாதம் வடிக்கிற தண்ணியில் கலந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், விதை நிறுத்தி செய்து ஒரு அரை மணி நேரம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் விதைக்கலாம். ஸோ இதனால் என்ன அனுகூலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண் மூலம் பரவக்கூடிய நோய்கள் இந்த ட்ரைக்கோடமா விரிடி பயன்படுத்துறதுனால மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். இந்த ரைசோபியம் உயிர் வரங்களை கொண்டு விதை நிறுத்தி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம் எதுக்காக பார்த்தீங்கன்னா காற்றுல நைட்ரஜனை கிரகிச்சு வேருக்கு வேர் முடிச்சு உண்டாகும். ஸோ இது வந்து பாசோபாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா மண் வேருக்கும் மண்ணுக்கும் உள்ள சத்து எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம பாசோபாக்டீரியா அந்த உயிர் வரங்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்த சொல்கிறோம். அது விவசாயிகள் அனைவரும் இதை பயன்படுத்தினாலும் ஓரளவுக்கு நம்ம மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தி நம்ம வந்து மகசூலை வந்து அதிகரிக்க முடியும். அது விதை நிதி வந்து மிக முக்கியமானது. அதை வந்து கண்டிப்பாக விவசாயிகள் அனைவரும் அதை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம விதைச்ச பிறகு செடி நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் 8வது நாள் பார்த்தீங்கன்னா செடி முளைச்சி வந்து கருகுதுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி வேர்கள் நோய் வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இதை கட்டுப்படுத்துறது தான் நம்ம இந்த ட்ரைக்கோடமா விரிடி என்ற எதிர் நுண்ணுயிர்கொல்லிகள் வந்து பயன்படுத்த சொல்கிறோம். ஆகவே விதை நிதி வந்து மிக முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா விதை நிதி பண்ணிட்டு எவ்வளோ விதை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து விதை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 80 கிலோ காய் நம்ம வந்து சொல்கிறோம். அதை உடச்சி உடைப்புத்திறன் பார்த்தீங்கன்னா 70%. அதனால் நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை வந்து 50 to 55 கிலோ விதை போதுமானது. நல்ல தரமான விதைகளை பொறுக்கி எடுத்து அதுக்கப்புறம் விதை நிறுத்தி பெய்து நம்ம விதைச்சா நமக்கு வந்து அதிக பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்க முடியும். அதாவது நமக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 33 செடி என்ற அளவில் நம்ம வந்து பராமரிக்கணும். அப்போ பராமரித்ததை நமக்கு வந்து மகசூல் வந்து இழப்பு ஏற்படாமல் பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 33 செடினா ஒரு ஏக்கரில் எவ்வளோ செடி இருக்குன்னு பாருங்கள். ஒரு செடியில் காய் குறைஞ்சா கூட ஒரு 10 செடியில் ஒரு ஏக்கருக்கு சதுர மீட்டருக்கு 10 செடியில் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ மகசூல் இழப்பு ஏற்படணும்னு பார்க்கணும். ஸோ அதனால் அந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு நம்ம பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கணும். அதுமாரி விதைப்போட ஆழம் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ரொம்பவும் ஆழமாக போட்டிங்கன்னா நமக்கு வந்து முளைப்புத்திறன் பாதிக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆகவே முளைப்புத்திறன் இல்லாமல் நம்ம நல்லா முளைப்புத்திறன் உள்ள விதைகளை பயன்படுத்தணும். அதேமாதிரி ரொம்ப எவ்வளோ ஆழம் போடணும், 4 சென்டிமீட்டருக்கு அதிகமாக போடாமல் நம்ம வந்து விதைப்பு செய்தால் நமக்கு வந்து மகசூல் வந்து முளைப்புத்திறன் நல்லா வளர்ச்சி அடையும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலை மேலாண்மை மணிலாக சாகுபடி பண்ணுறதுனால நமக்கு மிக முக்கியமாக கலை மேலாண்மை வந்து மிக முக்கியமானது. கலை எவ்வளோ இப்போ கட்டுப்படுது, கலை முளைப்பதற்குன்னு கலைக்குழி இருக்குது, கலை முளைத்தப்புன்னு உள்ள கலைக்குழி இருக்குது. அதாவது கலை முளைப்பதற்கு முன் பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிமெத்திலின் ஃப்ளூக்ளோரலின் அலாக்ளோர் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1.5 லிட்டர் நம்ம வந்து மருந்தை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது மணலில் கலந்து போடலாம். ஸோ எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா கலை முளைப்பதற்கு முன் எப்போ போடணும்னு பார்த்திங்கன்னா நம்ம விதைச்சி 48 மணி நேரத்தில் தண்ணி கட்டின பிறகு கலைக்கொலி வந்து உபயோகப்படுத்தலாம். எப்படி உபயோகப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா கலை முளைப்பதற்கு முன் கலைக்கொலி உபயோகப்படுத்த எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி அடிக்க வேண்டும். ஸ்ப்ரேயர் மூலம் அடிக்கணும், பின்னோக்கி அடிக்கணும். அதுமாதிரி மணலில் கலந்து போடணும்னாலும் நம்ம பின்னோக்கி தான் நம்ம வந்து போடணும் கலை முளைப்பதற்கு உள்ள கலைக்கொலி. அதே வந்து நம்ம வந்து கலை முளைத்தப்பின்னு உள்ள கலைக்கொலி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அடிக்கணும் பார்த்தீங்கன்னா பயிர் முளைத்து 20 to 25 நாளில் நம்ம வந்து கலைக்கொலியை உபயோகப்படுத்தலாம். அது குசிலோஃபாப் ஈத்தேல்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது, அது பர்சூட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து 20 to 25 நாளில் கழிச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே நமக்கு முன்னோக்கி அடிக்கலாம். அடுத்து அடியில் ஈரம் இருக்கணும், கலைக்குழி உபயோகப்படுத்தும் போது அடியில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணாக்க நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இது கூட நம்ம ஒட்டுந்திரம் சேர்த்து அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து கலையை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த உர நிர்வாகம். பொதுவாக நம்ம வந்து மணிலா சாகுபடி செய்வதுனால் 2 விதமான உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது மானாவாரி பயிருக்கு ஒரு ரகம் நம்ம வந்து பயன்படுத்தணும், அதுமாதிரி இரவை பயிருக்கணும். ஸோ மானாவாரி பயிர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம உரம் அடி உரமாக போட சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா 22 கிலோ யூரியா, 63 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டுன்ற உரம், 75 கிலோ பொட்டாஷி இவையெல்லாம் அடி உரமாக போட சொல்லணும். இந்த அடி உரம் கூட நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு 100 to 150 கிலோ வந்து அடியில் போட சொல்கிறோம். வேப்ப முன்னாக்கு எதுக்காக வேப்ப முன்னாக்கு போட சொல்கிறோன்னா காய்ப்புழு தாக்காமல் இருக்குவதற்கும் பூஞ்சான் வந்து வராமல் இருக்குவதற்கும் வேப்ப முன்னாக்கு வந்து அடி உரமாக போட சொல்கிறோம். இது கூட ஜிப்சமும் ஒரு மூட்டை வந்து அளவுக்கு போட சொல்கிறோம், 50 கிலோ வந்து அடி உரமாக போட சொல்கிறோம். எதுக்காகனா நம்ம மண் வந்து பொலபொலப்பு கொடுக்குறக்கும் அதுக்காக நம்ம வந்து ஜிப்சம் வந்து அடியில் போட சொல்கிறோம். இவையெல்லாம் போட்ட பிறகு இதெல்லாம் மானாவாரி பயிருக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதே 20 பயிராக இருந்தால் நம்ம வந்து மானாவாரி போட்டதோட 2 மடங்கு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம். அதாவது 55 கிலோ யூரியா, 312 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 125 கிலோ பொட்டாஷ் இதெல்லாம் அடியுரமாக போட சொல்லணும். இதெல்லாம் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்து பயன்படுத்தக்குள்ளே நமக்கு இது கூட வேப்ப முன்னாக்கும் ஜிப்சமும் அடியில் நம்ம வந்து கலந்து போட்டாக்கா உரத்தை வந்து சரியான முறையில் சீரான முறையில் பயிர் எடுத்துக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்.
ஆகவே இந்த உரம் மேலாண்மை கண்டிப்பாக நம்ம வந்து கடைபிடிச்சாக நம்ம வந்து மனிதனால அதிக

மகசூல் எடுக்கலாம். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இளவழி நுண்ணூட்ட சத்து தெளிக்கிறது. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மணிலா ரிச்சின்னு சொல்லக்கூடிய, நிலக்கடலை ரிச்சின்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்ட சத்து அடங்கிய கலவை இளவழி ஊட்டமாக நம்ம வந்து கொடுக்க சொல்கிறோம். ஸோ இளவழி கூட்டம் கொடுக்கறதுனால என்ன அனுகூலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூ கொட்டுறது குறையும், காய்பிடிக்கும் திறன் அதிகமாகும், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இவை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பயிர் பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவம்னு சொல்லுவோம். பூக்கும் பருவம் என்பது 25-30 நாள் அந்த பூக்கும் பருவத்தில் 2 கிலோ இந்த நிலக்கடலை ரிச்சியாக 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதே வந்து ரெண்டாவது ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 55-60 நாளில் அதே 2 கிலோவை 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 1 ஏக்கருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நமக்கு இந்த அணுகுலாம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா முதல்ல விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஏபி கரைசல் அடிப்பாங்க, முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்குள்ள நமக்கு வந்து கருகிற தன்மை கூட அதிகமாக, ஒரு இடத்துல அதிகமாக அடித்தாலும் கருகிற தன்மை அதிகமாக இருக்கும். பட் நம்ம வந்து நிலக்கடலை ரிச்சியில் பார்த்திங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம வந்து எல்லா விதமான நுண்ணூட்ட சத்துகள் அடங்கிய கலவை இருக்கிறதுனால நமக்கு பயிர் வளர்ச்சி நல்லா கிடைக்கக்கூடிய தன்மை, அது மட்டும் இல்லாமல் இளவழியாக தெளிக்கக்கூடிய அந்த பயிர் ஒளிச்சேர்க்கை நடைபெற்று நமக்கு ஊட்டச்சத்து வந்து பயிர் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து காய் பிடிக்கும் திறன் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து இளவழி நுண்ணூட்டமாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது மிக முக்கியமானது, நம்ம வந்து மணிலா சாகுபடிக்கு மண் நனைக்கிறது, ஜிப்சம் விட்டு மண் நனைக்கிறது மிக முக்கியமானது. ஜிப்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான சத்துக்கள் இருக்குது, கால்சியம் அண்டு சல்ஃபர் சத்துன்னு சொல்லக்கூடியது. கால்சியம் சத்து வந்து காய் நல்லா திரச்சியாக வருவதற்கும், சல்ஃபர் சத்து வந்து எண்ணெய் சத்து கொடுக்கக்கூடியது. ஆகவே இந்த ஜிப்சம் வந்து எப்போ விடணும்னு பார்த்தீங்கன்னா மாணவர் பேருந்தால் 45-50 நாள், 20 பேருந்தால் 40-45 நாள் நம்ம வந்து ஜிப்சம் வந்து இட சொல்கிறோம். ஜிப்சம் விட்டு மண் நனைக்கிறது மிக முக்கியமானது. நம்ம எவ்வளோதான் சாகுபடி உர செலவு உரம் போட்டும் அல்லது மருந்து அடித்தும் நம்ம கட்டுப்படுத்தினாலும் ஜிப்சம் போட்டு மண் நனைக்காமல் இருந்ததுன்னா நமக்கு மணிலால் மகசூல் எடுக்க முடியாது. இது மண் நனைக்க மட்டிங்கன்னா கம்பியெல்லாம் நமக்கு வந்து வெளியில் தான் நீட்டிருக்கும், அதனால் மண்ணுக்குள்ளே போகாத திறமை அதிகமாக இருக்கும். ஆகவே அப்படி மண் அணைக்க முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஜிப்சம் போட்டு தண்ணி கட்டி ஒரு வாரம் கழித்து ட்ரம்மை போட்டு உருட்டலாம். ஸோ ட்ரம்மை போட்டு உருட்டக்குள்ளே அந்த கம்பிகள் எல்லாம் மண்ணில் போய் புதஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அந்த முறையும் பயன்படுத்தி நம்ம வந்து மணிலா சாகுபடிக்கு அதிக மகசூல் எடுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமானது, நம்ம வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. ஸோ மணிலா சாகுபடி பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது, மணிலா சாகுபடி உற்பத்தியை வந்து பாதிக்கக்கூடிய தன்மைகள் அதிகம் பார்த்தீங்கன்னா பூச்சிகளால் அதிகம் தாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அது 3 வகையை பூச்சிகளை வந்து பிரிக்கலாம். சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலையை கடித்து உண்ணும் பூச்சிகள், காயை கடித்து உண்ணும் பூச்சிகள். சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலைப்பேன், தத்துப்பூச்சி, அஸ்வினி இதெல்லாம் வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இதை வந்து நமக்கு வந்து பயிருக்கு அதிகம் சேதம் விளைக்கக்கூடிய இல்லை. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசலை வந்து நம்ம தெளித்தாலே ஓரளவுக்கு வந்து நம்ம பூச்சி நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது நமக்கு வந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னா நான் இமிடாக்குளோபிரின் மருந்து சொல்கிறோம், அது வந்து 1 லிட்டருக்கு 2 ml என்ற அளவில் நம்ம ஸ்ப்ரே பண்ணாக்கா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திடலாம். அடுத்து மிக முக்கியமானது, அதிகம் பாதிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீனியா புழு மற்றும் சிவப்பு கம்பளி புழு தான். இந்த புழு தான் அதிகம் தாக்கி நமக்கு வந்து பயிருக்கு மகசூல் இழப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த இலையை கடுத்து உண்ணும் பூச்சிகள் தான். புரோட்டீனியா புழுவும் பச்சை புழுன்னு சொல்லுவோம், அடுத்து சிவப்பு கம்பளி புழு. இதை எப்போ கட்டுப்படுத்துறது, இதை வந்து கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம ஒருங்கிணைந்த முறையில் தான் கட்டுப்படுத்தி ஆகணும். அதாவது நம்ம வந்து ஃபெரோமோன் ட்ராப், இனக்கவர்ச்சி பொறி வைக்க சொல்கிறோம், அல்லது வந்து நம்ம 1 ஏக்கரில் 4-5 இடத்துல இனக்கவர்ச்சி பொறி வச்சுன்னா அது தாய் அந்த பூச்சியில் கவர்ந்து எடுத்து நமக்கு வந்து பூச்சியோட மல்டிப்ளை ஆகாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மஞ்சள் அட்டையில் நம்ம வந்து கிரேஸ் தடவை வச்சிருந்தாலும் அந்த பூச்சியோட அட்டை நம்ம வந்து ஒட்டிக்கும் அதுமாரி இருக்கணும்னு நம்ம பண்ணலாம். அடுத்து சோலார் ட்ராப், சூரிய ஒளியை நம்ம ட்ராப் அது பண்ணுறோம், இனக்க பொறியை அந்த அது வைத்தாலும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து வயலில் சுற்றி நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், ஆமணுக்கு பயிர் போட சொல்கிறோம், வரப்பு பயிரோ ஆமணுக்கு பயிரும். கொடுக்குற மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிர் வகை பயிர்கள், துளுக்க சாமந்தி இந்த மாதிரி பயிர்களெல்லாம் நம்ம வந்து சாகுபடி செஞ்சாக்கா மணிலா தாக்கக்கூடிய பூச்சிகள்லாம் இந்த பயிருக்கு நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தும். மணிலாவுக்கு எந்த விதமான சேதமும் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ளலாம். ஊடு பயிர் பண்ணுறதுனால நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், மருந்துக்கு நம்ம வந்து போக சொல்லுவோம். இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பூச்சிகள் எல்லாம் நம்ம டீ ஷேப்பில் வயலில் வந்து தென்னை மட்டையோ அல்லது ஏதோ குச்சியோ வச்சு டீ ஷேப்பில் வச்சுருந்தாங்கன்னா பெரிய பெரிய பறவைகள், ஆந்தைகள், பருந்துகள் இதெல்லாம் உட்காந்து இந்த பச்சை புழு எடுத்து சாப்பிடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆகவே 1 ஏக்கரில் 10 இடத்துல இந்த டீ ஷேப்பில் குச்சி வச்சிருந்தாலும் நம்ம இயற்கை முறையில் பூச்சிகளை நோயில் வந்து கட்டுப்படுத்திடலாம். இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம வந்து அடுத்தது மருந்துக்கு நம்ம ஈட்டியல்னு சொல்ல எக்கனாமிக் த்ரெஷோல் லெவல்னு சொல்லக்கூடிய அதை தாண்டி போனால் தான் நமக்கு வந்து மருந்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறோம். அதாவது இந்த பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தினா தயோமிதாக்சம் சொல்கிற மருந்து அதை வந்து பயன்படுத்தலாம். அதாவது 0.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கறந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணாக்கா மருந்துக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இவையெல்லாம் ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தினா தான் நமக்கு வந்து இந்த இலையை கடித்து உணவு பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி நமக்கு வந்து மகசூலை அதிகரிக்க முடியும். மணிலால் தாக்கக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வேரழுகை நோய், அடுத்து முன்பருவ இலைப்பொழி நோய், பின்பருவ இலைப்பொழி நோய் தான் அதிகம் சேதம் விளைக்கக்கூடியது இந்த வேரழுகை நோய் தான். இதுக்கு தான் நம்ம முதல்ல சொன்னது மாதிரி நமக்கு வந்து விதை நியத்தை வந்து பண்ணணும். ட்ரைகோடமா விரிடின்னு சொல்லக்கூடிய எதிர்நுண்ணிக் கொல்லிகளை பயன்படுத்தி 1 கிலோவுக்கு 4

0: என்ற விதநிதி பண்ணணும். சப்போஸ் நமக்கு அது தாக்கம் வந்துடுச்சு, நம்ம வயலில் செத்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டைசிம் என்ற மருந்தை வந்து ஒரு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. வேரை சுற்றி ஊற்றிட்டு மேலும் அதை சுற்றி மண் இருக்க இடத்துலையும் சூத்தினாக்க மேலும் பரவாமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஆகவே இந்த முறையை வந்து கடைபிடிச்சாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வேர்கள் நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த முன்பருவ இழப்பிலையும் பின்பருவ இழப்பிலையும் அதிகம் மகசூல இழப்பு ஏற்படாது. அதுக்காக நம்ம வந்து என்ன சொல்ல மேங்கோசப் சொல்லக்கூடிய மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணாக்க ஓரளவுக்கு இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தி இந்த முன்பருவ இழப்பிலையை கட்டுப்படுத்தி நம்ம வந்து மகசூல் இழப்பை வந்து குறைக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாப்பு முறையில் கடைபிடிச்சாலே நமக்கு வந்து மகசூலை வந்து அதிகப்படுத்தி நம்ம வந்து இழப்பு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து முக்கியமாக அறுவடைனா காயை வந்து உள்ள தோடு வந்து கருப்பாக இருக்கணும். வெளிநாட்டினீங்கன்னா சவுண்டு ராட்லிங் சவுண்ட் சொல்லக்கூடிய அந்த சவுண்டு வந்தால் நம்ம அறுவடைக்கு உகந்த தருணம் என்று நினைத்துக்கொண்டு நம்ம அறுவடை செய்யணும். அதேமாதிரி அறுவடை செய்த பிறகு நம்ம வந்து காய வைக்க நேரம் மிக முக்கியமானது. அதாவது நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் நல்ல முளைப்பு திறன் பாதிக்காமல் விதைக்காக பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளணும். அதாவது அறுவடை செய்து நம்ம வந்து 9-12 மணி வரைக்கும் காய வச்சு திரும்ப 12-3 மணி வரைக்கும் மூடி வைக்க வேண்டும். இப்போ தார்பாய் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 3-5 வரைக்கும் நம்ம வந்து காய வச்சாக்கா ஓரளவுக்கு ஒரு வாரத்தில் நம்ம வந்து காய வச்சாக்கா நமக்கு வந்து முளைப்பு திறன் பாதிக்காமல் மணிலா சாகுபடி வந்து நல்ல முறையில் மகசூல் எடுக்க முடியும். அதேமாதிரி முளைப்பு திறன் வந்து 70% இதில் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா 12% இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த முறையில் நம்ம வந்து பயிர் பாதுகாத்துனாலே நம்ம விதைக்காக எடுத்த பருவத்துக்கு எடுத்து சேமித்தது ஒரு 6 மாத அளவுக்கு நம்ம வந்து விதையை வந்து சேமித்து வச்சாக்கள் நமக்கு அடுத்த பருவத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஆகவே இந்த முறையில் நம்ம வந்து கடைபிடிச்சாலே நம்ம வந்து மணிலா சாகுபடியில் உற்பத்தியை பெருக்கி அடுத்த பருவத்துக்கு நம்ம வந்து சேமித்து வச்சு நம்ம லாபத்தை அதிகம் பெற முடியும். அதாவது ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சராசரி அளவு மகசூல்னு பார்த்தீங்கன்னா 2000-2500 கிலோ ஒரு ஹெக்டருக்கு நம்ம வந்து சொல்லலாம். அது விவசாயிகள் பார்த்திங்கன்னா 1000-1500 கிலோ வரைக்கும் நம்ம சாதாரண முறையில் எடுக்கலாம். இது இந்த முறையில் கடைபிடிச்சாலே நமக்கு வந்து செலவு போக பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் அதிகமாக வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். மணிலா சாகுபடி செய்தால் மகசூல் எடுத்து நம்ம வந்து லாபத்தை அதிகம் பெற முடியும். அதுமாதிரி விதை உற்பத்தி செய்தாலே அதிகம் லாபம் பெறக்கூடிய பயிராகவும் நம்ம வந்து மணிலா சாகுபடி வந்து பண்ணலாம். இதேமாதிரி மதிப்பு கூட்டுதல் மிக முக்கியமானது. ஸோ மணிலா சாகுபடி செய்து நம்ம வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நமக்கு வந்து லாபம் அதிகம் தரக்கூடிய பயிராகவும் இருக்கும். சாதாரண ஒரு பொருள் நம்ம வந்து மார்க்கெட் கமிட்டியில் போட்டாலே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அதையே வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நமக்கு வந்து டபுள் த ரேட் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய தன்மை அதிகம். செக் எண்ணெயாக பிழிஞ்சு கொடுக்கலாம், அல்லது அந்த மணிலா கேக் நம்ம சாகுபடி செய்யலாம். பெரிய பெரிய பருப்பு வகைகளை நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் சிங்கப்பூர் மலேசியா துபாய்க்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி பெரிய பருப்புள்ள ரகங்களை வந்து தேர்வு செய்து விதைத்து அதை வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணால் நமக்கு லாபம் அதிகம் தரக்கூடிய பயிராகவும் இந்த மணிலா சாகுபடி வந்து உற்பத்தி செய்து நம்ம அதிகம் லாபமும் பெறலாம். அடுத்து முக்கியமான பயிர் வந்து எள் சாகுபடி. எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளின் நண்பன் சொல்லக்கூடிய எள் சாகுபடி. அதில் ரகங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து VRI 3, VRI 4 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது, VRI 5 இருக்குது, VRI 6 இருக்குது, VRI 7 இருக்குது. இந்த VRI 3, VRI 5 பார்த்திங்கன்னா வெள்ளை எள் அதிகம் நம்ம வந்து சாகுபடி செய்து அதிகம் மகசூலும் எடுக்கலாம். 6, 7 மற்றும் திண்டிவனம் 7 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. அந்த திண்டிவனம் 7 சொல்லக்கூடிய ரகம் வந்து எல்லா சீசனுக்கும் எல்லா பருவத்துக்கும் நீ வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது நம்ம வந்து ஆடிப்பட்டம், கார்த்திகைப்பட்டம், மார்கழிப்பட்டம், தைப்பட்டத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ரகங்களை இந்த திண்டிவனம் 7 நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவு கம்மியாக தான் இருக்கும். எள் சாகுபடி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 7000-8000 அளவுக்கு தான் அளவு நமக்கு வந்து செலவாகும். அது எப்படி சரியான முறையில் விதைநிதி செய்து நம்ம விதத்தாலும் நமக்கு வந்து லாபம் அதிகம் தரக்கூடிய பயிராகவும் இந்த எள் சாகுபடி செய்தால் நமக்கு வந்து மகசூல் அதிகம் எடுக்கலாம். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 மூட்டை எடுக்கிறாங்க இப்போ சராசரி. அது நல்ல முறையில் பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா 7 மூட்டை வரைக்கும் எடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஆகவே எள் சாகுபடி செய்து ஒரு நமக்கு லாபம் அதிகம் தரக்கூடிய பயிராகவும் இந்த எள் சாகுபடி பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை எண்ணெய் வித்து பயிர்களில் விதை உற்பத்தி மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கே நடராஜன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெல் பயிருக்கு உரமாக உதவும் நீலப்பச்சை பாசி குறித்து தெரிந்து கொள்ளலாம். நெல் பயிரின் வளர்ச்சிக்கு உதவும் தழைச்சத்தை நீலப்பச்சை பாசியை இடுவதன் மூலம் ஈடுகட்டலாம். நெல் வயல்களில் இயற்கையாக தண்ணீர் தேக்கப்படுவதாலும் சூரிய ஒளி போதிய அளவு கிடைப்பதாலும் நீலப்பச்சை பாசி நன்றாக வளர ஏதுவான சூழல் அமைகிறது. இதனால் நெல் வயலில் நன்றாக வளரும் நீலப்பச்சை பாசியானது தழைச்சத்தை கிரகித்து நெற்பயிருக்கு அளிப்பதால் நெல்லுக்கு தழைச்சத்தை நன்றாக கிடைத்து அதிக மகசூலை பெற முடியும். நீலப்பச்சை பாசியின் வகைகள் மற்றும் வளரியல்பு. நீலப்பச்சை பாசியில் நாஸ்டாக், அனாஃபினா, ஆலோசிரா, சைட்டோனிமா, டாலிபோத்ரிக்ஸ், பிளாக்டோனிமா, ஸ்பைருலினா, கேலோத்ரிக்ஸ் ஆகிய வகைகள் உள்ளன. பொதுவாக நீலப்பச்சை பாசி களிமண் கலந்த நெல் வயல்களில் செழித்து வளரும். மேலும் இந்த பாசியானது அதிக அளவு வறட்சியை தாங்கக்கூடியது. நெற்பயிர் வயலில் இல்லாத கோடை காலத்திலும் தண்ணீர் இல்லாத சமயத்திலும் கூட நீண்ட நாட்கள் உயிருடன் வசிக்கக்கூடிய தன்மையும் பெற்றது. நீலப்பச்சை பாசி வளர சூரிய வெப்பநிலை 25 டிகிரி சென்டிகிரேட் முதல் 30 டிகிரி சென்டிகிரேட் வரை ஏற்றதாகும். பாசியின் வளர்ச்சிக்கு மண்ணின் கார அமில நிலை 6.5 முதல் 7 வரை ஆகும். தயாரிக்கும் முறை. தொட்டி வளர்ப்பு. நீலப்பச்சை பாசியை தொட்டிகளில் வளர்த்து பின்னர் எடுத்து நெல் வயலில் இட்டும் அல்லது நேரடியாக நெல் வயல்களிலும் வளர்க்கலாம். தொட்டி வளர்ப்பு முறையில் பாசியை சிறிய அளவில் வளர்ப்பதற்கு சிமெண்ட் தொட்டிகளை பயன்படுத்தலாம். தொட்டி முறையில் வளர்க்க நெல் வயலில் இருந்து 10 கிலோ மண்ணை எடுத்து நன்றாக பொடியாக்கி வளர்ப்பு தொட்டிகளில் நிரப்ப வேண்டும். மண்ணை இட்ட பின் 3 அங்குல அளவுக்கு நீர் நிரப்ப வேண்டும். இதற்கடுத்து சூப்பர் பாஸ்பேட் 150 கிராம் மற்றும் சுண்ணாம்பு 30 கிராம் இவற்றை ஒவ்வொரு தொட்டிக்கும் இட வேண்டும். இந்த கலவையை மண்ணுடன் நன்கு கலக்க வேண்டும். பின்னர் நீலப்பச்சை பாசி 20 கிராம் எடுத்து பொடி செய்து தண்ணீரில் தெளிக்க வேண்டும். பூச்சிகளை கட்டுப்படுத்த கார்போபியூரான் குருணைகளை ஒரு தொட்டிக்கு 25 கிராம் வீதம் இட வேண்டும். 10-15 நாட்களில் நீலப்பச்சை பாசி நன்கு வளர்ந்துவிடும். இதற்கு பிறகு தண்ணீர் விடுவதை நிறுத்தி தொட்டியை வெயிலில் நன்கு காய வைக்க வேண்டும். இந்த நிலையில் தொட்டியில் வளர்ந்த பாசியானது அடை போன்று கிடைக்கும். இவ்வாறு கிடைக்கும் அடை போன்ற பாசியை எடுத்து வயலில் இடலாம். வயலில் வளர்ப்பு முறை. நீலப்பச்சை பாசி வயல்களில் நேரடியாகவும் வளர்க்கவும் முடியும். நேரடி வளர்ப்புக்கு தேவையான பாசி தயார் செய்ய நாற்றாங்கால் பகுதியை தயார் செய்ய வேண்டும். நிலத்தில் நிழலில்லாத சூரிய ஒளி கிடைக்கும்

இடத்தை தேர்வு செய்து உழுது 1 சென்ட் அளவுள்ள பாத்தி அமைக்க வேண்டும். பாத்திகளுக்கு வரப்பு அமைத்து தண்ணீர் நன்கு நிற்பதற்கு ஏதுவாக களிமண் கொண்டு வரப்புகளை மெழுகிவிட வேண்டும். ஒரு பாத்திக்கு 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 200 கிராம் கார்போபியூரான் குருணை மருந்தை சீராக இட வேண்டும். பின்பு 5 கிலோ பாசியை பொடி செய்து பாத்தியில் சீராக இட்டு பின்னர் 3 அங்குல உயரத்திற்கு நீர் தேங்கி இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். 10-15 நாட்களில் பாசி நன்றாக வளர்ந்திருக்கும். இதனை தொடர்ந்து தண்ணீர் விடுவதை நிறுத்தி வெயிலில் நன்கு காய வைக்க வேண்டும். இப்பொழுது நீலப்பச்சை பாசி அடையாக கிடைக்கும். இதனை எடுத்து ஈரப்பதம் இல்லாத இடத்தில் சேமித்து வைக்கலாம். இதுபோன்று வயல்களில் வைத்து வளர்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட நீலப்பச்சை பாசியானது 6 மாதம் முதல் 1 ஆண்டு வரை உயிருடன் இருக்கும். இவை தழைச்சத்தை நன்கு கிரகித்து நெல்லுக்கு கொடுக்கிறது. நெல்லுக்கு இடும் முறை, நீலப்பச்சை பாசியை நாற்று நட்ட 10வது நாள் நெல் வயலில் இட வேண்டும். தொடர்ந்து 3 அல்லது 4 பருவங்களுக்கு நெல் வயல்களில் இடும்போது தொடர்ந்து வரும் நெல் பருவங்களில் இயற்கையாகவே குறைந்த அளவு இடப்படும் தழைச்சத்து உரம் மூலம் அதிக நெல் மகசூல் கிடைக்கிறது. பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு யூபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்த சிறப்பு நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் சுடலை முத்து அவர்கள். நேர்முகம் காண்பவர் சரவணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு. இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். இரவு 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகால நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: நேரம் இரவு 8 மணி. மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் யுபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத் துறையின் பேராசிரியர் சுடலை முத்து. நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார்.
2: எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதை பற்றிய முழுமையான புரிதல் அவசியம் என்பதே இந்த குரல் உணர்த்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் பண பரிவர்த்தனை நமது கைபேசிக்குள் வந்துவிட்டது. தேநீர் கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை யுபிஐ மூலம் பணம் செலுத்துவது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. இந்நிலையில் 2000 ரூபாய்க்கு மேலே யுபிஐ செய்தால் புதிய கட்டணம் வரும், அப்புறம் இனிமேல் யுபிஐ இலவசம் இல்லை, சிறு வியாபாரிகளுக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும், இந்த மாதிரி பல்வேறு வதந்திகள் மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கு. இப்போ இதில் என்ன உண்மைத்தன்மை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எளிமையான விளக்கம் தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத் துறையின் பேராசிரியர் சுடலை முத்து. வணக்கம் சார்.
3: நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம்.
2: யுபிஐ அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு புதுசாக பார்த்தாங்க. இப்போ யுபிஐனா எல்லாரிடமும் ஒரு பிரபலமாக இருக்குது. இருந்தாலும் யுபிஐ பற்றின சில புரிதல்கள் மக்கள் மத்தியில் சென்றடைவதற்காக அதை பற்றின ஒரு எளிமையான விளக்கம் கொடுங்க சார்.
3: யுபிஐ அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் கடந்த 10 ஆண்டுகளாக வங்கித்துறையிலையும் பண பரிமாற்றத்திலையும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி. உலகமே வியக்கும் வண்ணம் இந்தியாவை பார்க்கிற ஒரு புரட்சியான அறிமுகம்தான் இந்த யுபிஐ. பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யுபிஐன்னு சொல்கிறத

0: விட ஜிபே அப்படின்னா அந்த வார்த்தை எழுமையே அவங்களுக்கு போய் சென்றடையுது. அதாவது பண பரிமாற்றம், ஒருவிடமிருந்து மற்றவருக்கு பணத்தை பரிமாற்றம் செய்வதோ இல்லை பொருட்களை வாங்கும்போது விற்கும்போது ஏற்படக்கூடிய அந்த பரிமாற்றத்திற்கு நேரடியாக பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக, அதாவது மொபைல் ஃபோன் அதன் மூலமாக மிக எளிமையாக பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு, அதே சமயம் பாதுகாப்பாக பரிமாற்றம் செய்வதற்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் நெட்வொர்க், அதாவது நிதி கட்டமைப்பு, அதைத்தான் நம்ம யூபிஐன்னு சொல்கிறோம். இன்று உலகத்திலேயே மிக அதிகமான அளவில் ஆன்லைனில் மொபைல் மூலமாக டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது யூபிஐயில் தான். இன்னும் நம்ம யூபிஐ கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய விசா பேமெண்ட் சிஸ்டம், மாஸ்டர் கார்டு பேமெண்ட் சிஸ்டம்,
1: கார்டு சிஸ்டம்
0: இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கான நெட்வொர்க்கை விட அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இது தான். உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஆகஸ்ட் 2026 அந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,508 மில்லியன் டிரான்சாக்ஷன், அதாவது பண பரிமாற்ற நடவடிக்கை நடந்திருக்குது. அதை அளவில், அதாவது பண மதிப்பில் சொன்னோம் அப்படின்னா 29,82,000 கோடி அளவுக்கு இங்கே பண பரிவர்த்தனை நடந்துட்டுருக்கு. இந்த அளவிலிருந்தும் எண்ணிக்கையிலுமிருந்து நம்ம மிக எளிமையாக இந்த யூபிஐன்னு சொல்லக்கூடிய இந்த பண பரிவர்த்தனை முறை எந்த அளவு ஆழமாக மக்களிடம் அது சென்றடைந்திருக்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு ஆழமாக அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்முறை செய்யப்பட்ட நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பண பரிவர்த்தனை கட்டமைப்புக்கு பேர் தான் அந்த யூபிஐ சார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழே ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக இந்த யூபிஐ வந்து ஒரு பெரிய பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதை ரொம்ப அழகாக எடுத்துக்கூறீங்க. இப்போ இந்த யூபிஐ சிஸ்டம் நம்ம நாட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா சார், வெளிநாடுகளில் இது பயன்படுத்தப்படுதா?
0: இந்த நிதி கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இது போன்ற ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லை. அதாவது இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்காக இருக்கக்கூடிய விசா மாஸ்டர் கார்டு நெட்வொர்க் இருந்தாலும் கூட யூபிஐ இந்தியர்களால் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. இந்தியா மட்டுமல்ல, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது நம்மளுடைய அண்டை நாடுகளான இலங்கை, பங்களாதேஷ், சிங்கப்பூர், யுஏஇன்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், இந்த நாடுகள்லாம் கூட இன்றைக்கி இது பயன்படுது. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களும் இந்த யூபிஐ மூலமாக அங்கே பண பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கிறது. இன்னும் இது அரசாங்கம் அடுத்த நிலைக்கு உலகமெல்லாம் எடுத்து செல்வதற்காக முன்னெடுப்புகள் செய்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளோ அழகாக ஒரு கட்டமைப்பு கூடிய ஒரு யூபிஐ வந்து பல மைல்கல்களில் இதுவரைக்கும் எட்டியிருந்தாலும், இப்போ சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இனி யூபிஐ ஃப்ரீ இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான கருத்துக்கள் மக்கள் மனத்தில் வந்து பதிஞ்சிருக்கு. இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்?
0: இது சரியான நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி. இது சமீப காலமாக, குறிப்பாக கடந்த சில நாட்களாக நீங்கள் சமூக வலைதளங்களோ செய்தித்தாள்களோ இல்லை தொலைக்காட்சியிலையோ இப்படி நீங்கள் எதில் பார்த்தாலும் யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் புரிந்து கொள்கிறாங்க. ஆனால் அதை தெளிவாக படித்தா தான் அந்த கட்டணம் பயன்படுத்துபவருக்கு இல்லை என்பது புரியும். யூபிஐ பண பரிவர்த்தனைக்கு அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவது இல்லை.
1: வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை.
0: பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் செய்திகளை பார்க்கும்போது யூபிஐயில் எம்டிஆர், அதாவது மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி, இல்லை இனிமேல் நீங்கள் யூபிஐ பே பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க, நீங்கள் வந்து எதை பே பண்ணாலும் அதிகமாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. அது முற்றிலும் தவறு. இதில் கட்டணம் கிடையாது. நான் மேற்கொண்டு உங்களுக்கு எம்டிஆர் என்பதை பற்றி நான் உங்களுக்கு என்னன்னு சொல்ல விரும்புகிறேன்.
1: கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். எம்டிஆர்ன்றதும் இப்போ சமீப காலமாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்க ஒரு வார்த்தைகளாக இருக்குது.
0: இந்த வார்த்தை எம்டிஆர், மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது வணிகர் தரப்பு பயன்படுத்தக்கூடிய கட்டணம் செலுத்துதல், அதாவது வணிகர் கட்டண விகிதம். நீங்கள் டிஸ்கவுண்ட்னு சொல்கிறதுனால அதை தள்ளுபடின்னு பொது சில பேர் நினைக்கிறாங்க, அல்ல. அதாவது இந்தியாவில் இந்த கட்டமைப்பை மிக பலமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த கட்டமைப்பை பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் இலவசமாகத்தான் இந்த பயன்பாடு கிடைத்தது. ஆனால் இப்போ காலகட்டம் என்னென்னா அதை பலப்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது. அதனால் இதில் நல்ல ஞாபகம் வச்சிங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒன்று நாம் பணம் செலுத்துவனுடைய வங்கியை அடங்கியிருக்குது, பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஆப் அடங்கியிருக்குது, வியாபாரியினுடைய வங்கி தொடர்பில் இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கான

0: நாம் பணம் செலுத்துவனுடைய வங்கியை அடங்கியிருக்குது. பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஆப் அடங்கியிருக்குது. வியாபாரியினுடைய வங்கி தொடர்பில் இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கான பிஎஸ்பின்னு சொல்லுவோம், அதாவது பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அவங்க இதில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் உள்ளே இருக்குது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்வர்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பு இருக்குது. இதில் எதுவும் இந்த ஃப்ராடு நடந்துடக்கூடாது, தவறுதாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக சைபர் செக்யூரிட்டி இருக்குது.
1: சைபர் கிரைம் எல்லாம்
0: குறைக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதெல்லாமே இவ்வளவு இருந்தால் கூட இந்த கட்டணத்தெல்லாம் இதற்காக ஆகக்கூடிய செலவெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. இப்போது என்னென்னா இன்னும் அதை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. சரியாக நீங்கள் சொன்னீங்க, அந்த சைபர் ஃப்ராட், ஆன்லைன் ஃப்ராட் அப்படின்னு. அப்போ பயன்படுத்துபவர்களை பாதுகாக்கணும், இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்தணும் அப்படின்னா இது என்ன பண்ணணுன்னா, அதிகமாக பயன்படுத்தக்கூடிய யார் அஃபோர்டபுளாக இருக்காங்களோ அவங்ககிட்டருந்து ஒரு சிறிய கட்டணத்தை வசூலித்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேலும் பலப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட அல்லது அறிமுகப்படுத்தப்பட்ட தான் இந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய வணிக கட்டண விகிதம், அதாவது மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இது பணம் செலுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களை இந்த கட்டணம் கிடையாது.
1: இப்போ எம்டிஆர் பற்றி அழகாக சொன்னீங்க சார். இப்போ இந்த வணிக கட்டண விவரங்கள் இப்போ யாருக்கெல்லாம் பொருந்தும்? அதாவது வணிகர்கள்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகள் இருப்பாங்க, பெரிய மால்ஸில் இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ யாருக்கு இந்த கட்டணம் பொருந்தும்?
0: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன்னா பொதுமக்கள் இதை பற்றி ஒரு தெளிவு தான் பொதுமக்களுக்கு இன்றைக்கு வேணும். இதில் சில ஒரு மூணு அல்லது நாலு டெக்னிக்கல் வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிங்க. ஒன்று வந்து என்னென்னா பி டு பின்னு ஒன்று, அதாவது பர்சன் டு பர்சன், ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு பணம் இந்த யூபிஐ மூலமாக பணம் செலுத்துவது. இவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இரண்டாவது பர்சன் டு மெர்ச்சன்ட், பி டு எம்னு சொல்லக்கூடியது. இந்த பி டு எம்ல வந்து என்னன்னா இங்கே தான் இந்த கட்டணம் வருது. அதை என்ன சொல்றாங்கன்னா 2000 ரூபாய்க்கு அதிகமாக ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு பணம் செலுத்தும் போது, வியாபாரிக்கு பணம் செலுத்தும் போது இந்த கட்டணம் நடைமுறைக்கு வருது. இந்த 0.04% இது வருது. அதிகபட்சமாக 300 ரூபா, அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சிங்க, இந்த கட்டணம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கட்டணத்தை யார் யாருக்கு பே பண்ணுறா? இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு லேப்டாப் 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, வியாபாரிக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. அப்போ 50,000 ரூபாய்க்கு 0.04 50,200. இந்த 50,200 வாடிக்கையாளராகிய நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கக்கூடியது யூபிஐ மூலமாக 50,000 தான்.
1: பொருட்களுக்கான விலையை
0: மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். எந்த வகையிலும் அது வாடிக்கையாளர் தலையில் சுமத்தக்கூடாது
1: தானே?
0: கூடாது. இந்த பணம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து மொபைல் ஆப் மூலமாக அந்த என்பிசிஐ நெட்ஒர்க் மூலமாக எங்கே போகுதுன்னா வியாபாரியினுடைய வங்கி கணக்குக்கு போகும். வியாபாரினுடைய வங்கி கணக்கிலிருந்து எங்கே போகும்னா வியாபாரினுடைய தனிப்பட்ட கணக்குக்கு போகும். அப்படி வியாபாரியினுடைய வங்கியிலிருந்து தனிப்பட்ட நபருக்கு போகும்போது இந்த 200 ரூபாயை அதை சேவை கட்டணமாக பிடித்து கொள்வார்கள். வங்கி அந்த பணத்தை செட்டில் பண்ணும்போது யாருக்கு? வியாபாரிக்கு. செட்டில் பண்ணும்போது பிடிச்சிப்பாங்க. இப்போ நாம் பொருள் வாங்கின நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை, உங்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இதுதான் அந்த பி டு எம், பர்சன் டு மெர்ச்சன்ட், வியாபாரின்னு சொல்லக்கூடியது. அதுவும் 2000 ரூபாய்க்கு மேலே மட்டும்தான். அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுச்சேரியில் நிறைய காய்கறி வியாபாரிகள், மீன் வியாபாரிகள், தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்க, சாலை வியாபாரம் வியாபாரம் பண்ண, டீ கடை வச்சுருக்கிறவங்க, சார் நான் இனிமேல் 10 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபா 40 பைசா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இந்த கேட்டகரி யார் அப்படின்னா பி டு பி எம்னு பேர். இந்த பி டு பி எம்ங்கிற கேட்டகரி என்ன அப்படின்னா இந்த வியாபாரிகளிலும் சிறு குறு வியாபாரிகளைத்தான் பி டு பி எம்ங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த 0.04% எம்டிஆரும் கிடையாது. அதில் என்ன அப்படின்னா ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் வரை தன்னுடைய வாடிக்கையாளரிடமிருந்து அவங்க பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், யூபிஐ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து 3 மாதத்திற்கு தொடர்ந்து 1,00,000 ரூபாய்க்கு அதிகமாக அந்த வியாபாரி வாங்கினா மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு, பி டு பி எம்லேருந்து பி டு எம்மாக மாறிடுவார். அப்போ தான் அந்த கட்டணம் அமலுக்கு வரும்.
1: சிறு குறு வியாபாரிகளுக்கு இந்த பாதிப்பு கிடையாது.
0: அவங்களுக்கு சீலிங் கொடுத்துருக்காங்க 1,00,000.

0: லட்சரூபா வரைக்கும் ஒரு மாதத்திற்கு. அப்போது பி டு பி எம் அப்படிங்கிற சிறு குறு வியாபாரிகளுக்கு எந்த விதமான எம்டிஆரும் கிடையாது. அவங்க 100,00,000 ரூபாய் வரை ஒரு மாதத்திற்கு யூபிஐ பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம்.
1: அப்போ வந்து சிறு குறு வியாபாரிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, வாடிக்கையாளர்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லுங்க.
0: அது மட்டுமல்ல, தனிப்பட்ட நபர் நீங்கள் எனக்கோ நான் உங்களுக்கோ பண பரிவர்த்தனை செய்தால் அதற்கும் எம்டிஆர் கிடையாது.
1: அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா சார்?
0: அதுக்கு லிமிட் இருக்கு. நீங்கள் 100,00,000 ரூபா கூட அனுப்பலாம். இப்போதைக்கு 100,00,000 ரூபா லிமிட் இருக்குது. எவ்வளோ பணம் வேணால் அனுப்பலாம். அந்த லிமிட் படி இப்போ என்ன நடைமுறையில் இருக்கோ அதே தான். உங்கள் பையன் வெளியூரில் படிக்கிறான், அவருக்கு 100,00,000 ரூபா காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுமா? பே பண்ணலாம். உங்களுடைய பேரண்ட்ஸ் வெளியூரில் இருக்கிறாங்க, பணம் பே பண்ணுமா? பே பண்ணலாம். அது எப்போதும் போல. அது யாரு? நபருக்கும் நபருக்கும் நடக்கிற பண பரிவர்த்தனை, பி டு பி. அவங்களுக்கு இந்த கட்டணம் அவங்களுக்கு அமல் ஆகாது. அவங்களுக்கு இது கிடையாது. அதிகமான வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மொத்த வியாபாரிகளுக்கு, அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்.
1: இது பொருந்தும். அதுவும் அந்த வங்கியிலே பிடிச்சிட்டு அந்த மீதி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இப்போ வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வங்கியில் கூடுதலாக அவங்களுக்கு வங்கி பிடிப்பாங்கன்றதுனால அதையும் சேர்த்து வாடிக்கையாளர்களுக்கே பே பண்ண சொல்லிடுவாங்களோ, அந்த அச்சம் இருக்குது.
0: அந்த அச்சம் தேவைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கைட்லைன்ஸ் அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திலையும் அதை சேர்த்து சொல்லியிருக்காங்க. இப்போது எந்த வாடிக்கையாளரிடமும் நீங்கள் வந்து சார்ஜஸ், அதாவது எம்டிஆர் சார்ஜஸை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டால், அவங்க மேலே அந்த நுகர்வோர் சட்டத்தின்படி நாம் நடவடிக்கை எடுப்பார். அதாவது எம்டிஆர் கட்டணத்தை நான் செலுத்த மாட்டேன் என்று ஒரு நுகர்வோர் உரிமையோடு சொல்லலாம்.
1: அதனால் நம்ம வாடிக்கையாளர்களோட தலையில் சுமத்தப்பட
0: மாட்டாங்க. வாடிக்கையாளர் கிடையவே கிடையாது.
1: இந்த புரிதல் தான் மக்களுக்கு தேவைப்படுது. யூபிஐயில் வந்து புதிய நடைமுறைகள் வந்ததுனால நமக்கு நிறைய பணம் பிடிப்பாங்களோ அப்படின்ற அச்சம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு தேவையில்லைன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எம்டிஆர் பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ இந்த பெரிய வியாபாரிகளுக்கு தான் வந்து இதோட பணம் வந்து கட்ட வேண்டும், அதுவும் வங்கியிலே பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது தவிர இப்போ வந்து நம்ம வர்த்தகம் மட்டும் பேசிட்டு இருந்தோம்ல சார், அது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு, இப்போ அந்த மாதிரி நம்ம பேங்கிங் ரிலேட்டடாக ஏதாவது டெபாசிட்ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அதுக்கு ஏதாவது பணம் பிடித்தம் இது மூலியமாக இருக்கா?
0: நான் இது சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த பெரிய வியாபாரிகள்னு சொன்னீங்க இல்லையா, நான் பிடிஎம் அவர்களுக்கு வந்து அந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய இந்த கட்டணம் 0.04% மட்டும்தான். அதாவது 50,000 ரூபாய்க்கு பொருளை விற்றாங்கன்னா அவங்க 50,000த்துக்கு 0.04 எவ்வளோ பே பண்ணணும், 200 ரூபா பே பண்ணுவாங்க. 75,000 ரூபாய்க்கு பொருளை விற்றாங்கன்னா அவங்க 0.04 300 ரூபா பே பண்ணணும். 100,00,000 ரூபாய்க்கு பொருளை விற்றாங்கன்னா யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனை பண்ணாங்கன்னா, நல்லா கவனிச்சிங்க, 400 ரூபா கிடையாது அவங்களுக்கு. அந்த மேக்ஸிமம் சீலிங்கே எவ்வளவு? 300 ரூபா தான்.
1: அப்போ அந்த அந்த வியாபாரிகளுக்கும் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அழகான ஒரு திட்டம்.
0: ஆமாம்,
1: ஓகே சார்.
0: சரி, நீங்கள் உங்களுடைய அடுத்த கேள்விக்கு வர்றேன். இதில் வந்து சிறு வியாபாரிகளுக்கு பூரம் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. சிறு குறு அடுத்து இன்னொரு வகைக்கு வரணும். என்னென்னா, சில அத்தியாவசியமான சேவைகள், சர்வீஸ். நீங்கள் வந்து ரயில்வே டிக்கெட் எடுக்கிறீங்க, ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸு பே பண்ணுறீங்க. இந்த மாதிரி சில அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த எம்டிஆர் என்பது எவ்வளவுன்னா வெறும் 5 ரூபா தான்.
1: மொத்தமாவே
0: 5 ரூபா தான். அதுவும் யார் பே பண்ணும்? நுகர்வோர் அல்ல,
1: நிறுவனங்கள்,
0: சர்வீஸ் ப்ரொவைடர், அந்த நிறுவனங்கள் தான் பே பண்ணிக்கணும்.
1: அந்த நிறுவனங்கள் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தின போது
0: 5 ரூபா தான். 4% 0.04 கிடையாது, அதிகபட்சமா 300-400 கிடையாது. அப்போ இன்சூரன்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல், சிறிய ஹாஸ்பிட்டல் சர்வீஸு, மெடிக்கல் ஸ்டோரு, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதெல்லாம், இதெல்லாம் எவ்வளோ பே பண்ணால் போதும்? 5 ரூபாய் மட்டும்தான். அத்தியாவசிய சேவைகளுக்கு 5 ரூபாய் மட்டும்தான் அந்த நிறுவனங்கள் பே பண்ணணும். அதுவும் நுகர்வோருக்கு கிடையாது. அடுத்து நீங்கள் கேட்ட மூணாவது கேள்விக்கு வரேன். முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் வந்து பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடணும்னு விரும்புகிறேன், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா முதலீடு மக்களுக்கு ரொம்ப அவசியம். முதலீட்டின் மூலமாக தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த முதலீட்டுக்கு பணம் செலுத்தும் போது அங்கேயும் இது வருமா அப்படின்னா, அங்கேயும் கவர்மெண்ட் என்ன ஒரு கன்சர்ன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா 0.02
1: தான்.
0: இதுலேயும் என்ன அப்படின்னா, அந்த புரோக்கர் தான், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் பே பண்ணும், நுகர்வோர் கிடையாது.
1: நுகர்வோர்கிட்ட
0: வாங்க மாட்டாங்க. அது 2%, 0.02% தான் அந்த கட்டணம். இப்படி பொதுமக்கள் எந்த அளவிலும் பாதிக்கப்படாமல் அரசாங்கம் பார்த்து இந்த கட்டணத்தை

0: நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக.
1: இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் போல முதலீடுகளுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 0.02% சொன்னீங்க இல்லையா, இப்போ அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கட்டணம் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க சார்?
0: மியூச்சுவல் ஃபண்டு அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது, இப்படி முதலீட்டிற்காக நாம் யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக பணத்தை செலுத்தும் போது முதலீட்டாளர் கட்டணம் செலுத்துவதே தேவையில்லை. எந்த கட்டணம்? எம்டிஆர், முதலீட்டு தொகை மட்டும் செலுத்தினா போதும். ஆனால் இங்கே 0.02% சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ இல்லை அந்த முதலீட்டு சர்வீஸை கொடுக்குறவங்களோ மட்டும்தான் 0.02% அந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய அந்த சேவை கட்டணத்தை அந்த வங்கி அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து எடுத்துக்கும். உதாரணமாக 100,000 ரூபா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா 0.02 கட்டணம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியிடமிருந்து வங்கி எடுத்துக்கும். இதுதான் முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு சலுகை. இங்கே
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ அதாவது கடைகள் மட்டும் பற்றி இல்லாமல் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு போன்ற முதலீடுகள் பற்றியும் நீங்கள் அழகாக சொன்னீங்க. இப்போ அதுக்கான தொகையை வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டாம்ன்றது மீண்டும் மீண்டும் நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். எந்த ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனும் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு கிடையாது.
0: அதுதான் இங்கே முக்கியமான செய்தி. அதுதான் நாம் இதுவரைக்கும் எம்டிஆர் 0.4, 0.2 இல்லை 5 ரூபா லம்சம் அமௌண்ட்டோ சிறு குறு வியாபாரிகளுக்கு இல்லை அத்தியாவசிய சேவைகளுக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, இது எல்லாமே என்னென்னா பயன்படுத்தக்கூடிய எண்ட் யூசர்னு சொல்லக்கூடிய அந்த செலுத்துபவருக்கு கிடையாது. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், அந்த வியாபாரி தான் இதை செலுத்த வேண்டியது. அவங்க அங்கேயும் எடுத்துக்கோ,
1: அவங்களே எடுத்துக்கோ. அழகாக விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போ யூபிஐ வந்து கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு சாதனைகள் புரிஞ்சிருக்கு இந்த பண பரிவர்த்தனைகளில். இருந்தாலும் கூட இப்போ புதுசாக அந்த எம்டிஆர்ன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்?
0: இது பொதுமக்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு சிரமங்களுக்கு இடையே இந்த சேவையை அரசாங்கம் இலவசமாக கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்காக ஏற்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்குது. அவங்க சப்சிடியாக கொடுக்குறாங்க, அந்த கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கிறாங்க.
1: மக்கள் மத்தியில் இந்த திட்டம் சென்றடையணும்
0: அப்படிங்கிறதுக்காக. அதிலும் குறிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எவ்வளவு சுலபமாக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து சென்றார்கள் என்பதற்கு அடிப்படையாக உதவியாக இருந்தது இந்த யூபிஐ தான்.
1: வீட்டிலிருந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் ரொம்ப அழகாக மக்கள் அந்த வாழ்க்கையை நடத்திட்டு போயிருக்காங்க.
0: ஆமாம், இன்றும் கூட பெரும்பாலும் மக்கள் வந்து வெளியில் போகும்போதுங்க, முன்னாலெல்லாம் பணத்தை கையில் எடுத்து வச்சுட்டு பையை பிடிச்சிட்டே பாதுகாப்பாக போவாங்க. மொபைல் மட்டும் கையில் இருந்தால் போதும், எந்த செலுத்துறது பணம் செலுத்துறதெல்லாம் சுலபமாக செலுத்திடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி அரசாங்கம் கொடுத்துருக்குது. உங்களுடைய கேள்வி என்னென்னா, அதாவது இந்த எம்டிஆரை இப்போ ஏன் வசூலிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அடுத்த காலகட்டத்திற்கு இதை எடுத்துகிட்டு போகணும் சார். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் உலகம் பூரா இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆன்லைன் நிதி மோசடி, இது பெரிய அளவில் வந்து கொண்டிருக்குது. இதை தடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஆராய்ச்சி பண்ணணும், அதற்கான செக்யூரிட்டி மெஷர்ஸை கொடுக்கணும், பெரிய அளவில் இன்னும் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். அதற்கு நிறைய முதலீடுகள் தேவைப்படுது. மக்கள் இன்னும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. கிராமம்லாம் போயிடுச்சு,
1: இன்னும் விரிவாகுது.
0: அப்போ விரிவாக என்ன பண்ணணும்? அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த வசதிகளை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அப்போது அரசாங்கம் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமான முதலீடு செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறு குறு வியாபாரிகளை நான் ஏற்றுக்கிறேன், பெரிய வியாபாரிகள் நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க.
1: சிறிய லெவலில் தான் அந்த தொகையும் நிர்ணயிச்சிருக்காங்க.
0: இதை இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடுத்த அளவு கொண்டு போகணுங்கிறது நம்பர் ஒன். சைபர் செக்யூரிட்டி போன்ற அந்த குற்றங்களிலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொண்டு வரணுங்கிறது ரெண்டாவது. மூன்றாவது, உலகம் முழுவதும் இந்த வசதியை எடுத்துகிட்டு போகணும், அது ரொம்ப முக்கியம். அதற்கான அந்த அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கி இந்தியர்கள் உலகம் போனால் இருக்கிறாங்கங்க, அத்தனை பேரும் இதை பயன்படுத்தணும். இந்தியாவிலேருந்து அவங்க பணத்தை கொடுக்கணும், அங்கேருந்து அவங்க பணத்தை இங்கே அனுப்பணும். இது சுலபமாக போகணுன்னா இந்த யூபிஐன்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவுக்கு வளரணும். அதை மேம்படுத்துவதற்காக, அந்த வசதிகளை மேம்படுத்துறதுக்காக தான் அரசாங்கம் மிக மிக குறுகிய, அதாவது குறைந்த இந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டை வியாபாரிகளிடமிருந்து வசூலிக்கிறாங்க. இது முக்கியமாக இந்த சேவையை மேம்படுத்துவதற்கான தவிர
1: யூபிஐ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மட்டும்தான் அந்த கட்டணம் செலுத்தப்படுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து

0: அவங்க கிட்ட எந்த ஒரு கட்டணமும் செலுத்த போறது இல்ல, வியாபாரிகள் தான் செலுத்த போறாங்க. அதனால அந்த சிறிய தொகை அந்த
1: பெரிய
0: வியாபாரிகள்ட்ட மட்டும்தான், அதுவும் சிறிய வியாபாரிகளுக்கும் பாதிப்பு இல்ல. அப்ப ரொம்ப பெரிய பெரும்பான்மையானவர்களுக்கு பாதிப்பு இல்லாத இந்த யூபிஐ அப்படிதான் தொடரப்போகுது,
1: அப்படியே தொடரும்
0: தொடரப்போகுது. இப்ப என்னன்னா இந்த யூபிஐல இந்த எம்டிஆர் எல்லாம் கொண்டு வந்ததுனால இந்த கியூஆர் கோட்ல மாற்றங்கள் வருமா, இல்ல பேமெண்ட் மோட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில
1: இல்லைங்க. இந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி பே பண்றதோ இல்ல பேமெண்ட் மோடு மாற்றமே வராது. மாற்றம் எந்த மாற்றம் வரும் அப்படின்னா கட்டண மாற்றம் கிடையாது, இன்னும் பாதுகாப்பான பண பரிமாற்றத்திற்கு வழிகோல் இருக்கக்கூடிய மாற்றம் வரும். சேஃப் அண்ட் செக்யூர்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இது. இன்னும் மேம்படத்தான் செய்யுமே தவிர எந்த வகையிலும் அது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்காது.
0: இப்போ நிறைய விளக்கங்கள் நம்ம அழகாக தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ நம்ம மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி சில சிம்பிளான கேள்விகள், ஒரு வரி கேள்விகள், ஓகே ஒரு வரி விடைகள்ல நம்ம சொல்ல போறீங்க.
1: சரி,
0: இப்போ முதல் கேள்வி அப்படின்னா யூபிஐ இனிமேல் ஃப்ரீ இல்லை.
1: இது தவறு. யூபிஐ பொதுமக்களுக்கு பயன்பாட்டளர்களுக்கு எப்போதும் ஃப்ரீ தான்.
0: நண்பர்களுக்கு 25,000 ரூபாய் யூபிஐ அனுப்பினால் எம்டிஆர் வருமா?
1: இது பி டு பி கேட்டகரியில் வரக்கூடியது, பர்சன் டு பர்சன். உங்க நண்பருக்கு நீங்க அனுப்புறீங்க, இது முற்றிலும் ஃப்ரீ.
0: இப்போ 500 ரூபாய் கியூஆர் பேமெண்ட்டுக்கு 0.4% எம்டிஆர் இருக்குமா?
1: இல்லை, 0.04 என்ற எம்டிஆர். 2,000 ரூபாய்க்கு அதிகமான தொகையில் நாம பண பரிவர்த்தனை பெரிய வியாபாரிகளிடம் செய்தால் மட்டுமே உண்டு, 500 ரூபாய்க்கு கிடையாது.
0: இப்போ 1,00,000 ரூபாய் குவாலிஃபையிங் ஜென்ரல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா அல்ல எம்டிஆர் 400 ரூபாய் இருக்குமா?
1: 1,00,000 ரூபாய் நாம பண பரிவர்த்தனை பி டு எம்ல பண்ணால், அது முக்கியம், பி டு எம்ல பண்ணால் 0.04 படி 400 ரூபாய் வரும். 400 அல்ல இங்கு அந்த அதிகபட்ச தொகை என்பது 300 மட்டுமே.
0: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற பனமொழியைப் போல நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம். யூபிஐ என்பது பண பரிவர்த்தனை எளிமையாக்கிய ஒரு முக்கியமான டிஜிட்டல் வசதி. அதில் எம்டிஆர் என்றால் என்ன, அது எப்போது பொருந்தும், யாருடன் தொடர்புடையது என்பது குறித்து நமக்கு விளக்கம் அளித்தார் பேராசிரியர் சுடலைமுத்து. நன்றி சார்.
1: நன்றி. நாம் எல்லாம் பாதுகாப்பாக பயன்படுத்துவோம், தவறான தகவல்களை பகிராமல் சரியான தகவல்களை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது யூபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் சுடலைமுத்து, நேர்முகம் கண்டவர் எம் சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.

நேரம் இரவு 8:26 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம் திரைசை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதை குதூகலம் அடைய செய்யும் திரைசை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் வைரமுத்து கற்பனை வரிகளில் சித்ரா குரலில் இளையராஜா இசையில் 1986 வெளிவந்த புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, ஒரு அறிவிப்பு. மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 28 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 8:31, 16 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மனு எஸ்பி சைலஜா இணைந்த குரலில் இளையராஜா இசையில் 1989ஆம் ஆண்டு வெளிவந்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் அடுத்து வரும் பாடல் மு மேத்தா பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் 1985 ஆண்டு வெளிவந்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. அதன்படி நாளை செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திராகாந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர், சூளைமேடு, டாக்டர் அம்பேத்கர் சாலை, நேதாஜி நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், தமிழ்தாய் நகர், கோவிந்த செட்டியார் தோட்டம், அவ்வை நகர், உடையார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு, காளியம்மன் கோவில் தோப்பு, தாமரை நகர், முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோவில் தோப்பு, இந்திரா நகர், பிரான்ஸ்வா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு இப்பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இத்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்தடை குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 8:41, 33 நொடிகளில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வைரமுத்து கற்பனை நடையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில் எஸ் ஜானகி இணைந்த குரலில், 1984 ஆண்டு வெளிவந்த கைராசிக்காரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே எஸ் சித்ரா குரலில் வாலி பாடல் வரிகளில் தேவா இசையில் 1991 ஆம் ஆண்டு வெளிவந்த கிழக்கு கரை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 8:52 7:00. திரையிசையில் அடுத்ததாக வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் கேஸ் சித்ரா இணைந்த குரலில், இளையராஜா இசையில் வாலி கற்பனை நடையில். 1989 வெளிவந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. இனி வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட குஜராத் மாநிலம் தொடர்பான பரிசுப் பொருட்களின் ஏலம் பிஎம் மொமெண்டோஸ் இணையதளம் மூலமாக கடந்த 17ஆம் தேதி தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 1400 பரிசுப் பொருட்கள்.

0: ஏலத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. 2019 முதல் இதுவரை இத்தகைய ஏலங்கள் மூலம் நமாமி கங்கே திட்டத்திற்கு மொத்தம் 50 கோடி ரூபாய் திரட்டப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுடில்லியில் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் 7வது நதி உற்சவம் நாளை தொடங்க உள்ளது. இம்முறை இவ்விழாவில் யமுனை நதி குறித்த பாரம்பரிய ஞானம், சமூக கலாச்சார ரீதியிலான தாக்கங்களின் முக்கியத்துவம் மற்றும் யமுனை நதியின் சமகால பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும். கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் மட்டுமே வாகனங்கள் அணுகத்தகுந்த உயர்வேக தேசிய நெடுஞ்சாலைகளை திட்டமிட்டு வடிவமைத்து கட்டுவது குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. சாலைகளின் தொழில்நுட்ப தரத்தை சீராகவும் சாலை பாதுகாப்பை வலுவாகவும் செயல்பாட்டு திறனை அதிகமாகவும் பராமரிக்க புதிய விதிமுறைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கு இணைய தொடர்பு வழங்கும் பாரத் நெட் கட்டமைப்பை, மக்களுக்கான கல்வி, சுகாதாரம் மற்றும் மின் ஆளுகை சேவைகளை மக்களின் உதவியுடன் ஒரே இடத்தில் வழங்கும் வகையிலான சம்ரித் கிராம் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் இன்று புதுடில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தமது அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். நோய் தடுப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், வீடுகள் மற்றும் வாய்க்கால்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான 2ம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இவிஎம் மேலாண்மை மென்பொருள் மூலம் நாளை நடைபெறும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் கேட்கலாம்.

நேரம் இரவு 9:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத வானிலே. மனதை வருடும் திரை இசை பாடல்களை சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் முத்துலிங்கம் கற்பனை நடையில் இளையராஜா செயல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்த பாடிய பாடல் 1983 வெளிவந்த வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேயர்கள் இன்னி கேட்கலாம் மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 9:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் புலமை பித்தன் கற்பனை நடையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா இணைந்த குரலில் 1989 வெளிவந்த சிவா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வாலி கற்பனை நடையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்த குரலில் 1990 ஆண்டு வெளிவந்த இளையராஜா இசையில் மைடியர் மார்த்தாண்டம் திரைப்படத்தில் பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 9:46. புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வாலி கற்பனை வரிகளில், இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானதி இணைந்த குரலில் 1990 ஆண்டு வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கங்கை அமரன் கற்பனை நடையில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி இணைந்த குரலில் 1992 வெளிவந்த ஆவாரம்பூ திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

சங்கீத வானிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்த குரலில் வாலி கற்பனை நடையில் இளையராஜா இசையில் 1989 ஆம் ஆண்டு வெளிவந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: साधारण भारतीय का जीवन जो है वो काफी उम्र उसके बढ़ गई है
1: जी,
0: मैं
1: जी.
0: समझता हूँ कि उसमें बड़ी भूमिका जो है ये स्वास्थ्य के जो विकास हुआ है, स्वास्थ्य व्यवस्थाओं का जो विकास हुआ है उसका निश्चित ही कारण.
1: सुरेश जी आपने बहुत जानकारियां दी, बहुत सार्थक और उपयोगी जानकारियां दी. श्रोताओं की ओर से हम आपको बहुत बहुत धन्यवाद देते हैं.
0: धन्यवाद
1: राकेश जी, आपने भी बहुत उत्साह के साथ कार्यक्रम में भाग लिया, श्रोताओं को गुणवत्तापूर्ण उपयोगी जानकारियां दी हैं. श्रोताओं की ओर से हम आपको बहुत बहुत धन्यवाद देते हैं.
2: विशेष श्रृंखला जनसेवा से देश सेवा के पांचवें संस्करण में आप सुन रहे थे परिचर्चा जन भागीदारी से जन कल्याण. इसमें भाग ले रहे थे राजनीतिक विश्लेषक केजी सुरेश और वरिष्ठ पत्रकार राकेश प्रवीर. कार्यक्रम का संचालन कर रहे थे मनोज पाठक. ये कार्यक्रम आकाशवाणी के समाचार सेवा प्रभाग द्वारा प्रस्तुत किया गया. इसे आप हमारे मोबाइल ऐप न्यूज ऑन AIR और यूट्यूब चैनल न्यूज ऑन AIR ऑफिशियल पर भी सुन सकते हैं. इस कार्यक्रम के संबंध में अपनी प्रतिक्रिया आप हमें ईमेल या व्हाट्सएप के माध्यम से भेज सकते हैं. ईमेल का पता है airnsdtalks@gmail.com और व्हाट्सएप नंबर है 9289094044.
3: நேயர்கள், இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டு கால நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். கேட்ட இந்த நிகழ்ச்சி இன்று இரவு 7:10 மணியளவில் ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவாகும். நேயர்கள், இனி கேட்கலாம் மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. அதன்படி நாளை செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திராகாந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர், சுளைமேடு, டாக்டர் அம்பேத்கர் சாலை, நேதாஜி நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், தமிழ்தாய் நகர், கோவிந்த செட்டியார் தோட்டம், அவ்வை நகர், உடையார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு, காளியம்மன் கோவில் தோப்பு, தாமரை நகர், முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோவில் தோப்பு, இந்திரா நகர், பிரான்சுவா தோப்பு, ஏழைப்பிள்ளையார் தோப்பு ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மற்றொரு அறிவிப்பு, புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன்படி ஒரு முறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒரு முறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோகத் திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது நமது புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நாளை நிகழ்ச்சி நிரல். தங்கள் கவனத்திற்கு நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். காலை 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் மலரும் முட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தை நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ எபிலெப்சி வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் ஏற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம் கேட்கலாம். காலை 9 மணிக்கு அரை இசை நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் வாசித்திருப்பவர் டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள். ஸ்ரீ முஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம் சென்னையஞ்சல். காலை 10:02 கேட்டாலே நிகும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11 மணிக்கு நேர் நேரம் தலைப்பு மழைநீர் சேகரிப்பு. நண்பகல் 12 மணிக்கு கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம் முதற் பகுதி கேட்கலாம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். நாளை மதியம் 2:15 முதல் 2:40 வரை 1 மணி வரை 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4 மணிக்கு கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ், கதை குருசாமி, வசனம் ஏ நாராயணன், இயக்கம் ஐயன் மூர்த்தி. நாளை மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது தாய் என்ற தலைப்பில் இடம்பெறும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 முதல் 6:10 வரை திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரைசை இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கை கொடுக்கும் காளான் சாகுபடி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். நாளை இரவு 8:00 முதல் 8:58 வரை திரைசை.

9:15 ஸ்பாட்லைட் டெலிஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, நாளை இரவு 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நாளை இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலுவலசு நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நாளைய நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: Event of the same competition. The trio of Rudrangsh Balasai Patil, Himanshu Dhillon and Perth Rakesh Mane came second in 10-meter air rifle team event. In mixed martial arts, Suchika Tarial has become the first athlete from the country to win a medal, securing bronze in the 60 kg category. In the medal tally, India is currently in 12th place with a total of 6 medals, including 4 silver and 2 bronze. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated the medal-winning team. And that is the end of this news bulletin.
1: நேரம் இரவு 11:10 6 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு யாவும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் தற்போதைய நேரம் இரவு 11:10:30. ஜெய் ஹிந்த்.